அருள் மாலை தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5. ஒரு விளக்கு தன்னை காண்பித்துக் கொள்ள மற்றொரு விளக்கை நாடுவதில்லை. அதுபோல இறைவன் அறிவு சொரூபமாக இருப்பதால் அவனை அறிவதற்கு மற்றொரு அறிவு தேவையில்லை என்கிறார் ஆதிசங்கரர்.

இசைப்பூக்கள் கொண்டு இறைவனை தொழுது கொண்டிருக்கும் அருள் மாலையை வழங்கி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் அதிகாலை பொழுது. இன்னும் நாம் செய்ய வேண்டியிருக்கும் பெரிய செயல்களை எல்லாம் செய்ய ஆற்றல் பெற வேண்டுமானால் முதலில் பொறாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

நேரம் 5:45, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உன் அண்டை வீட்டுக்காரனை நேசி, ஆனால் உன் வீட்டு வேலியை எடுத்து விடாதே என்கிறது ஜெர்மன் நாட்டு பழமொழி ஒன்று. உன் அண்டை வீட்டுக்காரனை நேசி, ஆனால் உன் வீட்டு வேலியை எடுத்து விடாதே.

உங்கள் கூடை பண்பலை 100.5 MHz இன்று வழங்கவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரமும் வலம், 7 மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும், புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் வலம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்கள்.

நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவேல். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவிலில் மிளகாயில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மா பிரபு அவர்கள் விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார். 10:00 திரையுலக கலை பயணம், சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் காத்தவராயன் திரைப்பட இயக்குனர் திரு சலங்கதுரை அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 11:00 பாட்டு பட்டாளம், மகளிர் நேரம் நண்பகல் 12:00 நிகழ்ச்சியில் நாங்களும் நடிப்போம்ல. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால், தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சியில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள் விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா. பிற்பகல் 3:00 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி கனகா அவர்களின் தெருவில் பாடல்கள் வளம் வர காத்திருக்கின்றன. 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வன தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மிஸ்டர் கோல் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வன தூரிகை. 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம், தொடர்ந்து கதம்ப மலர்கள். 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 கொடைத்தென்றல். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு நினைவே சுகம். 10:00 முன்னிரவு, 11:00 இரவு சிறகு விரியும். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையின் வளமையான அலைவரிசை 100.5 MHz உடன். இரக்கமுள்ள மிருதுவான இதயத்தில்தான் பக்தி வளர்கிறது. கொடிய முரட்டுத்தனமான இதயத்தில் பக்தி உண்டாகாது எனும் கிருஷ்ண பிரேமியின் பொன் மொழியோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை. இனி வசந்த விடியல் செய்தி சுருக்கத்தோடு தொடங்கவிருக்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளின் சூழல் மாறிவரும் நிலையில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் முக்கிய அங்கம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தவிக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின்

சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் உள்ள தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனம் தயாரித்த 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட உபரிநீர் 3 நாட்களுக்கு பின்னர் நேற்று மேட்டூர் அணையை வந்தடைந்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: விட்டமின் ஏ, பி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்டர் கோல்டு.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு நொடிக்கும் 400 செப்டில்லியன் வாட்ஸ் சக்தியை சூரியன் வெளியிடுகிறது. அதனால்தான் உயிர்கோளம் இயங்குகிறது. இந்த அளவீட்டில் செப்டிலியன் என்பது 1 பக்கத்தில் 26 பூஜ்ஜியங்கள் இட கிடைக்கும் என்னை சொல்லும் முறை நண்பர்களே, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க எவ்வளவு ஆற்றல் வெளிப்படும்னு. அந்த ஆற்றல் நம் பூமி பந்தின் மீது நாம் இருக்கும் பகுதியில் உணர கிடைத்திருக்கிறது. அதாவது பொழுது விடிஞ்சிருச்சு, கொஞ்சம் எந்திரிங்க, வேலையை தொடங்கலாம், வெற்றியோடு இந்த நாளை நிறைவு செய்யலாம் என சொல்லி கோடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியலை தர தொடங்குகிறது முதலில் பொது மறைப்பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல் குரல் எண் 130.
2: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்.
3: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்.
3: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ். உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: திருநாங்கூர் ராஜமாதங்கி உடனுரை மதங்கீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

நாடியிலே வருவாள், ஆனந்தம் தருவாள். கோடி துன்பம் வந்தாலும் நாடியவளை பணிந்துவிட்டால் போதும், நலம் அனைத்தும் பெற்றுவிடலாம். வரம் அனைத்தும் பெற்று இன்று நாம் செல்லலாம் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாங்கூர் ராஜமாதங்கி உடனுரை மதங்கீஸ்வரர் ஆலயத்துக்கு. ஆடி மாதத்தில் நாம் தரிசனம் செய்ய போகும் அதிசயமான அம்பிகை வடக்கு பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அருள் செய்கிறாள். மரத்தாலான திருமேனியுடன் கருவறையில் 8 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி ஊஞ்சல் மீது அமர்ந்தபடி ஆனந்த வடபத்ரகாளியம்மன் காட்சி தருகிறாள். கருவறையில் ஊஞ்சலில் ஆடும் கோலத்தில் காளியம்மன் தரிசனம் வேறெங்கும் காண கிடைக்காத அபூர்வம் மட்டுமல்ல, அற்புதமும் தான். பௌர்ணமி நாட்களில் காளியம்மன் சந்நிதியில் மாவிளக்கு ஏற்றியும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படைத்தும் பக்தர்கள் சிறப்பான முறையில் வழிபாடு செய்கிறார்கள். திருவிழா காலங்களில் பத்ரகாளியம்மனின் மூலவர் விக்கிரகமே

திருவிழா காண்பது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. ஆலயத்தின் தலப்புராணம் தெரிந்து கொள்ளலாமா? மதங்க முனிவர் செய்த தவத்தின் பயனாக ஷியாமலா தேவி ஆடி மாதத்தில் அவருக்கு மகளாக கிடைத்தாள். அவளை வளர்த்து சிவபெருமானுக்கு மணமுடித்து வைத்தார்கள். இறைவனும் அம்பிகையோடு ரிஷபாரூடராக காட்சி தந்தான். ஆலயத்தில் மதங்க முனிவருக்கு சன்னதி இருக்கிறது. இறைவன் மதங்கீஸ்வரராகவும் அம்பிகை ராஜமாதங்கியாகவும் அருள் செய்கிறார்கள். இறைவன் சுயம்பு திருமேனியாக

0: திருவிதாங்கூரில் பெருமாளுக்கு 11 கருட சேவை எப்படி சிறப்போ, அப்படி சித்திரை பௌர்ணமி நாளில் 12 ரிசவரோட சேவை நடைபெறுவது சிறப்போ சிறப்பு. மாதங்கீஸ்வரி அம்பாள் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறாள். சரஸ்வதிக்கு குருவாக உபதேசம் செய்தவள் இந்த அம்பிகை. புதிதாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளையும் சரியாக பேச்சு வராத குழந்தைகளையும் அம்பிகையின் சன்னதி முன்பு அமரச் செய்து அவர்களின் நாக்கில் தீன் தடவி அம்பிகையின் மூல மந்திரத்தை எழுத அவர்கள் மெல்ல மெல்ல பேசத் தொடங்குவதும் நிஜம் என்கிறார்கள் அனுபவத்தில் கண்ட பக்தர்கள். திருமண தடை உள்ளவர்கள் அஷ்டமி தினத்தன்று அம்பிகைக்கு பாசிப்பருப்பு பாயாச நெய்வேத்தியம் படைத்து உரிக்காத மட்டை தேங்காயை சன்னிதியில் கட்டி வழிபாடு செய்கிறார்கள். திருவன்காட்டில் சிவன் மாதங்கி திருமணத்தின் போது சிவன் மாதங்கியிடம் எவ்வித சீரும் வாங்காததால் திருமணத்திற்கு வந்திருந்தோர் அதை பற்றி குறையாக சொன்னார்கள். மாதங்கியை தான் மணப்பதால் இருவரும் ஒருவரே என்று இறைவன் நந்தியை கைலாயம் அனுப்பி செல்வத்தை எடுத்து வந்து இறைவியிடம் தந்தார். இதை உணர்த்தும் விதமாக இக்கோயில் இரு நந்திகள் முன்னும் பின்னுமாக பார்க்கலாம். மதங்க நந்தி இறைவனை பார்த்த நிலையிலும் ஸ்வேத நந்தி மறுபக்கம் திரும்பியும் இருக்கிறது. மூலவர் சன்னிதியின் மேலுள்ள விமானம் ஏகதள விமானமாக இருக்கிறது. இத்தல விநாயகர் வழஞ்சுளி மாதங்க விநாயகராக அருள் செய்கிறார். மதங்க முனிவர் தவம் செய்த போது சோதனை செய்ய வந்த பெருமாள் மோகினி அவதாரத்தோடு வந்தார். பின்பு அவருக்கு காட்சியும் கொடுத்தார். பிரகாரத்தில் கையில் சங்கு சக்கரத்தோடு தெற்கு நோக்கி மோகினி வடிவத்திலேயே அருள் செய்கிறார். இவரது கையில் ஆனந்த முத்திரை இருப்பது தனி சிறப்பு. ஆடியில் மாதங்கியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுவரை திருநாங்கூர் ராஜமாதங்கி உடனுரை மதங்கீஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல். இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
2: வழங்கும் வசந்த விடியல்.
8: கொடை பண்பலை 100.5 மெகா ஹெட்ஸில் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் காலை 6:30.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு
2: 8985 7123 45.
3: காலை நேர எலக்ட்ரானிக் குயிலோசை கோடை பண்பலை 100.5 MHz-இல் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று பிறந்த நாள் உள்ளிட்ட விசேஷ தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து பெருக்கை வாரி வழங்குகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் வசந்த விடியல்.
4: மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
5: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: எலிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? அழகா ரோஸ் வச்சிருக்கீங்களே, உங்க தலையில எத்தனை ரோஸ் வச்சிருக்கீங்க?
1: ரெண்டு.
0: ரெண்டா? ரெண்டு மூணு இருக்கு. என்னென்ன கலர் இருக்கு? உங்க பேர் ஒரு முறை சொல்லிருங்க. அப்படியா, ரொம்ப அழகா இருக்கே. இங்க சத்த நல்லா இருக்கு. என்ன கலர் இது? ரெட் கலர். இது சரி சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: தயிர் சாப்பாடு.
0: தயிர் சாப்பாடா? வாவ், சரி சரி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே எஜுகேஷன்.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? இந்த ஸ்கூல் எங்க இருக்கு?
1: பழக்கப்பாளையம்.
0: ஓ, கையில அழுக்க மருதா நீ இருக்கே, விரல்ல யார் வச்சு விட்டா?
1: அம்மா.
0: என்ன கொஞ்சம் தரீங்களா? தரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி, இப்ப கொஞ்சம் ஒட்டி விட்டுறீங்களா?

0: வீட்ல இருக்கே.
1: ஓ, வீட்ல இருக்கா? நிறைய எனக்கு கொஞ்சம் கொண்டு வந்து தாங்க. சரி சரி, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா பேர்
0: என்ன?
1: மதன். மதன் அப்பா என்ன சாப்பாடு செஞ்சதும் ஏன் திட்டுவாங்க? அம்மா பேர்
0: என்ன?
1: சரி சரி, உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? ஓ, நிறைய சொல்லி தருவாங்களா? இப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப இழக்கா சொல்லிட்டீங்களே. ஆஹா, எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க இத? ஓ, பிரியா மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப இழக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரியா மிஸ் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? நீங்கள் படித்து பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
0: அப்பா வேலைக்கு.
1: அப்பா செய்கிற வேலைக்கு போவீங்களா? அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? சரி சரி, நீங்கள் அப்பா செய்கிற வேலையே செய்யுங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க? ரெண்டு பேரா? யார் யாரு? அது மூணு பேர் இல்லையா? உங்களோட சேர்த்து நாலு பேரா? ஆஹா, எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க? ஊஞ்சல் ஆடுவீங்களா? சரி சரி சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் மேலும் மேலும் சிறக்க கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங்

0: இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044444.
2: கோடை பண்பலையின் 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். நேரம் 6:47.
5: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலையின் 1:05 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: வசந்த விடியல் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: இன்று காலை 8 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. நிறைவுக்கு வருகிறது உதய பொழுதை வரவேற்று ஒலி வளம் வந்த வசந்த விடியல். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் சுகமான காலை.

உலர்ந்துள்ள விடியல் பொழுது அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை நொற்புலை ஐந்தின் சுகமான காலை. வணக்கம் நேர்களே,

0: நேரம் காலை 7:12.
1: GJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடி சிவகங்கை சார்பில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் இலவச வளாக பயிற்சி இன்று காலை 10 மணிக்கு வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சுய உதவி குழு உறுப்பினர்கள், விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் பதிவு செய்வதற்கு தங்களது ஆதார் அட்டை நகல் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம் இன்று கரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: ஒரு நாளின் ஆறு சிறு பொழுதுகளுள் ஐந்தாம் சிறு பொழுது.
1: யாமம்.
0: ஒரு நாளின் ஆறு சிறு பொழுதுகளுள்
1: ஐந்தாம் சிறு பொழுது.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: மன்னா வணக்கம்.

0: ஓடுங்கள் ஓடுங்கள், வேகமாக ஓடுங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள்.
1: என்ன, வந்தவுடனேயே ஓடுங்கள் என்கிறார்? மன்னா மன்னா, என்னானது உங்களுக்கு?
2: வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே, வந்து வந்து அமருங்கள்.
1: ஏன் மன்னா, ஏதேனும் பிரச்சனையா? உள்ளே நுழைந்த உடனேயே ஓடுங்கள் என்கிறீர்கள்?
2: ஆட, அப்படி ஒன்றும் இல்லை அமைச்சரே. நேற்று ராணியார் ஒரு சீரியல் பார்த்து கொண்டிருந்தார். அதுவும் எப்போதோ கொடிகட்டி பறந்த ஒரு சீரியலின் மறு ஒளிபரப்பு. அந்த தொலைக்காட்சி தொடரின் முகப்பு பாடலை கேட்டேன் அமைச்சரே. அந்த டியூனை தான் மாற்றி நான் உள்டாவாக பாடிக்கொண்டிருந்தேன்.
1: ஓஹோ ஹோ ஹோ ஹோ, அப்படியானால் எதிரிகள் உங்களை துரத்தும் போது ஓடுகையில் இந்த பாடலை பின்னணி பாடலாக, அதாவது பேக்ரவுண்ட் தீம் மியூசிக்காக பயன்படுத்த போகிறீர்கள், சரிதானே மன்னா?
2: என்ன இந்த அமைச்சர், நாம் நம்முடைய வீரர்களுக்காக எது செய்தாலும் தெரிந்து கொள்ளுகிறாரே. அது அது அது அமைச்சரே, அப்படி இல்லை.
1: மன்னா வழுப்பாதீர்கள், வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஏதாவது ஆக்கப்பூர்வமான பாடல்களை எழுதுங்கள். ஓடுங்கள் ஓடுங்கள் என்றா எழுதுவீர்கள்?
2: சரி சரி, விடுங்கள் அமைச்சரே.
1: அப்படியெல்லாம் விட முடியாது மன்னா. நீங்கள் ஓடுங்கள் என்று சொன்னவுடன் எனக்கு அண்மையில் நடைபெற்று முடிந்த காமன்வெல்த் போட்டிகள் நினைவுக்கு வந்துவிட்டதே.
2: அமைச்சரே, ஓடுங்கள் என்பதற்கும் காமன்வெல்த் போட்டிக்கும் என்னையா தொடர்பு?
1: என்னவனா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? நம்முடைய இந்தியா பதக்கத்தை குவித்து 4வது இடம் பிடித்திருக்கிறது. அதில் ஒரே ஒரு பதக்கம் மட்டும் மிகவும் ஸ்பெஷல் பதக்கமாக நாடே கொண்டாடி வருகிறது மன்னா.
2: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள், அப்படி என்ன சிறப்பு?
1: முழுமையாக சொல்லுகிறேன், கேளுங்கள் மன்னா. 23வது காமன்வெல்த் போட்டிகள் ஸ்காட்லாண்டின் கிளாஸ்கோ நகரில் கடந்த ஜூலை 23ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது. அதில் 171 பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா முதலிடத்தையும், 110 பதக்கங்களுடன் இங்கிலாந்து இரண்டாம் இடத்தையும், 62 பதக்கங்களுடன் கனடா 3வது இடத்தையும் பிடித்தனமண்ணா.
2: நம்முடைய இந்தியா அமைச்சரே,
1: அதுதான் முன்பே சொன்னேனே மன்னா, 4வது இடத்தை பிடித்திருக்கிறது நம்முடைய இந்திய நாடு. 39 பதக்கங்களை நம்முடைய வீரர் வீராங்கனைகள் குவித்திருக்கிறார்கள். அதில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கல பதக்கங்கள் மன்னா.
2: ஓஹோ, பலே பலே, சிறப்பு சிறப்பு அமைச்சரே.
1: அந்த 9 வெண்கல பதக்கங்களில் 1 வெண்கல பதக்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.
2: அதுதான் என்ன அமைச்சரே, சஸ்பென்ஸாகவே கொண்டு செல்கிறீர்களே.
1: அந்த பதக்கம் டெக்காத்லான் போட்டிகளுக்காக கிடைத்த முதல் பதக்கம், அதாவது காமன்வெல்த் போட்டிகளில் நம்முடைய இந்திய நாடு பெற்ற முதல் டெக்காத்லான் பதக்கம் அண்ணா.
2: ஓ அப்படியா அமைச்சரே, அருமை அருமை. ஆனால் இந்த டெக்காத்லான் என்றால் எனக்கு என்னவென்றே தெரியவில்லையே.
1: டெக்காத்லான் என்பது ஒரு வகையான தடகள போட்டிகள் கொண்ட ஒரு பிரிவு தான். அந்த டெக்காத்லான் பிரிவில் மொத்தம் 10 போட்டிகள் அடங்கி இருக்குமாம். முதல் நாளில் 100 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், குண்டெறிதல், உயரம் தாண்டுதல், 400 மீட்டர் ஓட்டம் இருக்குமாம். 2வது நாளில் 110 மீட்டர் தடை ஓட்டம், தட்டெறிதல், கோல் ஊன்றி தாண்டுதல், ஈட்டி எறிதல், 1500 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஆகியவை அடங்கி இருக்குமாம் அண்ணா.
2: ஓஹோ, இப்படி 10 போட்டிகள் கொண்டதுதான் டெக்காத்லான் அமைச்சரே.
1: ஆமாமண்ணா, ஒரு வீரர் இந்த 10 போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 2, 3 ஆகிய இடங்களுக்கு தேர்வு செய்யப்படுவார்.
2: ஓ அப்படியா அமைச்சரே.
1: அந்த அடிப்படையில் இந்த 2026 காமன்வெல்த் போட்டிகளின் டெக்காத்லான் பிரிவின் 10 போட்டிகளிலும் கலந்து கொண்டு புள்ளிகளின் அடிப்படையில் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றவர்தான் நம்முடைய இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர். அவர் தற்போது டெல்லியில் வசித்து வந்தாலும் அவருடைய பூர்வீகம், அவருடைய குடும்பம் ஒரு தமிழ் குடும்பமாம் அண்ணா.
2: ஓ அப்படியா அமைச்சரே.
1: காமன்வெல்த் போட்டிகளில் நம்முடைய இந்தியா குத்துச்சண்டை, ஜூடோ, பழுதூக்குதல், தடகளம், பேரா பவர் லிப்டிங் என்று மொத்தம் 39 பதக்கங்களை பெற்றிருந்தாலும், டெக்காத்லான் பிரிவில் ஒரு வீரர் பதக்கம் வெல்வதற்கு 10 விதமான போட்டிகளிலும் சிறந்து செயல்பட வேண்டும் என்பதனால் தான் மன்னா தேஜஸ்வின் சங்கரின் வெண்கல பதக்கத்தை முன்னிலைப்படுத்தி பேசினோம். கூடுதலாக இன்னும் சில சாதனைகளையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும் மன்னா. ஜூடோ பிரிவில் இந்தியாவின் அஸ்மிதாடே இந்தியாவிற்கான முதல் தங்கத்தை பெற்று தந்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பேரா தடகள விளையாட்டுகளில் பெண்களுக்கான குண்டு எறிதல் F-57 பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் இந்தியாவிற்கான முதல் தங்கத்தை பெற்று தந்திருக்கிறார் மன்னா. அது மட்டுமல்லாமல் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவிலும் இந்தியாவிற்கான முதல் வெள்ளி பதக்கத்தை பெற்று தந்தவர் குல்வீர் சிங். மொத்தத்தில் இந்த காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இந்தியாவிற்கான பதக்கங்களை குவித்ததோடு முதல் தங்கம், முதல் வெள்ளி, முதல் வெண்கலம் போன்ற சில குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் செய்திருக்கிறார்கள் மன்னா.
2: சிறப்பு சிறப்பு அமைச்சரை, நம்முடைய தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அருமை, மிக அருமை, சிறந்த தகவல்கள் அமைச்சரை.
1: சரி மன்னா, இதை கேளுங்கள். ஓடுங்கள் ஓடுங்கள், நிற்காமல் ஓடுங்கள்.
2: ஏன் அமைச்சரே?
1: அங்கே எட்டி பாருங்கள் பாருங்கள், ராணியார் மத்துக்கட்டையோடு வந்து கொண்டிருக்கிறார் மன்னா.
2: அடடா, காலையில் அவர் செய்து வைத்த அத்தனை குலோப் ஜாமுன்களையும் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்ததினுடைய எதிர்வினை என்று நினைக்கிறேன் அமைச்சரே. ஆஹா, மாட்டிக்கொண்டேனே. ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு.

0: 95.5 நேயர்கள் இதுவரை கேட்டது
1: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
0: தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

நேரம் காலை 7:42. கொடை பண்பலை நூற்பலை 5 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில், வானவில் பண்பலை 1:05 இன்று தந்திருக்கும் வண்ணம், மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா. பிரபு அவர்கள்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: கோடை பன்மலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 5
0: 19ஆம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளர்
2: பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நவீன சிறுகதை இலக்கிய முன்னோடி ஆவார்.
0: 1870 நடந்த போர் பிரான்சை சின்னாபின்னமாக்கியது.
2: அதுவே அவரின் எழுத்துக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: கொடிய நோயின் பாதிப்பும் அவரின் படைப்புகளில் பிரதிபலித்தது.
2: அவரின் 300 கதைகளை வெவ்வேறு பாணியில் பயன்படுத்துகின்றனர் பிரதி எடுத்து.
0: வாய்ப்பு கிடைத்தால் வாசித்து பாருங்கள் அவரின் குண்டு பெண் என்ற புத்தகம்.
2: படிக்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் சுரக்கும்.
0: நேரம் கிடைத்தால் நெக்லஸ் என்ற நூலை படித்து பாருங்கள்.
2: தொலைத்த இளமையை தேடி பார்ப்பீர்கள். பிரெஞ்சு எழுத்தாளர் மாப்பசார் பிறந்த நாள்
0: இன்று. பழகுவதற்கு இனிமையானவர்.
2: மேடையில் ஆடம்பரமற்ற அமைதியான தோற்றமுடையவர்.
0: வயலின் வாசிப்பதில் உன்னதமானவர்.
2: இத்துணை குணாதிசயங்களுக்கும் சொந்தக்காரர்.
0: அந்நாளைய பிரபல வித்துவான்களுக்கு பக்கவாத்தியம் வாசித்திருக்கிறார்.
2: இசை பயணத்தில் முதலில் கற்றார் வாய்ப்பாட்டை.
0: வயலினில் வாசிக்க இருந்தது திறமை இசையின் வாய்ப்பாட்டை.
2: கற்றுத்தந்த ஆசிரியர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டனர் இவரின் ஈடுபாட்டை.
0: திருவிதாங்கூர் எட்டயபுர அரண்மனையும் கேட்க காத்திருந்தன இவர் மீட்டும் மெட்டை. வயலின் இசைக்கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை பிறந்த நாள்
2: என்று.
0: அமெரிக்க கடற்படையில் அதிகாரியாக வாய்த்தது வாய்ப்பு.
2: கொரிய போரில் தன் திறமையால் வெற்றி கோர்ப்பு.
0: பொறியியலாளர்
2: கப்பல் படை விமானி என கிடைத்தன பல பொறுப்பும்.
0: பின்னாளில் இவரே நிலவில் முதன் முதலில் கால் பதித்து பெருமை சேர்ப்பு.
2: Columbia, 1930
0: அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாள்
2: என்று.
0: ரஷ்யாவில் உள்ள பர்மனில் பிறந்தவர்.
2: 20 வரை வணிகத்தில் ஈடுபட்டார்.
0: சிறு வயதிலேயே முதலாளித்துவத்தில் வெறுப்பு கொண்டிருந்தார்.
2: தன் தந்தை

0: பெர்லின் நூற்பாலையிலேயே
1: முதலாளித்துவத்தின் தாக்கத்தை கண்டார்.
0: பாரிஸில் கார்ல் மார்க்ஸை சந்தித்து நட்பு கொண்டார்.
1: பணமின்றி தவித்த மார்க்ஸுக்கு உதவ
0: தன் ஆலை பங்கை விற்று தந்தார்.
1: கார்ல் மார்க்ஸுடன் சேர்ந்து கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கினார்.
0: கம்யூனிசத்தின் மூலதனம் என்ற நூலுக்கு இவர்கள் இருவருமே மூலமாவார்.
2: Dadurch ist der bisherige Mittelstand, besonders die kleinen Handwerksmeister, mehr und mehr ruiniert.
1: 1895
0: மார்க்சிய தத்துவவியலாளர் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் நினைவு நாள்
1: இன்று உலக ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தார்.
0: 1947 ஆண்டு திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார்.
1: ஆரம்பத்தில் சிறிய கதாபாத்திரங்களிலேயே தோன்றினார்.
0: இவரின் நகைச்சுவை பாத்திரங்களையே மக்கள் பெரிதும் விரும்பினர்.
1: அனைத்து கால பகுதிக்குமான சிறந்த நடிகை என தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
0: அதிக சம்பளம் வாங்கிய நடிகை இவரே ஆவார்.
1: வாழ்க்கை பயணத்தில் அதிக இன்னலுற்றார்.
0: அவரின் வாழ்க்கையை அவரே முடித்து கொண்டார் என்பர்.
1: 1962
0: அமெரிக்க நடிகை மேர்லின் மன்றோ நினைவு நாள்
1: இன்று கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: நேரம் 7:55. கொடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான காலை. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை நூறுபிளை ஐந்தில் இனி கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்று சாரல் திருவிழா நேற்று நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: வணக்கம் நேயர்களே. வாங்க, நம்ம மாவட்டத்தில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அதை மேலும் அழகூட்ட சிறப்பூட்ட உங்களிடம் இருக்கக்கூடிய பழமையான உலோக கலைப்பொருட்கள், பழங்கால நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், ஆவணங்கள், இப்படி எது இருந்தாலும் நன்கொடையாக வழங்கலாம். அவற்றை காட்சிப்படுத்த நாங்கள் தயார். உங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மட்டும் அல்லாமல் இந்த பொருளை வழங்கியது நீங்கள் தான், உங்கள் பெயரையும் இடம்பெற வைப்போம்னு அருங்காட்சியக காப்பாளர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அருங்காட்சியகத்தில் உங்கள் பெயரை பதிவு செஞ்சால் நிலைத்து நிற்கும். அதே போல் கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ்லையும் உங்களுடைய பெயரை பதிவு செய்யணும்னா மனதோடு ராகத்திற்கு வாங்க. எந்த மாவட்ட நேயர்கள் இன்றைக்கி அப்படின்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதே போல் அது எந்த மியூசியம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒருவேளை தெரியாதவங்களாக இருந்தால் மட்டும் இதை கேட்டுக்கங்க. கரூர் மாவட்ட நேயர்களே, கரூர் மாவட்ட நேயர்களே, 24 24 24 எனும் எண்களில் அறிமுக நேயர்களை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். 24 24 29 மகளிருக்கான எண், 24 24 26 எல்லோருக்குமானது, அதாவது கரூர் மாவட்ட அனைத்து நேய உறவுகளுக்குமானது. 04542 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் இது. இணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
1: 2.5 கோடி இதயங்களின் இணை பிரியா அலைவரிசை பண்பலை 100.5 பாசம் நிறைந்த நேசத்துடன் இணைவது கோடை பண்பலை ரசிகன் கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேல். வணக்கம் சகோதரரே.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க மணிவேல்?
2: நீங்களா?
0: நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கையெல்லாம்?
2: சுமூகமா போயிட்டு இருக்கீங்க?
0: சுமூகமா போயிட்டு இருக்கு. சுற்றுலா போகக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
2: சுற்றுலா போக அதிகம் போக முடியலைங்க, வேலை அந்த மாதிரி இருக்கு.
0: அப்படிங்களா? இப்போ உறவினர்களோட சேர்ந்து ஒரு கோவிலுக்கு அந்த மாதிரி போகக்கூடிய வழக்கம் இருக்கா?
2: அது போவங்க, அப்பப்போ போயிட்டு வருவாங்க.
0: அப்பப்போ யார் கூட எல்லாம் போவீங்க முக்கியமாக?
2: வீட்டில் மனைவி, பசங்க, அப்பா அம்மா, அவங்களோட தாங்க.
0: அவ்வளோதான், வேற யார் கூடயும் சேர்ந்து போக மாட்டீங்க?
2: அந்த மாதிரி போகிறது இல்லைங்க.
0: சரி சரி. இப்போ ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டே இருக்காங்க மனைவி அப்படின்னா, இதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படின்னு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க?
2: இல்லாத பொருளில் அவங்க மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க.
0: ம், வாங்குறாங்க.
2: சரிங்க. அந்த மாதிரி அனுபவம்

0: இல்லை, என்ன வாங்க மாட்டாங்க.
1: வேற
0: யார் வாங்குவா வீட்டில்?
1: இந்த பசங்களும் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்கண்ணா. ஆமாங்கண்ணா, அந்த மாதிரி தான் பழகி வச்சிருக்கோம்.
0: ரொம்ப நன்றி. என்ன பாட்டு கேட்கலாம் மணிவேல்?
1: கருப்பு திரைப்படத்துல இருந்து ஏ வாராண்டா கருப்பேன், அந்த பாட்டு
0: கேட்கலாம். நன்றி.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500.

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல் ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: நீங்க நல்ல வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க. சமூகத்துல உங்களோட பக்கத்துல இருக்கிற மக்களை எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரோடையும் பேசி பாருங்க, இல்ல கவனிச்சு உத்து பாருங்க. ஒரு ரகசியம் தெரியும். தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுகிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் மேல வர முடியுமா? ரொம்ப கஷ்டம். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் ரொம்ப கூச்சமா, கூனி, குறுகி, தன்னை வந்து 10 பேருக்கு மத்தியில் எப்படி நிறுத்துறது அப்படின்னே தெரியாது. அப்புறம் நிலைநிறுத்துவது ரொம்ப சிரமம். இப்படி ஒரு சிந்தனை போக்கை யோசிச்சு பாருங்க. தாழ்வு மனப்பான்மை பெருவாரியா யார் யாருக்கு எதனால வருது? இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களை எடுத்து நீங்க அப்படியே பழகி பார்த்து நல்ல கூர்ந்து ஸ்டடி பண்ணி பாருங்களேன், ஒரு உண்மை தெரியும். ஒரு மனிதனுக்கு முதல்ல தாழ்வு மனப்பான்மை எதனால வரும்னு கேட்டா வறுமையினால வரும். இப்போ நான் ஒரு 10 பேருக்கு மத்தியில் இருக்கேன், எனக்கு வந்து சரியான உடை உடுத்த முடியாது, போதுமான பண வசதி கிடையாது, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே வந்து காரில் வந்து இறங்குறாங்க, நான் நடந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போகணுருக்கு, எங்கள் அப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்துட மாட்டேங்கிறாரு, அப்படிலாம் வச்சுக்கோங்க. என்னை அறியாமையே ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே வரும். வருமா வராதா? வறுமை தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். குறிச்சுங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களோட பேசி பாருங்க. வெள்ளையா செவப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் கம்மியா இருக்கும். ஒரு கர்வம் கம்மியா இருக்க மட்டும் இல்லை, ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். என்ன, அவன் ரொம்ப சேப்புப்பா, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன். இந்த அழகு செவப்பா இருக்கிறவங்கன்னா ஒரு அழகு, ஒரு அட்ராக்ஷன், அவங்களுக்கு சமூகத்துல ஒரு மரியாதை கிடைக்கும். வெள்ளையா இருந்தா ஒரு மரியாதை கிடைக்கும். கருப்பா இருக்கவங்களுக்கு உலகம் முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க ரெண்டாவது கூர்ந்து கவனிக்கணும். நிறத்தால் கருப்பாக இருக்கிறவர்கள் தாழ்வு மனப்பான்மை அடைகிறார்கள். வெள்ளையா இருக்கிறவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை அடைகிறாங்க. அப்புறம் படிப்பு. இப்ப நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன்னு வச்சுங்க. ஒரு எம்ஏ பிஹெச்டி வாங்கின ஒருத்தர் என்கிட்ட பேச வராரு அப்படின்னா நம்மளை அறியாமையே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுவோம். நமக்கு புகழ் கூட இருக்கலாம், பெருமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தால் கூட அவர் எம்ஏ பிஹெச்டி படித்தவர், அங்கேருந்து மிகப்பெரிய படிப்பாளி, ஒரு யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கினவர், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இப்படி என்னமோ பெரிய கல்விமான் அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க. கொஞ்சம் கூனி குறுகி போயிடும். என்னடா நம்ம படிக்கலையே, முறையாக படிக்கலையே அப்படின்னு. சிலம்புச்செல்வர் ஐயா மாப்போசி சொல்லுவார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, படிக்க முடியல, அச்சு கோக்குற தொழிலாளியாக இருந்தேன், அச்சு கோத்து அச்சு கோத்து அது

0: படிக்க ஆரம்பிச்சுதான் நான் புத்தகத்தையே படித்தேன் அப்படிம்பார். நம்ம குறைவான ஒரு படிப்பு படிச்சிருந்தோம்னா மனதுக்குள்ளேருந்து ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எதுக்காக இந்த அனாலிசிஸ் பண்ணுறேன் நீங்கள் கவனிக்கணும். தாழ்வு மனப்பான்மை தோன்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் செல்வத்தில் இருக்கிற இடைவெளி. ரெண்டு, நிறத்தில் கருப்பாக இருக்கிற ஒரு நிலை. மூன்று, நம்ம கம்மியாக படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நிறைய படித்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். இந்த தாழ்வு மனப்பான்மை எதனால ஏற்படுதுங்கிறதுக்கு என்னென்ன இலக்கணம் சொன்னானோ, இதை குழி தோண்டி புதைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய அந்த தலைமை பண்பை நீங்கள் கவனிக்கணும். எப்படின்னா கருப்பு, கருப்புனா கருப்பு பயங்கரமான கருப்பு இல்லைங்களா. கருப்பாக இருக்கிறாருங்கிறதுக்காக என்னைக்கா தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்தா, ஐயோ நான் பர்சனாலிட்டியா இல்லைன்னு. நீங்கள் பாருங்க நேர்வோட நடந்து வர படம், காமராஜருடைய படம் இருக்கும். நேர்வை விட பிரைட்டாக இருப்பார் காமராஜர் தான். ஏன்னா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மட்டும்தான், ஒயிட் ஷர்ட் பிளாக் ஃபேஸ் பிரமாதமாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் நடந்து வர ஒரு அழகே தனியாக இருக்கும். தன்னை பற்றி ஒரு குறைவாக நினச்சிக்கவே இல்லை. ஏன்னா அந்த விஷயத்து மேலே தான் அவருக்கு ஈடுபாடு. எதுவாக இருந்தாலும் உள்வாங்கிறது, எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து பேசுவது, தைரியமாக ஒன்றை சொல்வது, தன் மனதுக்கு பட்ட மாறுபட்ட கருத்தை தெரிவிப்பது. அதனால்தான் அவருடைய புகழ் காலம் காலம் காலமாக நின்று கொண்டே இருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா Sunflower Oil.
11: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: நேரம் 8:22, கொடை பண்பலை 100.5 MHz-இல் மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் கரூர் மாவட்ட நேயர்களை மகிழ்ச்சியோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இணைப்பில் இப்போது யார்? வாங்க, வணக்கம்.
1: கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து அழகாய் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் அழகான கோடை எஃப்எம் 100.5-க்கு அழகான காலை வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நலம் நலமறிய ஆவல்.
0: யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன்முருகன் சுலத்தனா பேசுறீங்க சார். நல்லா இருக்குங்களா சார்?
0: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நலனும் சார்.
0: நல்லா இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்?
1: வேலையெல்லாம் கொஞ்சம் சுமாராக போய்கிட்டு இருக்குங்க சார். கொஞ்சம்
0: ஏன் சுமாராக இருக்கு?
1: இது கொஞ்சம் ஆடி மாதம் கொஞ்சம் கம்மியாக

0: கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றீங்க. ம்,
1: ஆமாங்க சார்.
0: சரி, மௌன விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் இருக்கா உங்கள்கிட்ட?
1: மௌன அப்படில வழக்கம் இல்லைங்க சார்.
0: ஒரு வேலை இருக்கிறோம்னு வைங்கள,
1: வேலை இருந்ததுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் இருந்ததா சார் ஆகணும்.
0: சரி, உங்கள்கிட்ட அந்த மாதிரி மௌன விரதம் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் பதில் சொல்வார் அப்படின்னா யாரை பதில் சொல்ல வைப்பீங்க?
1: என்னுடைய மனைவியை வைப்பீங்க சார்.
0: உங்களுடைய மனச்சாட்சியின் குரலாக அவங்க ஒழிப்பாங்களா?
1: ஆமாங்க சார்.
0: இல்லை பழி வாங்கிடுவாங்களா?
1: இல்லை இல்லை சார், அப்படிலாம் பழி வாங்க மாட்டேன்.
0: பழியெல்லாம் வாங்க மாட்டாங்கல்ல?
1: அப்படிலாம் பழியெல்லாம் வாங்க மாட்டாங்க சார்.
0: இல்லை, ஏன்னா ஒரு சில நேரங்களில் மாட்டி விட்ருவாங்க. அப்படிலாம் இல்லை,
1: மாட்டி விட மாட்டாங்க சார். கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சார்.
0: நம்பிக்கை இருக்கு. ம்,
1: நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லாட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகுது திருமணம் முடிந்து?
1: 12 ஆண்டுகள் சார் ஆகுது சார்.
0: 12 ஆண்டுகள் ஆகுது. ம்,
1: ஆமாங்க சார். பையன் வந்து, பையன் பேரு ஜஸ்டின் சார்.
0: ம்,
1: அவர் வந்து 7வது படிக்கிறாருங்க சார்.
0: ம்,
1: பாப்பா வந்து சாஸ்தினி 2வது படிக்கிறாங்க சார்.
0: சரி, வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்க. என்ன பாட்டு கேட்கலாம் அயன் முருகன்?
1: சார், தெரிப்படத்துல இருந்து சார், அந்த காட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோலா ஜில்லா சார், ஜில்லா
0: ஜில்லாவா தெரியா? பாட்டு ஒண்ணு
1: ஜில்லா படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோலா.
0: சரி பாப்பா, என்ன பாட்டு வருது அப்படின்னு. நன்றி.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.

0: கோடை பண்பல நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கிட்டே இருங்க.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன்.

தொடர்ந்து கேளுங்க. கவலை ஏதோ எனக்கு இல்ல பங்கு பங்கு, நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு. கவலை ஏதோ எனக்கு இல்ல பங்கு பங்கு. கோடை பண்வெளி 1.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடராகும்.
5: நேரம் 8:32, கொடை பண்பலை 100.5 MHz. இது நேரில் இன்று காலை 9 வானவில். இன்றைய வானவில் சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மா பிரபு அவர்கள் கலந்து கொண்டு மிளகாயில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து உங்களின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார். கரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். எப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சரியா கேட்க மாட்டேன், எனக்கு தான் கேட்கலையா? பரமேஸ்வரி, எப்படி போயிட்டு இருக்கு
6: வாழ்க்கை?
5: அப்படி இருக்காது.

0: பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதான் என்ன விசேஷம் ஈரோட்ல?
0: இன்னைக்கு பலகாரம் கொண்டு போறோம் மருமகளுக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க.
1: எப்ப திருமணம் முடிந்தது?
0: மட்டாண்டா இருக்கும் பையனுக்குங்க.
1: அப்படிங்களா? சரி சரி. எத்தனை பேர் போயிட்டு இருக்கீங்க? நாலு பேர் போயிட்டு இருக்கீங்க. ஈரோடு போய் இறங்கிட்டு அடுத்த பஸ் மாறி போகணுமா இல்ல? பெருந்துறை போகணும்.
0: இந்த
1: ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினத உடனே பலகாரம் வாங்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பலகாரங்களை கடையில வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், கூட வர ஒரு நாலு பேர், சரிங்களா, வாங்கி வச்சிடலாமா இல்ல இருக்கு இது போதும் அப்படின்ற சமாளிப்பீங்களா? செஞ்சா ரிஸ்க் வேற இருக்குல்ல, நல்லா செய்யணும் நமக்கு
0: தெரியணும்.
1: அவங்க ஊர்லயே வாங்கியாச்சா? சரி பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பாட்டு கேட்கலாமா? கேட்கலாமா? நன்றி.

0: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: மிளகாயில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து பேசவிருக்கிறது கொடை பண்பலை 100.5 மெகா கேட்ஸின் இன்றைய வானவில். இது மனதோடு ராகம். இன்னைக்கு கரூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
6: இனிய காலை. வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
6: எங்க மேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
5: அமுதா, எப்படிமா போயிட்டு இருக்கு? சாப்பிட்டீங்களா?
6: ஹோட்டல்ல சாப்பிடறது அதுல வந்து நிறைய மசாலா எல்லாம் சேர்ப்பாங்கன்னா, நாங்க கடை மசாலா எல்லாம் எதுவுமே சேர்க்க
5: மாட்டாங்கண்ணா.
6: வீட்லயே அரைச்சு மசாலா தாங்க சேர்ப்போம்.
5: சரி, அப்ப ஹோட்டல்ல சாப்பிட மாட்டீங்க?
6: ஆ, ஹோட்டல்ல எல்லாம் மேக்ஸிமம் வெளியில போனாலுமே அதிகமா சாப்பிட மாட்டாங்க.
5: கடைசியா எப்ப சாப்பிட்டீங்க?
6: கடைசியா ரொம்ப நாள் எங்க சொந்த ஊருக்கு போவையில இது பண்ணி சாப்பிட்டதாங்கண்ணா. அதோட ரொம்ப நாள் வருஷம் ஆகுது.
5: ரொம்ப வருஷம் ஆச்சா?
6: ஆமாங்கண்ணா, ஹோட்டல்ல எல்லாம் அதிகமா சாப்பிடறதே இல்லைங்க.
5: எத்தனை வருஷம் இருக்கும் சுமாரா?
6: சுமாரா 2-3 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. சாப்பிட மாட்டேங்க. வெளியில போனா ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி இது பண்ணுது.
5: இல்ல அப்படின்னா
6: சிக்கனமாதாங்கண்ணா இருக்கும்.
5: இல்லாமதான் அதை வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லலாமா?
6: கஞ்சத்தனன்னு இல்லைங்கண்ணா, அது வந்து ஹோட்டல்ல சாப்பிடறது அது என்னமோ ஒரு மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு மாதிரி இதா இருக்கும். அதனால
5: கூட்டு குடும்பமே உடைச்சது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வளர்ப்பதற்கு தான். என்னங்களா, நீங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம். இப்போ ஒரு வீடை ரெண்டு வீடு ஆக்குனா 2 TV 2 மிக்சி 2 கிரைண்டரு இப்படி தனித்தனியாக போகும், விற்பனை அதிகமாகும். அதனால இந்த குடும்பங்களை கொஞ்சம் அப்படியே பிரிச்சிடலாம், தனித்தனியாக இருக்கட்டும்.
6: இல்லைங்கண்ணா, நாங்கள் இன்னி நாள் வரைக்கும் ஒரு விசேஷ போக்குவரத்து இருந்தால் கூட ஒன்னாதாங்கண்ணா சமைப்போம், ஒன்னாதாங்கண்ணா இன்னி நாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க
5: அப்படின்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்கள் குடும்பங்களை பிரித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து பெரிய விஷயமா
6: இருக்குது.
5: நல்ல வேலைக்கு தச்சிட்டீங்க. என்ன பாட்டு கேட்கலாம்?
6: ரமியில இருந்து கூட மேல கூட வைட்டுங்க
5: வச்சிடலாம். அடுக்குறோம் பாருங்க, கேளுங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
8: ஜிஆர்டி.

0: வானவில்
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
6: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
5: எல்லாமே டாப்.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை நுறுப்புழி 5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கோடை பண்பலை நுறுபுள்ளியில் சைபால்
7: முகத்தில்
8: ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடைத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்கறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாமேனு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா. அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தா இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சை இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சி கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னா அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மர் ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனும் மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்த

0: சுதந்திரங்கிறதும் முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாண மாப்பிள்ளை அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவார்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
1: கிங் என்றான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: கரூர் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து விடைபெறுகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் இன்றைய மனதோடு ராகம். இனி வானவில் வேளாண் வானவிலாக நிகழ்ச்சி தொடங்கவிருக்கிறது. செய்தி சுருக்கம் தந்து

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை காலை 10 மணி அளவில் சட்டப்பேரவையில் மாநில அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படவுள்ளது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவேரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்று கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பௌரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரேகானில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: வணக்கம் நேயர்களே, நாம சமையல்ல அதிகமா பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சுவைகள்ல காரமும் ஒண்ணுங்க. அந்த காரத்துக்கு முன்பு மிளகை பயன்படுத்தி வந்திருக்கோம், ஆனா அதிகமா இப்போ வந்து மிளகாயை பயன்படுத்த பழகிட்டோம். இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நேர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் 24 24 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. இன்னைக்கு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா பிரபு அவர்கள். வணக்கங்கய்யா.
10: வணக்கம்.
9: வணக்கங்கய்யா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, முன்னாடி அறிமுகப்படுத்திக்கோங்க.
10: கோடை பண்பலை விவசாய பெருமக்களுக்கு காலை வணக்கம். என்னோட பெயர் மா பிரபு. தொழில்நுட்ப வல்லுநரா தோட்டக்கலையில வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியில பணிபுரிஞ்சிட்டு வரேன்.
9: சரிங்கய்யா, மிளகாய் சாகுபடியில உர நிர்வாகம் பத்தி பேச போறோம் நம்ம. முதல்ல இந்த மிளகாய் சாகுபடிக்கு எந்த வகையான மண் ஏற்றது, எந்த வகையான மண்ல நம்ம இது பண்ணோம்னா அதிகமான விளைச்சல் தரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
10: மண்ணை பொறுத்த வரைக்கும் உப்பு மண்ணா இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்ல விளைச்சல் கிடைக்கும்.
9: சரிங்க.
10: மத்த எல்லா மண்ணிலையும் அது மணற்பாங்கான ஏரியா, செம்மண், கரிசல் மண், அது கூட கொஞ்சம் மணல் கலந்திருந்தா விளைச்சல் நல்லா கிடைக்கும்.
9: மணல் கலந்து இருக்கணும், அந்த
10: மணல் கலந்து இருக்கணும்.
9: சரிங்க. அந்த
10: அதாவது எப்படி சொல்லணும்னா இருமண் பாங்கான மண், அந்த மண்ல நல்ல விளைச்சல் கொடுக்கும்.
9: சரிங்க. மண்ணில் அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உரங்கள் அந்த பயன்படுத்தலாம் நம்ம மண்ணில் போட முடியும்?
10: நம்ம விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோடையில் ஒரு கோடை உழவு பண்ணிடணும். அந்த கோடை உழவு எதுக்கு பண்ணுறோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் போன போகத்தில், அந்த பயிரில் நிறையா வந்து பூச்சி, புழுக்கள், கூட்டுப்புழு, நோய் அதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள உழுந்திருப்போம் கண்டிப்பா. ஏன்னா அந்த பயிரோடு சேர்ந்து அதுவும் மண்ணில் கலந்துருக்கும். அதை வந்து நம்ம மண்ணில் வந்து அடியில் போயிருக்கோம், கிளறி விடுற மூலயமா அதை வந்து திரும்பி வெயில்ல அந்த வெயில் இருந்தால்தான் தாக்கம், வெயில் தாக்கம் வந்து கோடையில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அது மேலே வந்துருச்சுன்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் அது கருகி போயிடும். அதனால நம்ம பூச்சி தாக்கம் வந்து அந்த நம்ம பயிர் அடுத்த பயிர் பண்ணும்போது அதோட இது வந்து

0: குறைய ஆரம்பிக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பயிர் போடுறதுக்கு முன்னாடி, நம்ம விதை விதைக்க முன்னாடி இது பசுந்தாள் உரம், பசுந்தாள் உரம்னா தனப்பை, தக்கப்பூண்டு, பொழிஞ்சி, அகத்தி, பனிப்பயிறு, மணிலா, கொத்தவரை, இதெல்லாம் வந்து பசுந்தாள் உரங்கள்னு சொல்லுவோம். இந்த பசுந்தாள் உரங்கள் எப்படி நமக்கு பயன்படுதுன்னா, தலைச்சத்தை வந்து நமக்கு மண்ணில வந்து அதிகப்படுத்தி கொடுத்து, நம்ம காற்றுல வந்து 28% வந்து நைட்ரஜன் வந்து அந்த தலைச்சத்து வந்து இருக்கு, அதை வந்து உட்கிரகிச்சு நம்ம மண்ணில கலந்து மண்ணோட மண்ணா அது கொடுக்கறதுக்கு இது இந்த பசுந்தாள் உரம் பயன்படுது. அதுக்காக வந்து நம்ம ஒரு 40 நாளுக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோ தக்கப்பூண்டு இல்லைன்னா தனப்பை, சாதாரணமான மண்ணா இருந்தா தனப்பை வந்து விதைக்கலாம். இல்ல கொஞ்சம் மண் இந்த உப்பு மண்ணா இருக்கு, கலர் மண்ணா இருக்கு, அதுக்கு வந்து தக்கப்பூண்டு விதைக்கலாம்.
1: சரிங்க,
0: நம்ம 20 கிலோ வந்து வந்து பரிந்துரை பண்றாங்க தனப்பையும் தக்கப்பூண்டும். அந்த 20 கிலோ நம்ம போடுறதுனால நமக்கு தலைச்சத்து தான் வந்து கிட்டத்தட்ட 100 to 120 கிலோ நமக்கு தலைச்சத்து வந்து அந்த யூரியாவோ இல்ல பொட்டாசோ, சாரி யூரியா இல்லைன்னா மற்ற தலைச்சத்து உரங்களை வந்து போடுறது வந்து தவிர்க்கலாம். அந்த தலைச்சத்து வந்து 100 to 120 கிலோ போடும்போது நம்ம ரசாயன உரங்கள் வந்து குடிஞ்ச கூடுமானதும் குறைச்சி போடலாம்.
1: சரிங்க,
0: இதுதான் அந்த பசுந்தாள் உரங்களுடைய பயன்.
1: சரிங்க, மண்ணை நம்ம சரி பண்ணியாச்சு, மண்ணை உழுகிறது விதை விதைக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லியாச்சு. அவன் நிறைய
0: 40 நாள் கழிச்சு இந்த பசுந்தாள் உரங்கள் வந்து பூப்புக்கிறதுக்கு முன்னாடி, பூப்பு தருவதற்கு முன்னாடி நம்ம மடக்கி அப்படியே மண்ணோட மண்ணா உழுகுறோம். நம்ம மண்ணோட மண்ணா உழுகும் போது அந்த மண்ணில வந்து இந்த இது நம்ம பசுந்தாள் உரங்கள் போய் கலந்து மக்கி அதனுடைய கனிம மண்ணோட வளர்ந்து வந்து அதிகப்படுத்துது. அது இல்லாம மண்ணின் கருமச்சத்தை வந்து அதிகமாவது, மண்ணோட நீரும் தாங்கும் திறனை வந்து அதிகப்படுத்துது, மேம்படுத்துது. ரசாயன உரங்களுடைய தேவையை வந்து குறைத்து நிலத்தை வந்து நமக்கு பாதுகாத்து, அதோட அதோட மட்டும் இல்லாம பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் அளிக்குது.
1: சரிங்க, தொடர்ந்து நாம பேசலாம் கொடை பண்பலை நற்பலி 5
2: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: Plus 2 முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். Counseling code 2624.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
10: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
10: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
9: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
10: கவுன்சிலிங் கோட் 2620.
9: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி.

0: நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: கவுன்சிலிங் கோட் 2624.
13: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: கவுன்சிலிங் கோட் 2624.
14: நேரம் காலை 9:15. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி நமக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா பிரபு அவர்கள். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
15: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம்
14: பெரியசங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டுருங்க.
15: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
16: வணக்கம்.
15: அதாவது சார், மிளகா வந்து இதான் நாத்து விடுறோம், நாத்து விடும் போது அது நல்லா வளர்றதுக்கு வந்து என்ன உரம் போடலாம்? அதே மாதிரி அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பிடுங்கி எத்தனை நாள் வந்து பிடுங்கி நடலாம்? அதுக்கப்புறம் என்ன உரம் போடலாம்?
16: மிளகாய் பொறுத்த வரைக்கும் நீங்க விதைச்சல இருந்து ஒரு 40-45 நாள்ல எடுத்து நடனாங்க நாக்கு. அந்த 40 நாள்ல நீங்க கொடுக்க வேண்டியது, நீங்க ஏற்கனவே வந்து இதுல கொடுத்துருக்கீங்க, நீங்க எதுல போட்டிருக்கீங்க நாட்டு நர்ஸ், அதாவது பெட்ல போட்டிருக்கீங்களா?
14: அவர் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க, நீங்க விளக்கத்தை சொல்லிடலாம் ஐயா. ஐயா,
16: ஹலோ.
14: அவர் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க, நீங்க அவருடைய கேள்விக்கான பதில சொல்லிடலாம் நம்ம. சொல்லுங்க. அதாவது விதை நாற்று நடுறத பத்தி,
16: நாற்று விட்டதுல இருந்து 40-45 நாள் அந்த எடுத்து நடலாம். அந்த இடைப்பட்ட காலம் வந்து காலத்துல நம்ம இந்த ஆல் 19 சொல்லுவாங்க, 19 அந்த பாலி ஃபீட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு 10-20 கிராம் 1 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம இதுக்கு வந்து உரமா கொடுக்கலாம்.
14: நாற்றுகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளவு இடைவெளி விட்டு நம்ம அதை நடணுங்க அந்த நாற்றுகளை?
16: ஒரு நாற்றுக்கு
17: 2 மீட்டர் 2 அடி 2 அடி இடைவெளியில நம்ம சரிங்க தொடர்ந்து இணைப்புல இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காங்க பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கங்க பேசுங்க வணக்கம் ஐயா வணக்கங்க பேசுங்க இந்த மிளகாய் வந்து எத்தனை வகை மிளகாய் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிளகா செடி அது என்ன ஒர்க் போட்டா மவுசு அதிகமா எடுத்து வளம்பெறலாம்னு

0: இப்ப எந்த நிலையில இருக்க, எந்த பூ வந்துருச்சீங்களா, காய் வந்துருச்சீங்களா?
1: மிளகாயில என்னென்ன வகையான ரகங்கள் இருக்கு மிளகாயில அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட அந்த பழுப்பு நிறமா இலை இருக்கு, அதுக்கு நம்ம என்ன உரத்தை போடலாம், என்ன வகையான இது மருந்துகளை தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
0: நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு மிளகான்னு சொல்லுவோம், பொதுவா வந்து குண்டு மிளகா இன்னொன்னு நீல மிளகா,
1: சம்பவத்தில் சொல்லுவோம் நம்ம
0: சம்பவம். இதுதான், இதை வச்சுதான் வந்து பல ரகங்கள் வந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க. இந்த நீல மிளகாயிலே இன்னொரு வகை வந்து அதுலயே கொஞ்சம் குண்டா இருக்கும், நீளமாவும் இருக்கும், அது ஒரு இருக்கு. ஆனா ரகங்கள்னு பார்த்தோமா அது வந்து ஒரு 100-200 மேல இருக்கு. அதுல வந்து உயர் ரக விளைச்சல் வந்து கொஞ்சம் அதோட ஒப்பிடும் போது கம்மியா தான் இருக்கு.
1: என்னன்னா
0: உயர் ரக விளைச்சல்னா இந்த மத்த சாதாரண இருக்கிறத விளைச்சல் வந்து அதிகமா கொடுக்கும். இதுக்கு இது வந்து நமக்கு ஒரு 10 டன் கிடைக்கும் வச்சுங்களா, சாதாரண இருக்கிறத. உயர் ரக விளைச்சல்னா ஒரு 25-30 அந்த அளவுல நமக்கு
1: உயிரக விளைச்சல்
0: விளைச்சல் வந்து மகசூல் வந்து கிடைக்கும். அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதை நிறைய அவர் கேட்டுள்ளாரு. பழுப்பு நிறமா வர்றதுக்கு ஒண்ணு சத்து குறைபாடா இருக்கலாம், இல்ல நுண்ணூட்டச்சத்து குறைபாடா இருக்கலாம். சத்து இல்லைனாலும் அந்த பழுப்பு நிறம் வரும், இல்ல நோய் ஏதாவது தாக்கியிருந்தாலும் அது வந்து பழுப்பு நிறமா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க.
0: இலைய பாத்துட்டு தான் சொல்ல முடியும். ஆனா இவங்க வந்து இப்போதைக்கு உரத்தை கொடுக்கலாம். அதுக்கு வந்து இப்ப வந்து நம்ம தலைச்சத்தை வந்து அமோனியம் சல்பேட் வந்து கொடுக்கலாம்.
1: சரிங்கய்யா, இணைப்புல இன்னொரு நேர் காத்திருக்காங்க.
0: அப்புறம் பொட்டாஸ் சொல்றாங்க, இதை கொஞ்சம் கொடுத்தா அந்த பழுப்பு நேரம் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த பயிரை நம்ம பாத்துட்டு தான் சொல்ல முடியும். அது நோயா இருந்தா அதுக்கு தகுந்த சிகிச்சை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவா வந்துருக்கு, நம்ம உரங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது வந்து நம்ம மீனமலம் பஞ்சக்கவையா ஜீவாமிரம் இதை கொடுக்கறது மூலயமா அந்த பயிரனுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுது. ஏன்னா இது பயிர் வளர்ச்சி ஊட்டியா வந்து நமக்கு பயன்படுது.
1: சரிங்க, இந்த பருவத்தில் தான் அதிக மகசூல் தரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பருவங்கள் இருக்கா? மிளகாய் இந்த பருவத்தில் பயிரிட்டால் நிறையா விளைச்சல் தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா ஐயா? நீப்பில் இருக்கீங்களா ஐயா?
0: ஆ இருக்கேன்.
1: ஆ
0: பருவம் பார்த்தோமா நம்ம இந்த ஜூன் ஜூலை இந்த மழைக்காலம் இல்லை, இதில் நம்ம நல்லா விளைச்சல் வந்து அதிகப்படுத்தி நம்ம இருக்கோம்.
1: சரிங்க, இணைப்பில் இன்னொரு
0: இந்த காரிக் பருவம் சொல்லுவோம். இந்த பருவத்துல நம்ம பயிரிடும் போது பயிர் விளைச்சல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: சரிங்க, இணைப்பில் இன்னொரு நேர் காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: தருமபுரியில இருந்து ராஜன் கடன்.
1: உங்களோட கேள்வி என்னன்னு கேட்டுருங்க.
2: இந்த மிளகாய் நாற்றங்கால் ரெடி நம்மளா ரெடி பண்ணலாமா? நர்சரியில வாங்கி நடுறது நல்லதுங்களா?
0: அதாவது நம்ம ரெடி பண்ண முடியாது, நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம போய் நாற்றங்கால் நர்சரியில போய் வாங்கணும். நமக்கு உண்டான அந்த டைம் கிடைக்கும் போது நம்மளே பண்றாங்க. ஒண்ணு இல்லை, அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் நிரப்பாங்கான ஏரியா.
2: ஓ,
0: அது மரத்துக்கடியிலயும் நம்ம இருக்கலாம், மரம் மாதிரி அந்த நிரப்பாங்கான ஏரியா. இல்ல நம்ம பச்சை வளர் சொல்லுவோம்,
2: ஆமாங்க,
0: அது நம்ம கிட்ட இருந்தா அது மூலம் அதுலயே நம்ம பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிழல் பாங்கான ஏரியாவில் பெட்ல நம்ம மேட்டு பாத்தி அமைத்து அதுல இருந்து நம்ம நாற்றங்களை வந்து விடலாம். இது போய் நம்ம வந்து கஸ்டடியில தான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நம்மளே உற்பத்தி பண்ணாலும் பண்ணலாம்.
2: விவசாயிகள்
0: வந்து இப்போ வந்து நேர போது இல்லாதனால அவங்க போய் வந்து வாங்கிக்கிறாங்க. வேற ஒன்று முன்னாடியில நம்மளும்

0: பண்ணிட்டு இருந்தோம், நம்மளே தான் விதைச்சு நம்ம நட்டுக்கிட்டு இருந்தோம்.
1: ஆமாங்கய்யா.
0: இப்ப வந்து இந்த கால ஓட்டத்துல வந்து எல்லாம் வேகமா செய்யணும், வேகமா வந்து பயிரிடணும், அத பண்றதுனால இந்த நர்சரி வந்து நம்ம தேடி போக
1: வேண்டியிருக்கு. இந்த பழம் வரும்போது ஐயா, அந்த அறுவடையா இருக்கும் போது வந்து பழத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா நாலு அறுவடை மூணு அறுவடையில வருதுங்க.
0: உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகமா கொடுக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பச்சை மிளகாய் பறிக்கும் போது நீங்க பறிக்க பறிக்க வந்து பூக்கள் வந்து அதிகமா எடுத்துட்டே இருக்கும். அதனால வந்து பச்சை மிளகாய் பறிக்க பறித்து பறித்து நீங்க வந்து சந்தையில கொண்டு போய் வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும். பறிக்க பறிக்க வந்து பச்சை மிளகாய் வந்து பறிக்க பறிக்க பூக்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அந்த பூக்கள் வந்து பச்சையா மாறிக்கிட்டே இருக்கும் பச்சை மிளகாய். அதுக்கு தகுந்த உரங்களையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இடப்பட்டைகள் ஒரு தடவை பறிச்சுட்டீங்கன்னா அந்த பறிச்சதுக்கு அப்புறம் நீங்க உரங்கள் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து சத்தம் வந்து அந்த காயா மாறிடுதான். அதனால நீங்க அடுத்த இப்போ இந்த இதுக்கு வரும்போது, ஏன்னா காய் வந்து நல்லா திடகாசமா வரணும், காய் சுருங்கிச்சுன்னா சந்தையில விலை போகாது. அதனால நீங்க பறிக்க பறிக்க வாரத்துக்கு ஒரு டைமோ இல்ல பத்து நாளைக்கு ஒரு டைமோ நீங்க உரங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்பதான் அந்த சத்தான மிளகாய் நமக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு தடவை வந்து பழுக்க விட்டுட்டீங்கன்னா, ஒரு பத்து டைம் பழுக்க விட்டுறீங்க முதல் டைம், ரெண்டாவது டைம் பழுக்க முடியும்னா செடியும் பழுக்க ஆரம்பிக்கும், இந்த மிளகாயும் பழுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் மூணாவது டைம் உங்களுக்கு வரும்போது செடி வந்து காய ஆரம்பிக்கிறது காரணம். அதனால முதல்ல பச்சை மிளகாயை நீங்க பறிச்சு சந்தைப்படுத்திட்டு கடைசியா வந்து ஒரு அந்த பயிர் முடியும் தருவாயில் வந்து நீங்க ரெண்டு டைமோ மூணு டைமோ காய பழுக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கலாம்.
2: நன்றிங்கய்யா, தொடர்ந்து பேசலாம். கொடை பண்பலைன்னு ஒரு பிள்ளை ஐந்தில்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பொம்பளை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: Usha Sunflower Oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நம் மக்களின் நாடி நாளும் உங்களின் நாடி வரும் கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மாபிரபு அவர்கள். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா வணக்கங்கய்யா. இப்போ வணக்கங்கய்யா. இப்போ செடி வளரும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்கும், தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்கும். இப்போ தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதிகமாக இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? அதை செய்யும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதை எப்படி தடுக்கிறதுங்கய்யா, அதை பற்றி சொல்லுங்க.
1: நம்ம விவசாயிகள் வந்து எடுத்த உடனே மருந்து அடிக்கிறதுக்குதான் வந்து முற்படுறாங்க. நம்ம ரசாயன மருந்தை வந்து தெளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நன்மை செய்யற பூச்சும் சேர்ந்து இறந்துடும், அதோட தீமை செய்யற பூச்சி ரெண்டுமே இறந்து. ஆனா நம்ம இன்னமும் வந்து தீமை செய்யற பூச்சை வந்து அழிக்கிறதுக்குதான் நம்ம ரசாயன மருந்துகளை வந்து தெளிக்கிறோம். அப்ப என்னன்னா, எந்த பூச்சி சேர்ந்து இறந்ததுனால கொஞ்ச நாள்ல வந்து நன்மை செய்யற பூச்சி வந்து அழிஞ்சிருவோம். ஆனா தீமை செய்யற பூச்சி வந்து அழிஞ்சாலும் அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாயிடும். அடுத்த ஒரு மாசமோ இல்ல கொஞ்ச நாள் கிடைக்கும். அடுத்த டைம் நீங்க வந்து அதே ரசாயன மருந்தை வந்து நீங்க தெளிக்கும் போது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து அதிகமாயிடும், எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாயிடும். அதனால இது கூட இருந்தா நன்மை செய்யற பூச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குதான் என்னன்னா, இதை வந்து தடுக்கிறதுக்கு பயிரை வந்து நாட்டுல வந்து நடும் போதே ஊடு பயிரா அகத்தி ஆமணக்கு துவரை காராமணி பச்சை பயிறு புளிச்சக்கீரை சாமந்தி இத வந்து ஊடு பயிரா நம்ம மிளகாயில நட்டு வைக்கலாம். இந்த

0: பூச்சிகளுக்கு நம்ம விருந்து குடுக்கற மாதிரி. இப்ப புழு புழு வருதுன்னு வச்சீங்களா, நம்ம தோரை நட்டுறோமா அந்த புழு வந்து தோரைக்கு போயிடும். நம்ம காராமணி நடும்போது நம்ம இத இந்த பயிரை தாக்குற இந்த அஸ்வினி பூச்சி வந்து காராமணிக்கோ இல்ல உளுந்துக்கோ அதுல அந்த பயிர்ல போய் உட்காந்துக்கும். அடுத்த ஆமணக்கு, ஆமணக்கு நடுறதுனால இந்த கம்பளி பூச்சி, வெட்டிச்சிலி இந்த மாதிரி அந்த பூச்சி புழு வகையெல்லாம் வந்து ஆமணத்துக்கு போய் அந்த ஆமணக்கு செடியில வந்து அமர்ந்துக்கும்.
1: அந்த செடிகள் பாதிப்படையாதுங்களா?
0: இந்த செடிகள் பாதிப்படையாது. ஏன்னா இதுக்கு தேவையான உணவு வந்து அங்கேயே கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அதனால இதை தேடி வேணாம். அதுக்கு உணவு நம்ம கொடுத்து அதான் விருந்து கொடுத்துறேன்னு சொல்ல பூச்சிக்கு அதுதான். அகத்தியில இருக்கும்போது இந்த பேன் பூச்சிலாம் வந்து அந்த அகத்தியில போய் உட்காந்துருக்கும். அப்புறம் அந்த பூச்சிலாம் அந்த அந்தந்த இதுல வந்து சோரை காரமணி நம்ம ஊடு பயிரா போட்டிருக்கோம்ல, அந்த பூச்சி அங்கெல்லாம் இருக்கும்போது பறவை இனங்கள் வந்து நம்ம வயலுக்குள்ள வந்துச்சுனா அந்த பூச்சியை வந்து சாப்பிட்டு போயிடும். அதனால அதுக்கு உணவா இந்த பூச்சிகள் வந்து
1: மஞ்சள் ஒட்டு பொரி வந்து அந்த மஞ்சள் கலர்ல அதுல பச்சை மாதிரி இருக்கும்
0: அந்த கலர் வந்து அந்த பூச்சியை வந்து கவர்ந்து இழுக்கும். அப்ப அந்த பூச்சி வந்து கவர்ந்து இழுக்கும் போது அந்த பசையில வந்து அந்த பூச்சி ஒட்டி இருக்குன்னா அதால பறக்க முடியாது. அதோட சேர்ந்து ஒட்டிச்சுன்னா
1: சரிங்க,
0: அது பறக்க முடியலன்னா அப்படியே அந்த பூஜை மஞ்சள் அட்டையுடைய செட்டிலாயிரும்.
1: சரிங்க,
0: இது ஒரு விதமான யுக்திகளாம். அடுத்தது வந்து இனக்கவர்த்தி பொரியும். இதுவும் வந்து அந்த பூச்சியை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கு இந்த இனக்கவர்த்தி பொரிய வந்து வைக்கிறோம். இந்த இனக்கவர்த்தி பொரிய வைக்கும் போது அந்த இனக்கவர்த்தி பொரிக்குள்ள வந்து அந்த கவர்ந்து வந்து உள்ளர உளுந்துடும் பூச்சிகள். இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 15 எண்ணிக்கையில வைக்கலாம் இனக்கவர்த்தி பொரி. இது வைக்கிறது மூலியமாவும் அந்த பூச்சியை அந்த தாய் பூச்சியை வந்து கவர்ந்து எடுத்து அழிச்சிடும். அந்த தாய் பூச்சி இருந்தாதான் முட்டை வந்து இடும். அந்த முட்டைதான் வந்து இந்த குழுக்களாகவும் இந்த வேற பூச்சியை வந்து உருவாகும். இது ஒரு விதமா கட்டுப்படுத்தலாம். அடுத்ததான் வந்து இந்த விளக்கு பொரி சொல்லுவோம். விளக்கு பொரி வைக்கலாம். விளக்கு பொரி வந்து இரவு அதாவது மாலை 6 மணில இருந்து இரவு 10 மணியோ இல்ல 11 மணியோ அந்த மணிக்கோ இந்த தீமை செய்யற பூச்சிலாம் வந்து அதிகமா வந்து இரவுலதான் வரும். நன்மை செய்ய பூச்சிலாம் வந்து பகல்ல அதிகமா வரும். அப்ப அந்த விளக்கு பொரி வைக்கும் போது அந்த விளக்கு பொரியில வந்து விளக்குல தீமை செய்யும் பூச்சி வந்து உள்ள உழந்துடும். அதை வந்து காலையில நம்ம எடுத்து அழிச்சிடலாம். அது 11 or 10 மணியோ இல்ல 11 மணி வச்சுமோ நம்ம அந்த விளக்கு வந்து ஆன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அணைக்க வச்சிடலாம். காலையில பார்த்தோம்னா இந்த பூச்சிகள் வந்து நிறைய அது விழுந்திருக்கும். அத உள்ள ஒரு டைம் வந்து உள்ள விழுந்துச்சுன்னா மறுபடியும் அதுல வெளியில போக முடியாது. இதையும் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம இயற்கையா இந்த வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை கரைசல் அந்த மாதிரி வந்து பயன்படுத்தி நம்ம
1: வேப்பம் புண்ணாக்கு
0: வந்து மரத்திலேயே நம்ம குடுக்கலாம். உரமாவும் பயன்படுது, பூச்சிய விரட்டுறதுக்கும் பயன்படுது. இதெல்லாம் வந்து பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் மூலியமா தான் கட்டுப்படுத்த முடியும். நம்ம மருந்தை மட்டும் தெளிச்சு
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15%

0: விகிதம் ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்
1: கவுன்சிலிங் கோட் 2620
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி
3: அளவும் கம்மியா இது 1 லிட்டர் பேக்கெட் தானே
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும் ஆனா இது வெறும் 800 ml தான் இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
6: நேரம் 9:43 கொடைப்பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் வானவில் நிகழ்ச்சி. மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டுருக்கிறாங்க குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா பிரபு அவர்கள். இப்போது நினைச்சுக்கூடிய நேயர் இணைப்பில் விடுபட்டுட்டாங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. இப்போ வந்து நம்ம செடியை வளர்ந்துருச்சு, தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னா இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா? இடைவெளி இருக்குதுங்களா? இடைவெளி விட்டு நீர் பாசனம்?

0: செய்யணுங்களா?
1: அதாவது நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தள்ளி பாய்ச்சலாம்.
0: எப்படிங்கய்யா?
1: மழைக்காலமா இருந்ததுன்னா ஒரு 5 to 7 நாளைக்கு ஒரு டைம் வந்து தண்ணி பாய்ச்ச போகுது. ஏன்னா மழை நம்ம அப்பப்ப பேஞ்சிட்டு இருக்கோம், அந்த ஈரம்
0: இருந்துட்டே இருக்கும்.
1: அதனால அது வந்து ஒரு 5 to 7 நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சா போகணும். கொஞ்சம் நம்ம அடுத்து வந்து குளிர்காலம், குளிர்காலம்னா ஒரு 3 to 5 நாள் அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தேவைங்கிறது கொஞ்சம் கூட இருக்கு.
0: ஏன்னா பனி காலத்தினால கொஞ்சம்
1: பனி காலத்துல அந்த பனிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி பாய்ச்சலாம். இதுவே வந்து கோடை காலம் அந்த பீரியடா இருந்தா அந்த டைம் இதுல வந்து நேரத்துல வந்து 1 to 1 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம்.
0: சரிங்க,
1: அப்படி பாய்ச்சலாம்.
0: சரிங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: இது சொட்டுநீர் பாசனம் இருந்தா நம்ம டெய்லி ஏன்னா 1 மணி நேரம் வந்து தண்ணி பாய்ச்சா போதும்.
0: சொட்டுநீர் பாசனம்
1: குறைவான தண்ணி இருந்தாவே போதும், அதை வச்சு நம்ம 1 ஏக்கரை பாய்ச்சிடலாம். தண்ணி வந்து தேவையும் வந்து குறைவா இருக்கும், நமக்கு விளைச்சலும் அதிகமா கொடுக்கும். இருக்கிற தண்ணி வச்சு எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம பயிரை கொண்டு வரலாம், சொட்டுநீர் பாசனம் வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
0: சரிங்க, தொடர்ந்து பேசலாங்க.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
0: நேரம் 9:45. இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கங்க.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி விளையும் கைத்தறி ஜெகநாதன்.
0: உங்களுடைய கேள்வி சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய வானொலி ஒலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
3: வீட்டு தோட்டம் வச்சிருக்கிறேங்க, அது மிளகாய் செடி போட்டிருக்கிறேங்க. அது வந்து இலை வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு சுருள நோய் மாதிரி வருதுங்க, அதுக்கு என்ன செய்யலாங்க?
1: இல்ல இலை சுருண்டுக்குன்னா மேல் நோக்கி சுருண்டுருக்கா இல்ல கீழ் நோக்கி சுருண்டுருக்கா?
3: மேல் நோக்கி தான் சுருண்டு சுருண்டு.
1: மேல் நோக்கி சுருண்டுருக்குங்களா?
3: ஆமாங்க.
1: மேல் நோக்கி சுருண்டுருந்தா அது வந்து இலைப்பேன் வந்து அதை வந்து சாப்பிட்டு போயிருந்ததுன்னா அந்த இலைப்பெண் இருந்ததுன்னா அதுக்கு மேல் நோக்கி சுருண்டுருக்கும்.
3: சரிங்க.
1: செம்பேன் இருந்தா அது கீழ் நோக்கி சுருண்டுருக்கும். வேப்பம் கொட்டை சாரு கிடைச்சாலும் சரி இல்ல வேப்ப எண்ணெய் கிடைச்சாலும் சரி, வேப்ப எண்ணெயோட இந்த பூண்டு இருக்குல்ல நாட்டு பூண்டு நம்ம ரத்தத்துக்கு பயன்படுத்துவாங்க, அந்த பூண்டை கொஞ்சம் அரைச்சு அந்த வேப்பையில பூண்டு ரெண்டையும் கலந்து விட்டு கழிச்சு விடுங்க. அந்த எலிப்பேன் வந்து கொஞ்சம் கட்டப்படும், நல்லா நல்லாவே கட்டப்படும்.
3: சரிங்கய்யா.
0: சரிங்க, நன்றிங்க ஐயா. நேரம் 9:46 ஆகுது. ஐயா, நீங்கள் சொன்னீங்க மிளகாய் வந்து செடியில் மிளகாயா பச்சை மிளகாயா பறிச்சோம்னா மகசூல் அதான் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் பொதுவாகவே சொல்லுவாங்க மிளகாய் வந்து அந்த செடியிலேயே பழுக்க விடணும் அப்படின்றாங்க. அப்படி பழுக்க விட்டால்
1: செடியில் சொல்றது புரியுது எனக்கு. செடியில் பழுக்க விடலாம். எப்போ பழுக்க விடலாம்னா மிளகாய் பயிருடைய
0: நீங்க
1: முத முறையே வந்து பச்சை மிளகாய் வந்த உடனே அதை பழுக்க விட்டுட்டீங்கன்னா ஒரு 100 to 120 நாள்லயே அதனுடைய வாழ்நாள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், செடியும் காய ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 100 to 120 நாள் வரைக்கும் நம்ம பச்சை மிளகாயை பறிக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 120 நாள் ஒரு 60 நாள் வந்து நம்ம பச்சை மிளகாயை பறிக்க முடியுமா? நம்ம பச்சை மிளகாய் வந்து சந்தைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 2 டைம் இல்ல 3 டைமும் வந்து பழத்தை வந்து பழுக்க விடலாம், மகசூல் குறையாது. நீங்க பச்சை மிளகாய் பறிக்க பறிக்கதான் அந்த பூக்களினுடைய பூக்கும் திறன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா

செடியில் நீங்க பூ பறிக்க பறிக்கதா இந்த பூச்செடியா இருக்குன்னு வச்சீங்க, பூச்செடியில வந்து நீங்க பறிக்க பூ பறிக்கிறீங்க, பறிக்க பறிக்கதான உங்களுக்கு பூ வந்து அதிகமா எடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும் நீங்க பச்சை மலைய பறிக்க பறிக்க அடுத்தடுத்த பூ வந்து உருவாகிறதுக்கு காரணமாயிட்டே இருக்கும். அந்த பூ பறிக்கும் போது பச்சை மலையா பறிக்கும் போது பூ அதிகமாயிருக்கும். பூ வரும்போது நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த சத்து இருக்கணும்னா ஏற்கனவே வந்து பச்சை மலைய வந்து உருவாயிருக்கும், செடியில இருக்கிற சத்து எல்லாம் வந்து பயன்படுத்தி பச்சை மிளகா உருவாயிருக்கும். அப்ப அடுத்த டைம் வந்து பச்சை மிளகா வந்து அதே அளவு நமக்கு வெயிட்டு

0: போது அந்த பச்சை மிளகாய் வந்து அளவு வந்து சிறிந்த சிறுசாயிருந்தா இல்ல அதனுடைய வெயிட்டும் வந்து குறைஞ்சிடலாம். அதுக்காக வந்து அடுத்த முறை நீங்க உரத்தை வந்து கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும் போதுதான் அந்த 180 நாள் பயிர் வந்து 180 நாள் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும்.
1: சரிங்க.
0: அதுக்காக வந்து பச்சை மிளகாயா பறித்து கடைசி ஒரு 2 மாசம் வந்து
1: அப்படியே விட்டுடலாம்.
0: அப்படியே விட்டுடலாம். நீங்க பழுக்க மிளகாய் பழமா பழுக்க வச்சுட்டு சிவப்பு மிளகாயா நம்ம கொண்டுடணும்.
1: சரிங்க சரிங்க. இப்போ இணைப்புல வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: ஆனா பூ மட்டும் தான் வருது, காய் வர மாட்டேங்குது. அப்படியே மூடு கட்டின மாதிரி அப்படியே திருவி நிக்குது. ஐயா நான் போட்ட செடியில இருந்து எடுத்த வேலை தான், நான் வாங்கல எங்கேயும்.
0: அது வந்து நீங்க அது எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவைதான் வந்து காய் வர்ற மாதிரி அவங்க உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. இதுவே நாட்டு ரகம் வந்தா நீங்க மறுபடியும் நீங்க பயன்படுத்தி அதை வந்து விளைச்சல் எடுக்கலாம். நாட்டு ரகமோ இல்ல சாதாரண ரகமா இருந்தோம் நீங்க வந்து எப்ப வேணாலும் வந்து சேமிச்சு அதுக்கப்புறம் அந்த அடுத்த பருவத்துல நீங்க போட்டு அதுல இருந்து விளைச்சலை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஹைபிரிட பொறுத்த வரைக்கும் உயர் ரக விளைச்சல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அதுவே வந்து 2வது முறை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு சரியான விளைச்சல் வந்து வராது. அதனால கூட இருக்கலாம் என்ன ரகம் எனக்கும் தெரிஞ்சது.
1: சரிங்க. அப்ப விதையை தேர்ந்தெடுக்கிறதுலயே ஒரு கவனம் நம்ம வச்சிருக்கணும்.
0: அதுவும் முக்கியம். விதை தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்ம வந்து பயிர் விளைச்சல் வந்து எப்படி உருவாகும் முக்கியமா இருக்கு.
1: சரிங்க. நேப்பில் வரக்கூடிய
0: தரமா தேர்ந்தெடுக்கணும்.
1: சரிங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க
3: மேடம். ராசிபுரம் வட்டம் பூசாரிபாளையம் ஏரிக்காடு பூபதி.
1: உங்களுடைய கேள்வி என்னன்னு
3: கேட்டுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: ஐயா சீனி மிளகா போட்டிருக்கிறோம். பக்கத்துல வந்து கோழி நிறைய இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சு ஒரு முளை கொத்தி சாப்பிட்டுருது. ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா?
0: கோழி சாப்பிட்றதுங்களா?
3: ஆமா கோழி போய் ஒரு 10-12 கோழி இருக்கு. நாங்களும் சொல்லி பாத்துறோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. அது கொத்தி கொத்தி நல்லா
0: என்னங்கய்யா?
1: பக்கத்து வீட்டு கோழி சார். பக்கத்து வீட்டு கோழி
3: கோழிங்கய்யா? அதெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருது. ஒரு ஒரு ஏற்கனவே வாங்கி வச்சோம், செத்து போச்சு. மறுபடியும் செடி வாங்கிட்டு வந்து வச்சோம். அது சீனி மிளகா செடி. சரி சீக்கிரம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுனால என்னன்னா மறுபடியும் வந்து எல்லாம் கோழி வந்து சாப்பிட்டுருது.
0: சரி அதுக்கு வந்து நீங்க இந்த வேப்ப ஊட்ட புண்ணாக்கு இருக்குல்ல?
3: ஆமாங்க.
0: வேப்ப ஊட்ட புண்ணாக்கு வந்து செடியில அடியில போட்டு வைங்க.
3: சரிங்க.
0: அது உரமாகவும் செடியில வந்து கசப்பு தன்மையும் உண்டு பண்ணுவோம். அதுவே இந்த வேப்ப ஊட்ட கரைசல் கிடைச்சதுன்னா, வேப்ப ஊட்ட கிடைச்சதுன்னா அது ஒரு 5 கிலோ எடுத்துக்குவாங்க. வேப்ப ஊட்ட இடிச்சு அந்த 5 கிலோ இடிச்சு அது கூட ஒரு 500 கிராம் பூண்டு, அந்த 500 கிராம் பூண்டை அரைச்சு ரெண்டையும் கலந்து ஊற வச்சிருங்க. ஒரு 3-5 நாளைக்கு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக கசப்பு ஏறிடும். அந்த இடிச்சு வச்சு அந்த கலந்து எல்லாம் வந்து ஒரு நொதிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு 5 நாள் கழிச்சு அதை அந்த இதை மட்டும் சாரை மட்டும் வடித்து எடுத்துட்டு, தண்ணி தான் கலந்து கலந்து வச்சிருக்கீங்க, சாரை மட்டும் வடித்து எடுத்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அந்த சாறு
1: நீங்கள்
0: கலந்து வச்சிங்களா அந்த வேப்ப மொட்டை கரைச்சல் சாறு, அதை வந்து ஒரு 50 மில்லி எடுத்து தெளிச்சு விடுங்க. அந்த கோழியை வந்து கொஞ்சம் தொடாமல் இருக்கும். ஏன்னா அந்த வேப்ப மொட்டையுடைய அந்த கசத்துக்கு அந்த இதுக்கு வாசனைக்கு கோழி வந்து கொஞ்சம் தொடாமல் இருக்கு.
1: சரிங்க. நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: நேரம் 9:55. கொடை பண்பலை நூற்பிளை 5 வானவில் நிகழ்ச்சி. மிளகாய் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா பிரபு அவர்கள். ஐயா, நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு நேரத்துக்கு வந்தாச்சு. ஒரு செடிக்கு, மிளகாய் செடிக்கு அந்த உர நிர்வாகம் பற்றி நிறைய ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பூ பூக்கிற நேரம், காய் பிடிக்கிற நேரத்துலலாம் என்ன மாதிரியான உரங்களை பயன்படுத்தலாம்? பொதுவாக அந்த மிளகாய் சாகுபடியில் என்ன செய்யலாம், என்ன மாதிரியான உரங்கள்லாம் எந்தெந்த நேரத்தை பயன்படுத்தலாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்கய்யா.
5: சுருக்கமாக,
4: ஆமாங்க.
5: இப்போ தொழு உரம் பார்த்தீங்கன்னா, சாணையர் ஒரு 25 டன் ஒரு ஏக்கருக்கு போதுமானது. அதோட நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதையும் நம்ம கொடுக்கலாம். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வந்து ரசாயன உரங்களை மட்டும் நம்பி இல்லாம, அது கூட வந்து நம்ம உயிர் உரங்கள், அசோஸ்பைலம், பாஸ்போ பாக்டீரியா, திரவ பாக்டீரியா. முன்னாடி திரவ பாக்டீரியா இல்ல, இப்ப வந்து திரவ பாக்டீரியா வந்து கிடைக்குது. அசோஸ்பைல வந்து 2 லிட்டர் ஒரு ஹெக்டேர் இருக்கு, 2 லிட்டர். பாஸ்போ பாக்டீரியா 2 லிட்டர் ஒரு ஹெக்டேர் இருக்கு. திரவ பாக்டீரியாவும் 2 லிட்டர் ஒரு ஹெக்டேர் இருக்கு. அந்த 1 லிட்டர்ங்கிறது ஒரு 100 to 150 ரூபா விலை இருக்கும். பாஸ்போஸ்டைலும் சரி, பாஸ்போ பாக்டீரியாவும் திரவ பாக்டீரியாவும் இதை வந்து நம்ம நம்ம இது உழும் போத நம்ம கொடுக்கலாம். இல்ல உழுதுக்கு அப்புறமும் நம்ம கொடுக்கலாம். உழும் போதே வந்து இந்த சாணையில சேர்ந்து கொடுக்கலாம். இல்ல அதுக்கப்புறமும் செடி வச்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். செடி நினைச்சு கொடுக்கலாம், செடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியோட சேர்ந்து கலந்து கொடுக்கலாம். இந்த உயிர் உரங்கள் கொடுக்கறதுனால என்னன்னா, 2 லிட்டர் குறைவா கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். அதனுடைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கி மண்ணில வந்து அங்ககச்சத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. மண்ணில எப்பவுமே அங்ககச்சத்து நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமா இருந்தாலே மண்ணை வந்து வளமா மாறிடும். மண்ணு வளமா மாறிச்சுன்னா நமக்கு செடியும் நல்லா வளரும், திடகாசமா இருக்கும், சத்தாவும் இருக்கும், நமக்கு மகசூலும் அதிகமா கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம செடி நட்டு 1 மாதம் கழித்து பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீன் அமிர்தம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடியது. பஞ்சகாவியாங்கிறது 5 பொருளை வச்சு நம்ம தயாரிக்கணும். வெளியில போய் வாங்கி பணம் கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்ல. குறைவான செலவுல அதிகமான மகசூல் வந்து எடுக்கலாம்.
4: சரிங்கய்யா, நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. ரசாயன உரங்களை மட்டும் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் சேர்த்து நீங்கள் நம்ம பயன்படுத்தணுன்னா மிளகாய் சாகுபடியில் நிறைய விளைச்சல் பெறலாம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி
5: சரிங்க. ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் குறைவாக பயன்படுத்துங்க. அதுதான் சமச்சீர் உர மேலாண்மை இன்னைக்கு சொல்ல வந்தது.
4: சரிங்க, நன்றிங்கய்யா.
6: இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில். இந்தியாவின்

0: பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விடைபெறுகின்றார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் மா பிரபு அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல்நுட்பம் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா, கணினியாக்கம் எம் சிக்கந்தராஜா. கொடை பன்மலையின் ஒரு 5 தொடர்கிறது திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தாவைக்க அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீர் அளவு வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 74 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், மகளிர் திட்ட அலுவலகம் இணைந்து வரும் 8 தேதி தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தவுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாகிஸ்தானின் பெரும்பாலான இடங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் முன் அனுமதி பெற்ற பிறகே செய்தி சேகரிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அரசு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பௌரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஆரிகனில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம்,
0: கலைப்பயணம், கலைப்பயணம், கலை. இந்த உலகத்துல நம்மளுடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது. மனித உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவோ இங்கு இருக்கின்றன. எழுத்துகளாக, சொற்களாக, கவிதைகளாக, பாடல்களாக, இசைகளாக, எல்லாமே ஏதேனும் ஒரு கலையின் அடிப்படையில் இருந்தால் அது இன்னும் அழுகியல் என்பது கூடுதலாக இருக்கிறது. இன்னும் இதயத்தை ஏனோ கொஞ்சம் அள தூண்ட வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அது கலையின் வாயிலாக தன்னை இங்கு வெளிப்படுத்துவதனுடைய விளைவு. அப்படிப்பட்ட கலைகளை தங்கள் சிரமேற்கொண்டு அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர் பெருமக்களை அன்றாட வாழ்க்கையில நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட திரைக்கலை என்பது இன்னும் கூடுதலாக உடனடியாக அதிக அளவுல மக்களை சென்றடையக்கூடிய ஒரு கலைத்துறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைத்துறையின் வாயிலாக தங்களுடைய கலைப்பயணத்தை மட்டுமல்லாது வாழ்க்கை பயணத்தையும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினமும் கலைப்பயணம் அப்படி ஒரு நல்லதொரு கலைஞனை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வருகிறது. யார் அவர்? காத்தவராயன் மற்றும் இபிகோ 302 திரைப்படத்தினுடைய இயக்குனரான திரு சலங்கைத்துறை அவர்தான் இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறார். சிறப்பு விருந்தினரை தற்போது நாம் வரவேற்கலாம். வணக்கம் இயக்குனர் அவர்களே.
2: வணக்கம் சார். வணக்கம் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க சார்?
2: நல்லா இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்குங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. முதலாவதாக வாழ்த்துகள் உங்களுக்கு. காத்தவராயன் திரைப்படத்தினுடைய அந்த நகைச்சுவை காமெடி பல்வேறு டிராக்குகளை இன்னைக்கு நாங்க பார்த்து ரசிக்கிறோம், சிரிக்கிறோம்.
2: ரொம்ப நன்றிங்க சார். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் கதை மட்டும் இல்ல, அந்த படத்துல அமைஞ்ச வடிவேலனுடைய அந்த கந்துவட்டி காமெடி தான். அந்த கந்துவட்டி காமெடிக்காகவே கவர்மெண்ட்னுடைய தமிழ்நாடு அரசினுடைய அவார்டு வடிவேலுக்கு அந்த வருஷம் சிறந்த நகைச்சுவையர் நடிகர்ங்கிற விருது அந்த படத்துக்கு கிடைச்சதுங்க.
0: நிச்சயமா, நிச்சயமா,
2: அது ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு எத்தனையோ படங்கள் அந்த சமயத்துல அவருக்கு வந்திருந்தாலும் இந்த படத்தின் மூலமா அந்த காமெடிக்கு அவருக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அதை எழுதின எழுத்தாளரா எனக்கு அது ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுங்க சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி இயக்குனர் அவர்களே. ரொம்ப அழகான பல்வேறு திரைப்படங்கள், பல்வேறு கருத்துக்களை வச்சு நீங்க எடுத்திருக்கிறீங்க. சரி, முதலாவதாக சலங்கைத்துறை இயக்குனர் அவர்களுடைய பூர்வீகம் எது? எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய குடும்ப பின்னணி என்ன, அவருடைய ஊரினுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்.
2: கண்டிப்பாங்க சார். சலங்கைத்துறை அப்படிங்கிறது என்னுடைய ஊர் பேர் சேர்ந்துதான் இருக்கு சார். சலங்கைத்துறைங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சலங்கபாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமம் வந்து கோபி சிட்டி பாளையத்துக்கு மிக அருகில் இருக்குது. அந்த ஊர்ல செங்கோடகொண்டர் பாவாயம்மாள் தம்பதிக்கு நான் வந்து மகனா பிறந்தேன் சார். பள்ளி வந்து அவங்க கவுந்தப்பாடி அரசு மேல்நிலை பள்ளியில படித்தேன். கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் பட்டம் வாங்கினோம் சார். அங்கதான் என்னுடைய படிப்பு.
0: சரி, பிகாம் படிச்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு அல்லது ஒரு ஒரு போட்டித் தேர்வு எழுதியிருக்கலாம். நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திரைத்துறையில இருக்கிறீங்க. இங்க பிகாம் திரைத்துறை எப்படி இது ஒன்றிணைஞ்சிச்சு?
2: அது காரணம் நான் வந்து ஒரு எழுத்தாளராக முதல்ல பரிணமிச்சதுதான் சார். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் துணுக்கு, கதை, கவிதை எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் அங்கே ஊர்ல இருக்கும்போதே எழுத்தாளராக எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு இது பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளுடைய சலங்கைத்துறைங்கிற அந்த பேர்லயே நான் வந்து பத்திரிகையில எழுதுனேன் ஸ்கூல்ல படிக்கிற காலத்திலேயே. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போற சமயத்துல சினிமா ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னா, கோபி செட்டி பாலங்கிறது ஒரு மினி கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமா,
2: அங்கதான் மொத்த ஷூட்டிங் நடக்கும், எல்லா படங்களுடைய ஷூட்டிங் நடக்கும். அப்படி ஷூட்டிங் நடக்கிறப்போ

0: நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சார், அது நம்ம ஊரு, எங்க ஊர் கவுந்தப்பாடி சலங்கம்பாளையம் பக்கத்துல இருந்து அவரு பிறந்து வளர்ந்த வெள்ளாங்குழியில் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற தூரம் தாங்க. ஆனால் அவரு கே பாக்யராஜ் சார் நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் டைரக்ட் பண்றாருங்கிறதுனால வந்து நாங்க போய் அவருடைய ஷூட்டிங்க பாக்குறது வழக்கமா எடுத்துக்கிட்டோம். காலேஜ் பிகாம் படிக்கிறோம்னு தான் பேரு. அதான் எங்க ஊர் படிச்சது வந்து கோபிசெட்டிபாளையம் போயிட்டோம்னா முதல்ல ஷூட்டிங் ஸ்பாட் எங்க இருக்குன்னு பாப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய காலேஜ் ஷெட்யூல பிளான் பண்ணிப்போம். அப்ப படிக்கிற போதே
1: எங்க எல்லாரும் காலேஜ் படிக்கிறத ஷெட்யூல வச்சுட்டு மத்தது மாத்துவாங்க, நீங்க மத்தது வச்சுட்டு காலேஜ் ஷெட்யூலே மாத்தினேன்னு. சரி, வித்தியாசமான நபரா தான் இருக்கிறீங்க. அது கலையின் மீது உள்ள ஆர்வம் அந்த ஈர்ப்பு காரணம்.
0: ஆமா சார்.
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை உங்கள் கோடை பண்பலை 100.5 இருந்து கலைப்பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
10: கொடைக்கானல் பண்பு 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் காத்தவராயன் மற்றும் EPCO 302 திரைப்படத்தினுடைய இயக்குநரான திரு சலங்கை துறை அவரோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், அப்படி பாக்யராஜ் சாரோட என்ன படத்தை நீங்க போய் அங்க நேர்ல பாத்தீங்க?
11: நான் அவருடைய ஒருகை யோசை படத்துல இருந்து முந்தானை முடிச்ச ஷூட்டிங் வரைக்கும் அங்க பார்த்தோம் சார். அப்பவே அவர்கிட்ட போய் நான் வாய்ப்பு கேட்டேன். சென்னை வாங்க, முதல்ல படிப்பு முக்கியம் சொன்னாரு. படிச்சு முடிச்சுட்டு வாங்க, அது ஒரு தகுதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத அதனால நான் படிச்சு முடிச்சதும் அவரை பாக்குறதுக்காக சென்னை கிளம்பிட்டேங்க.
10: ஓ, சென்னை போய் அவரை பார்க்க போனீங்க எதுக்காகவே?
11: ஆமா, அதுக்காக இங்க படிச்சுக்கிட்டே ஷூட்டிங் பாத்துட்டு நிறைய படிப்பை வந்து இது பண்றத விட வந்து ஷூட்டிங் பாக்குறது அதிக நாள்கள் இருந்துச்சு. அவ்வளவு அளவுக்கு சினிமா மேல ஒரு தாக்கம் வந்துருச்சு. ஏன்னா எல்லா டைரக்டரும் இங்க வந்திருந்தாங்க. கோபி செட்டிவாளம் பக்கத்துல என்னன்னா பெரிய பெரிய டைரக்டர் எல்லாரும் இந்தி படங்கள் முதற்கொண்டு அந்த சமயத்துல அங்க ஷூட்டிங் பரவலா நடந்துட்டே இருக்கும். அப்ப அத பார்த்தது சரி, ஓகே, நம்ம படிச்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போய் டைரக்டர் பாத்துறோம்னு சொல்லிட்டேன். சென்னைக்கு கிளம்பணும் சார். பிகாம் படிச்சோம். பிகாம் படிச்சாலும் அந்த பேங்க் எக்ஸாம் மத்த எக்ஸாம் எல்லாம் கூட அப்பப்போ அதுக்கான விஷயங்கள் போறதை விட ஷூட்டிங் போறதுதான் பெரிய விஷயமா இருந்துச்சுங்க எனக்கு.
10: சரி, அப்புறம் பாக்யராஜ் அவர்களை போய் பார்த்த உடனே அவர் உங்களை அடையாளம் கண்டுட்டாரா? நீங்க பேசுனீங்களா? வாய்ப்பு கிடைச்சதா?
11: கண்டிப்பா அது சொல்லணும். ஏன்னா அவரை நான் பார்க்க போற பீரியட்ல அவர் ரொம்ப புகழினுடைய உச்சகட்டத்துல இருந்தாரு. அப்ப அவரை பாக்குறதுக்கு ரசிகர்களே வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து லாரி லாரியா வேன்ல பஸ்ல எல்லாம் பெரிய கூட்டமே இருக்கு அவர் வீட்டுக்கு முன்னாடி. அவரை முதல்ல போய் அந்த இடத்துக்கு அவரை பார்த்து விஷ் பண்ணி ரீச் பண்றதுக்கே ஒரு சில மாசம் ஆயிடுச்சு. பார்த்த பிறகு என்னை ரெகனைஸ் பண்ணிட்டாரு. நீங்க தானே அது. ஆனா அதுக்கு என்னன்னா, நான் ஒரு எழுத்தாளரா ஒரு பத்திரிகையில கதை வந்திருக்கு, என்னுடைய தேவி பத்திரிகையில இந்த மாதிரி கதை வந்திருக்கு. எழுத்தாளர்னா அவ்வளவு தூரம் அவரு மதிப்பாரு. அது எழுத்தாளர்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு ரைட்டிங் எழுதி அங்கிருந்து கிராமத்துல இருந்து எழுதி சென்னையில வர பத்திரிகையில எழுதி வந்திருக்குன்னா அது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு பேசுவாரு. அது எத்தனை பேர் சான்ஸ் கேட்டு வந்துட்டு இருந்தா கூட அந்த ஒரு ரெகனேஷன் இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து ஈஸியா கூப்பிட்டு பேசினாரு. ஆனா உடனே அவர்கிட்ட சேர்ந்துக்க முடியல. அவர்கிட்ட தான் அதுக்கப்புறம் சேர்ந்து நான் உதவியாளரா சொக்கத்தங்க வரைக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம் சார்.
10: என்னென்ன படங்கள் அவர்கிட்ட நீங்க வேலை பார்த்தீங்க?
11: வீட்டுல விசேஷங்கள்ல இருந்து சொக்கத்தங்க வரைக்கும் படங்கள்ல டிஸ்கஷன் உட்கார்ந்தேன் சார். அவங்க கம்பெனில பாக்கியம் சினி

0: கம்பெனிஸ்னு நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, ஆயுத பூஜை ரெட்டச்சடை வயசு ரெண்டு படங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். ஆயுத பூஜையில் நான் வசனம் எழுதினேன், ரெட்டச்சடை வயசுல கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அஜித் சார் கூட அந்த படத்தில் கூட ஒரு சின்ன கேரக்டர் கூட நான் படத்தில் நடிச்சிருக்கேன். நடிகனாவுக்கும் ஒரு டைரக்டர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. அதில்
1: அதில் எந்த சீனில் நீங்கள் வருவீங்க?
0: ரெட்டச்சடை வயசு படத்தில் அஜித் கவுண்டமணி ஒரு சாகு பையை தேடி ட்ரை பண்ணுவாங்க. அந்த சாகு பையை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற கேரக்டர்ல போன்ல பேசுவேன் நம்ம விஜய் கிருஷ்ணராஜ் கிட்ட.
1: ஓஹோ, அந்த அந்த குரல் நீங்க தானா?
0: ஆமா ஆமா, விஷயம்லாம் இருப்பேன், நான் விஷயம்லாம் இருப்பேன்.
1: சரி சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ அங்கே இந்த இந்த திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராக இப்படிலாம் இருந்தீங்க, நிறைய அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதுவும் ஆகச்சிறந்த ஒரு நபர்கிட்ட கூட பிணைஞ்சு பணிபுரிஞ்சது, இந்த கலைப்பயணத்தை மேற்கொண்டது ரொம்ப அழகான விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக இருந்தால் இப்படி இயக்குனராக மாறணுமே, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி அமைஞ்சது?
0: கண்டிப்பா சார், அதாவது உதவி இயக்குனரா ஆகிறது கூட ஏதோ ஒரு இயக்குனர்கிட்ட சேர்ந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிடலாம். ஆனா அந்த உதவி இயக்குனர் இருக்கிற காலத்துல கூட நான் கஷ்டப்படலை சார். டைரக்டர் ஆகணும், ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம அதுக்காக ஒரு கதையை தயார் பண்ணணும், தயார் பண்ணிட்டு ஒரு முதல்ல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொல்லணும், தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கான நடிகனை தேடணும், அந்த நடிகர் வந்து அந்த கதைய ஓகேன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நான் தேடிட்டு இருக்கும்போது நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நான் பிரசாந்த் சாருக்கு கதை சொல்லியிருக்கேன், அஜித் சாருக்கு சொல்லியிருக்கேன், விஜய் சாருக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எல்லா கதைகள் சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து காத்தவராயின்னு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு பேசும்போது தான் ராமச்சந்திரன் ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரு. அவர் வச்சு நாங்கள் கரண் சார்கிட்ட போய் அந்த கதையை சொன்னோம்.
1: இப்படிதான் அந்த கதையினுடைய, அந்த காத்தவராயன் திரைப்படத்தினுடைய தொடக்கம் அமைய பெற்று இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த காத்தவராயன் திரைப்படத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரவாடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில காத்தவராயன் மற்றும் இபிகோ 302 திரைப்படத்தினுடைய இயக்குநரான திரு சலங்கைத்துறை அவர்களிடம் இப்ப முதல் வாய்ப்பு, தயாரிப்பாளர் சரின்ட்டாரு, நடிகரும் சரின்ட்டாரு, அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அந்த ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு இயக்குநருக்கு. அது எப்படி அந்த படத்தை நீங்க எடுத்தீங்க, கம்ப்ளீட் பண்ணீங்க, அதனுடைய அந்த இயக்குனர் அப்படிங்கிற பெயரை முழுமையடைய செய்வதற்காக என்னென்ன கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு?
1: உண்மையை சொல்ல போனாங்க சார், எனக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து புதிய ப்ரொடியூசர். இங்க இருக்கிற பெரிய பெரிய பேனர்கள் உள்ள கம்பெனிகள் கிடையாது, புதிய ப்ரொடியூசர். அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு நாங்க ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். ஆனா அந்த படத்தினுடைய பட்ஜெட், ஒரிஜினல் பட்ஜெட் வந்து 2.5 கோடி ரூபாய். அந்த 2.5 கோடி ரூபாய் பணத்தை புரட்டுறது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் அதை ஷூட்டிங் பண்றது ஒரு விஷயம். கரண் சார கமிட் பண்ணிட்டோம், மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கமிட் பண்ணிட்டோம். இப்ப வடிவேல கமிட் பண்ணோம்னா, வடிவேல் ரொம்ப பீக்ல

0: இருக்கார். அப்ப எல்லா படங்கள்லயும் அவருடைய காமெடி வந்து சிறப்பா வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல அவருடைய கால்ஷீட் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கதாநாயகன் வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்கிற கரண் அந்த இடத்துல இருக்கும் போதும் கூட வடிவேலனுடைய கால்ஷீட்டு கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அவர்கிட்ட பேசி இந்த வட்டிக்கடை ட்ராக்க காமெடி ட்ராக்க சொல்லும் போதுதான் அவரு புடிச்சு போய் தான் உடனே எங்களுக்காக டேட் கொடுத்தாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு, இது வரைக்கும் யாரும் சொல்லாத. வட்டிக்கு கொடுத்துட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறான், வட்டிக்கு வாங்கிட்டு கஷ்டப்படுறவங்க ஒரு விஷயம் இருக்கும், வட்டிக்கு கொடுத்துட்டு ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கிற ட்ராக் ரொம்ப நல்லா இருக்கும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. நாங்க ஒவ்வொரு ஷெட்யூலும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒகேனக்கல்ல பண்ணணும் சார். ஒகேனக்கல்ல பண்ணும்போது என்னன்னா அங்க ஒரு சுவையான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா இப்ப கரண் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விக்கிறவன், அவனுடைய ஊரல் பனை எல்லாம் நான் வந்து அந்த பிலிகுண்டுங்கிற ஏரியாவில், அந்த ஒகேனக்கல் ஏரியாவில் பிலிகுண்டுங்கிற ஏரியாவில் செட்டு போட்டிருந்தோம். அந்த பானைகள் எல்லாம் அடிக்கி சாராயம் காய்ச்சதுக்கான செட்டப் போட்டு வந்தோம். முடிச்சுட்டு காலையில ஷூட்டிங் வர்றதுக்காக மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். காலையில திரும்பி போகும்போது மொத்த செட்டு அந்த பானைகள் எல்லாமே உடைச்சு இது பண்ணிருக்கு. அப்புறமா கேட்டா என்ன இருந்தாலும் நைட்டு போலீஸ் ரெய்டு வந்துச்சு, ஒரிஜினலா சாராயம் காய்ச்சதா நினைச்சு மொத்தத்தை அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அங்க காவலுக்கு வச்சிருந்த ஷூட்டிங்க்கு காவல் வச்சிருந்த ரெண்டு பேரையும் கூட ஓடி போயிட்டாங்க போலீஸ பாத்தறியும், எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு.
1: அவங்களாவது இருந்து சொல்லிருக்கலாம்ல சார், இது ஷூட்டிங்காக போட்டிருக்குங்க சார் அப்படின்னு சொல்லிருக்கலாமே.
0: அது சொல்றக்கே இல்ல, போலீஸ பாத்துட்டு பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா கும்பலா வந்திருக்கு போலீஸ், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அது ரெய்டு வந்திருக்காங்க. ரெய்டு வந்தபோது அது ஆத்தோரத்துல சொல்ல போனா அந்த சாராயம் காய்ச்சற ஆளுக எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரிஜினல் மாதிரியே அந்த செட்டு இருந்துச்சு. ஒரிஜினல் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி செட்டப் தான், உள்ள ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அதை எல்லாம் உடைச்சு நொறுக்கிட்டு போயிட்டுங்க.
1: அப்புறம் மறுபடியும் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அப்புறம் போலீஸ்
0: மறுபடியும் செட்டப் புதுசா போட்டு மறுபடியும் போலீஸ் அடுத்த நாள் வந்தாங்க. வந்த பிறகு நாங்க சொல்லி இல்ல சார், நாங்க ஷூட்டிங்காக போட்டதான், இது வெறும் செட்டப் தான் அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு மறுபடியும் அவங்க ஷூட்டிங் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஷூட்டிங் நடத்த வச்சாங்க.
1: ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு இடையில எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது நம்ம.
0: ஆமா சார், அது ப்ரொடக்ஷன் விஷயங்களோட சேர்ந்து வரும்போது ஒரு இயக்குனர் வந்து அந்த படத்தை முடிச்சு சென்சார் பண்ணி தியேட்டருக்கு கொண்ட வரைக்கும் அந்த இயக்குனருடைய வேலை இருக்கு சார். ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போடுறதோட ஒரு வேலை முடிஞ்சிருது, ஆனா ஒரு இயக்குனருங்கிறவ கதையை உருவாக்கி அதை நடிகர் நடிகர்களை பிக்ஸ் பண்ணி அதுக்கான டெக்னீசியன்களை பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் போய் அதை எடிட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சு ஒரு படத்தை கொண்டு வந்து தியேட்டர்ல மக்கள் ரெஸ்பான்ஸ் என்ன பண்றாங்கிற வரைக்கும் ஒரு இயக்குனருடைய வேலை இருக்கு. அதுதான் சார் மிகப்பெரிய சிரமம்.
1: சரி, இப்போ அந்த காத்தவராயன் ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நகைச்சுவையில மட்டுமல்ல, பாடல்களாகட்டும் அதில் இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான கதையாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றியாக தான் அமைந்தது அந்த காத்தவராயன். அதற்கு பிறகு இபிக்கு 302 ஒரு திரைப்படத்தை எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில திரைப்படங்கள் எல்லாம் எடுத்தீங்க. ஆனால் கலைப்பயணம் அப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதை சில ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும், அது மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அந்த கலைப்பயணம் காத்தவராயன் திரைப்படத்திற்கு அப்புறம்?
0: காத்தவராயன் படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது சார். தியேட்டரில் 100 நாள் ஓடிச்சு மிகப்பெரிய கலெக்ஷன், வியாபார ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தினுடைய தாக்கம் வந்து எல்லா இடத்துலயும் இன்னைக்கும் கூட எல்லா சேனல்லையும் அதனுடைய காமெடி போட்டுட்டு இருக்காங்க. உண்மையால் கதையே நல்ல கதை, நான் கதைக்கே அவார்டு தான் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கதையே வந்து ஒரு குடிக்காம இருந்தா என்ன நன்மை நடக்கும், தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்கிற ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்தா என்ன நல்லா நடக்குங்கிறத வச்சுதான் அந்த கான்செப்ட் கதையே பண்ணியிருந்தோம். ஆனா அந்த கருத்து ரீச் ஆக காமெடி மட்டும் ரீச் ஆச்சு, அதுல ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சார். அதுக்கப்புறம் காந்தர்வன் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் இபிக்கு 302, கடைசியா 2023 வந்து கடத்தல்னு ஒரு படம் பண்ணேன் சார். இந்த படங்கள்லாம் வந்து என்னன்னா சிறு முதலீட்டு படங்கள், சின்ன பட்ஜெட்ல. இப்ப காத்தவராயன் அளவுக்கு வந்து பட்ஜெட் இல்ல, கிடைத்த நடிகர்களை வச்சு நம்ம வந்து நல்ல கதை அம்சமான படத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கறக்காக பண்ண படங்கள். அதுக்கான தயாரிப்பாளர்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கு ஒரு சினிமா தயாரிப்பு. அவங்க ரெடி பண்ணி கொடுத்தா தான் ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை சீக்கிரமா எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரிலீஸ் பண்றதும் கொஞ்சம் சிரமமா இருக்கு.
1: சரி, நம்ம நிறைய பேசுவோம் இது குறித்தான விஷயங்களை. உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் காத்தவராயன் மற்றும் இபிகோ 302 போன்ற திரைப்படங்களினுடைய இயக்குநரான திரு சலங்கைத்துறை அவரோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், வெளிப்படையா சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, காத்தவராயன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை அளவுக்கு மற்ற திரைப்படங்கள் வந்து உங்களை வந்து இன்னும் முன்னு கொண்டு வர்றதுல கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டதாகத்தான் ஒரு திரைப்படத்தை விரும்பக்கூடிய நபராக நான் பாக்குறேன். தவறா கூட இருக்கலாம். ஆனா அந்த கலைப்பயணத்துல அடுத்த கட்டதாக அடுத்ததுக்கு அடுத்து அப்படி மேல அப்லிப்ட் போறக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கு. இது ஒரு இயக்குநருடைய திறன் மட்டுமல்ல, தயாரிப்பாளரோ டெக்னீஷியனோ நீங்க சொன்னது போல படம் வெளியீட்டுல இருக்கிறதோ ப்ரொமோஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ நிறைய இருக்கத்தான் செய்யுது. ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு சுணக்கம் ஏற்படுது ஒரு ஒரு இயக்குநருடைய வளர்ச்சியில, இங்கெல்லாம் தடங்கள் ஏற்படுது?
1: இல்ல, நீங்க கேட்டது சரியான கேள்வி சார். அதுல எந்த தவறுமே இல்லை. அதுல வந்து இயக்குநருடைய தவறும் இருக்கு, இப்ப என்னுடைய தவறும் அதுல இருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு சில கதைகள் வந்து இந்த கதை ஓடும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில ஒரு கதையை ஆரம்பிப்போம் சார். அது அந்த காலகட்டத்துல எடுத்து உடனே நம்ம அந்த ஒரு வருடத்துக்குள்ள காலத்துல அந்த படம் வெளியானாதான் அந்த படம் அந்த வெற்றியை தர முடியுது.
0: ஓஹோ,
1: இல்லைன்னா அதே கான்செப்ட்ல அதே கண்ட உள்ள கதைகள் வந்து இந்த படங்கள் லேட் ஆகும்போது, நான் ஒரு வருஷம் ரிலீஸ் பண்றதை விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணும் போது அந்த 2 வருஷத்துக்கு இடையில வந்து அதே மாதிரியான கண்டென்ட் வெளியில வந்துருது. அப்ப வந்து இது பார்த்த படம் தானே, இதுல என்ன இருக்கு? நம்ம ஒரு ட்ரெய்லரோ போஸ்டரோ வெளியிடும் போது, ஓ இது வந்த படம் தானே, இதுல என்ன இருக்கு போதுன்னு நிறைய தியேட்டருக்கோ ஆடியன்ஸோ பார்வைக்கு அது வந்து வர மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, அது அந்த படம் வந்து சரியா போய் சேர்றது இல்ல. படம் நல்லா தான் பண்ணிருப்போம், அந்த கதைக்கு இந்த கதைக்கு எந்த சம்பந்தம் இருக்காது. ஆனா கண்டென்ட் ஒரு மாதிரி, ஒரு தாய் பாசம் சம்பந்தப்பட்ட படம், தங்கச்சி சென்னிமன் படம், இல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், எப்படின்னா அந்த ஜானர்லயே கண்டினியூஸா சில படங்கள் வந்துரும். வரும்போது அதோட மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில படங்களை மக்கள் பாக்குறது இல்ல. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, முழுக்க முழுக்க தமிழ் சினிமா வந்து எப்படி இருக்குன்னா, பெரிய பெரிய பிரபலமான நடிகர்கள் நம்பியதான் சினிமா தியேட்டர் இருக்கு சார்.
0: அல்ல, அவங்களும் ஒரு காலத்துல புதுமுகமா வந்து கஷ்டப்பட்டு தானே வந்து வளர்ந்து மேல வந்திருக்காங்க. அப்ப அடுத்த தலைமுறையினருக்கு மேல வந்தா தானே அவங்களும் பெரிய ஆளா வளருவாங்க. அது ஏன் இப்படி ஒரு பாகுபாடு, இப்படி ஒரு போட்டு அந்த டம்ப் பண்றேன்னு சொல்லுவாங்களே, ஒரு ஒரு இதுக்குள்ள அடைக்கிற மாதிரி ஏன் இப்படி இருக்கு தமிழக சினிமா துறை?
1: அதுதான் சார் உண்மை. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் படங்களை பாக்கறதுக்கு தான் நீங்க முதல் காட்சியே போய் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட போய் பாக்குறாங்க. அந்த படங்கள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள்லயே வந்து இவ்வளவு கோடி வசூல் ஆயிடுச்சு, ஒரே வாரத்துல வந்து 100 கோடி 200 கோடி வசூல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே காலகட்டத்துல அதை விட சிறந்த படங்கள், நல்ல கதையம்ச படங்கள் எல்லாம் கூட சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க. சில இயக்குநர்கள் வந்து இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், இது நல்ல கருத்தா இருக்குது, இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும்னு சொல்லி ஒரு படமா எடுப்போம். ஆனா அது வந்து அங்க ரீச் ஆகாம போயிடும்.
0: மக்கள் வந்து அப்போ ரொம்ப பூதாகரமாக ரொம்ப பெருசா பாப்புலாரிட்டி ரொம்ப ஒரு அந்த ஹரிஷ்மான்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு மயங்குதலுக்கு இந்த மாதிரியான மனநிலையில கலைத்துறையை போய் அணுகிறாங்களோ?
1: கண்டிப்பா அதுதான் உண்மையா இருக்கணும். என்ன சார், பிரபலங்களை வச்சுதான் சார் வந்து மக்கள் வந்து உள்ள தியேட்டருக்குள்ள போறாங்க. இப்ப நான் ஒரு சின்ன படம், ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு தரமான படத்தை எடுத்தா கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனா தானே, அவங்க பார்த்தா தானே நம்ம அதுல இருக்கிற கண்டென்ட், படம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படத்தை பார்க்கணுங்கிறது அது பப்ளிசிட்டி விஷயங்கள்.

0: அது வந்து ஒரு பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது. ஒரு தயாரிப்பாளனுடைய பொருளாதாரம் தான் ஒரு இயக்குநரை கொண்டு போய் கேட்கறதுக்கான விஷயம் இருக்கு. என்னன்னா இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா பப்ளிசிட்டி இதெல்லாம் பெரிய விஷயங்கள். முதல்ல வந்து என்னன்னா மவுத் பப்ளிசிட்டி, இந்த படம் நல்லா இருக்கு போய் பார்க்கலான்னு வெளியில படம் பார்த்துட்டு போய் சொல்லுவாங்க. இப்ப படம் பார்க்க வர்றதுக்கு பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்க வந்து பார்த்த பிறகு போய் வெளியில சொல்றாங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு.
1: சரி, புரிகிறது.
0: அது போக இன்னொரு விஷயம் நான் இந்த உங்க பண்பலை வாயில நான் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னா, இந்த விமர்சனங்கள் சார், படம் ரிலீஸ் ஆனதையும் வர விமர்சனங்களை பத்தி எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு சார்.
1: நீங்க சொல்றது ரொம்ப சரியும் கூட தான். ஏன்னா விமர்சனம் அப்படிங்கிறது தனி மனிதனுக்குள்ள உட்பட்டது, ஆனா அது ஒரு திரைப்படத்தினுடைய பொருளாதார நிலையை எந்த அளவுக்கு பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலைப்பயணம்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் காத்தவராயன், இபிகோ 302 போன்ற திரைப்படங்களுடைய இயக்குநரான திரு சலங்கைத்துறை அவரோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சொன்னது போல விமர்சனம் என்பது ஒரே பருப்பு சாம்பார 10 பேருக்கு ஊத்தனா ஒருத்தர் நல்லா இருக்கு, ஒருத்தர் சுமாரா இருக்கு, ஒருத்தர் உப்பு கம்மியா இருக்கு, ஒருத்தர் காரம் அதிகமா இருக்குன்னு சொல்ல செய்வாங்க. இது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விமர்சனம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம், பல கலைஞர்களுடைய வாழ்க்கை, திறமை, அவங்களுடைய நெடும் போராட்டம், இது எல்லாமே கலந்துருக்கு. விமர்சனம் அப்படிங்கிறது இப்போ வேலை முன்னாடியாவது பத்திரிகையில எழுதணும், அது யார் எழுதணும் அவங்க தான் எழுதுவாங்க, எல்லாரும் எழுத முடியாது. இப்போ சமூக வலைதளம் வேற வந்துருச்சு, ஆகுனா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆளாளுக்கு ரோஸ்டருங்கிற பேர்ல போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நல்ல விஷயத்தையும் கொண்டாடுறாங்க, ஆனா விமர்சனம் என்பது தனிப்பட்ட ஆளுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களுக்குள்ளாகுதான். இதுல எப்படி உங்க சினிமா துறையை பெரிய அளவுல பாதிக்குது?
2: உண்மையால் விமர்சனங்கள் வந்து படங்களை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான விஷயங்களை விட இப்ப இருக்கிற காலகட்டத்துல சில தனிப்பட்ட ஆளுகள் வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டியாகவும் டிஆர்பி ரேட்டிங்காகவும் அந்த சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க பண்ற விஷயங்களுக்காகவும் ஒரு படங்களினுடைய குறைகளை மட்டுமே எடுத்து சொல்றாங்க சார். அதுதான் வருத்தமான விஷயம். படம் நல்லா இருக்கு, இந்தந்த பாயிண்ட் இந்த படத்துல நல்லா இருக்கு, இந்தந்த பாயிண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இதை நம்பி இந்த

0: சினிமா துறையில இருக்கிற 24 கிராப்ட் இருக்கு, 24 கிராப்ட்ல இருக்கிற தொழிலாளிகள், லட்சக்கணக்கான சினிமா சார்ந்த தொழிலாளிகள், அதை மட்டும் இல்ல அதை நம்பி பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளர்னுடைய பணம், கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு எடுக்கிறோம், இவங்க ஒரே ஒரு விமர்சனத்தின் மூலமா மொத்தமா காலி பண்ணிப்போம், இந்த படம் நல்லா இல்ல, இதை பாக்காதீங்க, இது வேஸ்ட் அப்படின்னு, அந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீர்குலைச்சிருச்சு. அந்த அடுத்த படமே அந்த ப்ரொடியூசர் எடுக்க முடியல, அடுத்த படமே அந்த இயக்குநருக்கு கிடைக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுடைய விமர்சனம் இருக்கு. விமர்சனம் பண்றவங்க எல்லாம் அவங்க விமர்சனம் பண்ணலாம், ஆனா அவங்க அவங்களுடைய உரிமை கருத்து சுதந்திரம்னு சொல்லலாம், ஆனா அது ஒரு வியாபாரத்தை பாதிக்க மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்.
1: உண்மைதான், யாராவது 2 கோடி 3 கோடி போட்டு அதை வந்து வீணா போகணும், அல்லது படம் ஓடாம போட்டும், அல்லது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓடலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுக்காக யாராவது காசு போட்டு எடுப்பாங்களா? அப்போ அது நல்லா தான் இருக்கணும்னு ஒரு தயாரிப்பாளர் நினைப்பார். ஒரு இயக்குனர் அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை, அவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுடைய அத்தனை வாரம் உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் போட்டு ஒரு படம் நல்லா இல்லாம இருக்கிற ஒரு படத்தை வேணும்னே எடுப்பாங்கன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அலசி ஆராயலாமே தவிர, இதெல்லாமே ஒட்டுமொத்தமா மோசம்னு சொல்லி தள்ளி வைக்கிறது, பொதுப்படையான ஒரு பார்வையில இருந்து விலக்கி வைக்கிறதெல்லாம் ஒரு பெரும் சினிமா துறையின் மீது தாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கமாக தான் பார்க்க முடியுது. சரி, அந்த நிலைமை மாறணும். சமூக ஊடக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பல நபர்களுடைய வாழ்வாதாரம் அதில் காக்கப்படும். சரி, இப்போ நீங்க இந்த திரைப்படங்களை காத்தவராயன், நீப்பிக்கோ 302, கடத்தல் இதெல்லாம் நிறைய எடுத்தீங்க, இப்போ அது அடுத்த கட்டமாக என்ன பயணம் மேற்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய கலைப்பயணத்தில்?
0: என்னுடைய கலைப்பயணம் வந்து தொடங்கல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஏற்ற இறக்கங்களோட தொடர்ந்து போயிட்டே தான் சார் இருக்கு. இடையில நான் வந்து சன் டிவில பஞ்சமி தொடர் எடுத்தேன், தூர்தர்ஷன்ல
1: பஞ்சமி நீங்க
0: மணிக்கு எடுத்தேன் சார். ஆமா சார்,
1: சார் அந்த மழை ஊன்னு எந்திரிக்குமே பஞ்சமி சார், அது நீங்க எடுத்ததா?
0: ஆமா சார்,
1: அந்த பேரை சொல்லி இன்னும் நாங்க பயமுறுத்தோம் சார், பஞ்சமி தெரியுமா அப்படின்னு.
0: உண்மை சார், அந்த காலகட்டத்துல நான் போனா திரைப்பட இயக்குநர்களுக்கு கிடைக்காத ஒரு இது, ஒரு பேர் கூட ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது கிடைக்கும் சார், அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த பஞ்சமி தொடர் வந்தப்போ.
1: அற்புதம் அற்புதம் சார், இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதுங்களா? நீங்க
0: ஊர்வசி மேடத்துக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கணும், அவங்கதான் அதுல நடிச்சாங்க, அவங்கதான் தயாரிப்பாளரும் கூட.
1: அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, பஞ்சமி தொடர் அப்புறம்?
0: அதுக்கப்புறம் வீரன் மருது மாணிக்கம் சொல்லிட்டு சிவகங்கை சீமை ஆண்ட மருது சகோதரனுடைய பையனுடைய வரலாறை வந்து எடுத்துட்டு 13 வார தொடரா நான் தூர்தர்ஷன்ல பண்ணேன் சார். அதுக்கு மிகப்பெரிய பேரு, ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய வீர வரலாற நாங்க வந்து சீரியலா எடுத்தோம் சார். அது நல்ல பொருட்செலவுல அப்பவே பண்ணோம் சார், ரொம்ப நல்லா வந்துட்டு அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது சார்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அற்புதமா ஒரு நபர்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப அடுத்த கட்டதாக என்ன கலைப்பயணத்துல வச்சிருக்கீங்க?
0: அடுத்த கட்டமா நம்ம இப்ப படம், ஒரு படம் அடுத்த படம் ஆரம்பிச்சுட்டேன் சார். ஒரு கிராமத்து கரை சார்ந்தது அந்த வள்ளிக்குமின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கோம், அதைய தொடர்புபடுத்தி ஒரு ஒரு கதை பண்ணியிருக்கேன் சார். அந்த படத்தினுடைய வேலைகள் தான் போயிட்டு இருக்கு, அது விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும், அது வெகுஜனங்களையும் சேர்ற மாதிரியான ஒரு கதையா பண்ணியிருக்கோம் சார். அதுதான் அடுத்து வரப்போகுது, அதுக்கான வந்து பட தலைப்பு மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் சார்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி இயக்குனர் சலங்கத்துறை அவர்களே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்
1: கவுன்சிலிங் கோட் 2620
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி
3: அளவும் கம்மியா இது 1 லிட்டர் பாக்கெட் தானே
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும் ஆனா இது வெறும் 800 ml தான் இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
5: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட இயக்குநரான காத்தவராயன் இபிக்கோ 302 போன்ற திரைப்படங்களினுடைய இயக்குநரான திரு சலங்கை துறை அவரோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ரொம்ப அற்புதமான ஒரு கலைப்பயணம் தான் வாழ்க்கை. கலைஞனாவே படைப்பாளன் சொன்னாவே வாழ்க்கை என்னைக்கும் ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும், பல கஷ்ட நஷ்டங்களோட தான் வாழ்க்கை போகும். அது என்னமோ கலைஞர்களுக்கே உண்டான ஒரு வாழ்வியல் முறையா அது அமைஞ்சிருச்சு. இருந்த போதிலும் கூட அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, ஒரு பிகாம் படித்துட்டு இருந்த நபர் இப்படி பயணத்தை மேற்கொண்டு இங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு, இப்படியே திரும்பி பார்க்கும் போது மனசுல என்ன ஓட்ட ஓடுது உங்களுக்கு?
6: அதாவது திரைத்துறைக்கு வந்த பிறகு நம்ம வந்து ஒரு இயக்குனர் ஆகணும், அதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு லட்சியத்தை நான் முதல்ல எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டு வந்த பிறகு அந்த லட்சியத்தை அடையறதுக்காக மிகப்பெரிய கஷ்டங்களையும் இளமையையும் தொலைச்சு ஒரே ஒரு குறிக்கோளா நம்ம இயக்குனர் ஆகணுங்கிறது தான் அப்படிங்கறத முயற்சி பண்ணி அது நிறைய தொழில் எல்லாம் கத்துக்கிட்டு பல இயக்குநர்கள்கிட்ட வந்து தொழிலை கத்துக்கிட்டு டைரக்டர் ராஜ் ஸ்ரீதர்னு ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணேன், சி சிவகுமார் கிட்ட ஒர்க் பண்ணேன், சந்தோஷ் சிவன் சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், பாக்யராஜ் சார் கிட்ட வந்து அவரு தான் என் குருநாதர், அவர்கிட்டயும் ஒர்க் பண்ணி தொழிலை கத்துக்கிட்டு இயக்குனர் ஆனோம். இயக்குனர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இழந்திருக்கிறோம். இழந்திருக்கிறது எல்லாமே ஒரு படத்தினுடைய வெற்றி வந்து அதையெல்லாம் மறக்கடிச்சிருக்கா, அதுதான் உண்மை. இன்னும் நம்ம ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து தங்களுடைய கஷ்டங்களை வந்து எப்படி சகிச்சுக்கிறாங்களா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து திரையுலகில நம்ம வந்து வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றா அத்தனை கஷ்டங்களும் அந்த ஒரு வெற்றியில ஓவர் நைட்ல மாறிடும் அப்படிங்கறது தான் ஒவ்வொரு கலைஞனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே எதிர்பார்ப்போட தான் என்னுடைய பயணத்தை தொடரும் சார். திரும்பி பார்க்கும்போது அதை அனுபவங்களா தான் எடுத்துக்கிறோம், கஷ்டங்களா தான் நினைச்சுக்கிறது இல்ல சார்.
5: இந்த ஒரு மனநிலை வந்து ஒரு இயக்குனருக்கு ரொம்ப முக்கியம், இப்படிப்பட்ட ஒரு மனநிலை.
6: நிச்சயமா சார், நிச்சயமா. இன்னைக்கு ஒரு சில பெரிய பெரிய டைரக்டர்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க கூட அடுத்தது படங்கள் இல்லாம இருக்கிறவங்கள நம்ம பாக்குறோம். அதுக்காக அவங்களுடைய திறமை குறைஞ்சிருச்சுன்னு இல்ல, சரியான வாய்ப்புகளுக்கு காத்திருக்கிறாங்கன்னு தான் நாம எடுத்துக்கணும் சார்.
5: உண்மைதான், உண்மைதான்.
6: எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க, எவ்வளவு வெற்றி படங்கள், பெயர்களை எல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவ்வளவு இயக்குநர்கள் இருக்காங்க வெற்றி படங்களா தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் கூட இப்ப படங்கள் வராம இருக்கு. அதுக்கு காரணம் ஒருவேளை ஒரு சிலர் வந்து சொல்ற மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு, இப்ப இருக்கிற மக்களினுடைய மனோபாவம், படம் பாக்குற மனோபாவம் வேற மாதிரி மாறிடுச்சு, அதனால இந்த படம் கொடுக்க முடியுங்க, அது மட்டும் உண்மையே இல்லை சார். அப்படித்தான் சில இயக்குநர்கள் வந்து மாறிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் இது மாதிரி எல்லா படங்கள் எல்லாம் பழைய நம்ம டைரக்டர் பாக்யராஜ் சாருடைய பாணியில் எடுக்கிற படங்கள் தான் இன்னைக்கும் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள், வெகுஜனங்களுக்கு வந்த படங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. கிரைம் த்ரில்லர் இன்னைக்கு எடுக்கிற படங்கள் மாதிரி ஆக்ஷன் மூவின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னன்னா துப்பாக்கி எடுத்தாங்க, ஒரு அரை மணி நேரம் சுட்டுட்டே இருக்காங்க, வெட்டு குத்து வன்முறை அப்படி இருக்கிற படங்களை தான் ரசிக்கிறாங்களுடைய மக்களுடைய ஆசை இல்லை சார். இது இயக்குநர்கள் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சில படங்கள் அப்படி ரசிக்கப்படுது, அவ்வளவுதான். மற்ற படங்களும் ஓடிட்டு இருக்குது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாத படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு சார்.
5: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஆக்சுவலா ஒரு பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க, கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1 இயர் இருக்கும், கன்சீவ் ஆனும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ரெகுலர் சைக்கிளாக தான் இருக்கு. ஆனால் பீரியட்ஸ் டயத்தில் அவங்க சிவியரான அப்டமன் பெயினை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வயசுக்கு வந்த நாள்லேருந்தே இந்த மாதிரி பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப சிவியர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் வலி இருக்கும்போதும் பெயின் கில்லர் போட்டு தான் எனக்கு வலியை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவி பெயினை அவங்க ரொட்டீனாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்ததா ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பப்பை வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கரு முட்டைகள் எல்லாம் கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஒட்டுதலாக பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மேனிப்புலேட் பண்ணி பார்க்கும்போது இது எண்டோமெட்ரியோஸாக இருக்கலாமோ அப்படின்ற டயக்னோசிஸ் தோணுனதுனால அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கவும் பார்த்தா கிரேட் 4 எண்டோமெட்ரியோஸ், ஹெவி எண்டோமெட்ரியோஸ், டியூப்ஸ் எல்லாமே பிளாஸ்டர் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் கரு குழாய்களும் பாதிச்சிருச்சு. அந்த கரு அந்த ஃபுல்லாகவே அந்த பெல்விக் பெரிட்டோனியம் ஃபுல்லாக பாதிச்சு ஒரு பெரிய லெவல் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை பண்ணி தான் அந்த டிசீஸ் ப்ராசஸை கொஞ்சம் டவுன் ரெகுலேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நமக்கு பீரியட்ஸ் டயத்தில் சில பேருக்குலாம் பெயின் வரும், சில பேருக்கு பெயின் கில்லர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்த கவுண்டரில் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயோ இல்லை எங்கேயோ போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் ஒரு சின்ன விஷயத்தை இப்போ எண்டோமெட்ரியோஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்லேயே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா, அங்கவே கரு முட்டைகளை சப்ரஷன் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணோட மேரேஜ் டைம் வர்ற வரைக்கும் சப்ரஷன் கொடுத்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த அந்த கல்யாணம் ஆறி அந்த குழந்தை பெக்கிற டயத்து வரைக்கும் இல்லை அந்த எண்டோமெட்ரியோஸ் ரொம்ப ஹையாக ப்ளோனாக ஆகாமல் அந்த டிசீஸ் ப்ராசஸை கண்ட்ரோல்லே வச்சிருக்க முடியும். அதனால பாதிப்பு அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமல் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதை நம்ம ஒரு டாக்டர் அட்வைஸ் எடுக்காமல் நம்மளாம் ஒன்று பண்ணி நம்மளாம் ஒரு மாத்திரை மருந்து போடும்போது பெரிய டிசீஸை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய நிலைமை கொண்டு வந்துற மாதிரி இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கிரேட் 4 எண்டோமெட்ரியஸ் டியூப்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான அட்வைஸ்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துருது. அதனால தேவையில்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை டாக்டருடைய பரிந்துரை இல்லாமல் நம்மளே பண்ணும்போது அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கவனத்தில் வச்சுட்டு உங்களுக்கு அடிவயிர் பெயின் இருக்கு இல்லை பீரியட்ஸ் டயத்தில் மாத்திரை மருந்துகள் ரொம்ப போட வேண்டியிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை இந்த பெயின் நார்மல் தானா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எப்பவுமே நல்ல விஷயமா இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.

0: வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த உங்களுக்கும் உங்க நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படைப்புலையும் எங்களுக்கான அங்கீகாரத்தை தான் தேடிட்டு இருக்கோம். அந்த அங்கீகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சியா நான் இதை பாக்குறேன். இது மூலமா வந்து எனக்கு ஒரு புது தெம்பும் இன்னும் வேகமா திறமையா உழைக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு கிடைச்சிருக்கு சார். அதனால மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றிங்க சார்.
1: நன்றி உங்களுடைய வருகைக்கு. நேர்களே, இது உங்கள் கோடை பன்மலை 100.5 கலைப்பயணம். இன்று தினம் காத்தவராயன், இபிக்கம் 302 போன்ற திரைப்படங்களுடைய இயக்குநரான திரு சலங்கத்துறை அவர்களை தான் சந்தித்தோம். அவர் நிகழ்ச்சியினுடைய நிறைவா சொன்னது போல, ஒவ்வொரு கலைஞனும் இந்த உலகத்தில் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், தன்னுடைய படைப்புக்கான, தன்னுடைய கலைத்திறமைக்கான ஒரு சிறிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நோக்கித்தான் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உங்களுடைய கண்களில், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இடையில் வரக்கூடிய எவரேனும் அமைந்தால் அவருக்கு ஒரு நிமிடம் நின்று வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு செல்லுங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன்.
2: மோகன் மோகன்.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேர்களது உங்கள் கோடை பரம்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட இயக்குநரான காத்தவராயன் இபிக்கம் 302 போன்ற திரைப்படங்களுடைய இயக்குநரான திரு சலங்கைத்துறை அவரோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கலைப்பயணமானது ரொம்ப அழகா அற்புதமா இப்ப வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த நல்ல நல்ல திரைப்படங்கள் கொடுத்திருக்கிறீங்க. நல்ல அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு உங்களுடைய கலைப்பயணமானது மாறிக்கிட்டு இருக்கு. இதன் வாயிலாக நல்ல திரைப்படங்கள் வந்து நல்ல ரசிகர் பெருமக்களும் ரசிக்கக்கூடியதும் பொருளாதார சூழலும் நீங்க ஏற்கனவே நீங்க சொன்ன திரைத்துறையின் மீதான பார்வைகளும் நல்ல முறையில மாறி நல்ல ஒரு கலை நிறைந்த சமூகமாக இந்த சமூகம் மாறுவதற்கு நல்வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கலைப்பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி சார்.
1: ரொம்ப நன்றி சார். இந்த நேர்காணல் மூலமா வந்து கோடிக்கணக்கான மக்களையும் நான் நேரடியா பேசுற மாதிரி ஒரு

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்கான சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாடத்திட்டங்களை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், தண்ணீர் பாட்டில்களுடன் கூடிய நவீன சைக்கிள்களை வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளுக்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சியளிக்க 3 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களிலும் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2031 ஆண்டுக்குள் 500,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு 705 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தின் மூலம் ஆண்டுக்கு 1,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோருக்காக 1,000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை திரு மரிய வில்சன் அறிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மதுரை திருச்சி அணியையும் சேப்பாக்கம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடை பண்பலை நூற்புலை ஐந்தில் இது பாட்டு பட்டாளம். வணக்கம் நேர்களே, வணக்கம் மேனன் அண்ணா.
1: வணக்கம் மீனா. வணக்கம் நேர்களே.
0: இன்னைக்கு பாட்டு பட்டாளம் எப்படி?
1: எப்படின்னா வழக்கம் போலவே நாம் ஒரு சொல் சொல்வோம், அந்த சொல்லில் தொடங்கக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடணும்.
0: அதே
1: ஒரு பாட்டை பாடுங்க போதும், ஒன்றும் தப்பு இல்லை. மாற்றி கூட பாடலாம் அப்படின்னு சொல்ல
0: முடியாது. அந்த வார்த்தையில இருந்து தொடங்கி
1: தொடங்கணும். கண்டிப்பாக அந்த வார்த்தையிலிருந்து தான் தொடங்கணும்.
0: ஒரு ரெண்டு வரியாவது சேர்ந்து அப்படி பாடணும்.
1: நம்ம ஆகாயம் அப்படின்னா ஆகாய சூரியனை அப்படின்ற மாதிரியான பாடல்களை பாடலாம்.
0: இந்த பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது,
1: பாடணும் அப்படின்றது தான். ஏன்னா பாட்டு பட்டாலும் பாட்டு பாடவா அப்படின்னு தானே நம்ம கூப்பிடுறோம்.
0: ஆமாம்.
1: அதனால் வாங்க அறிமுக நேயர்கள்,
0: 24 24 24 வாங்க. 24 24 29 மகளிர் வாங்கலாம். 24 24 26 அப்புறம் 290 330 மற்ற அனைவரும் வரலாம். கொடைக்கானலோட முன்னே

0: இணைப்பகையன் 045-42. சரிங்கண்ணா, பாடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நம்ம வார்த்தையை சொல்லிட்டோம்னா அந்த
1: வரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம என்ன புதுசாக நம்ம சொல்ல போகிறோம், இருக்கக்கூடிய பாடல்களில் ஒரு ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். வாங்க, வணக்கம், இணைப்பில் யாருங்க?
2: கோடை பண்பலைக்கும் அண்ணன் அக்கா இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
1: யாரு?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
1: நல்லா இருக்கும் சுமதி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் கிட்ட ரொம்ப சூப்பரா இருக்கோங்கண்ணா.
1: சரி,
0: இப்ப பாடலாமா? நம்ம
1: ராதா அப்படின்ற ஒரு பேரு, ராதா அப்படின்னு இருக்காங்க இல்லையா, ராதா.
2: சரி சரி,
0: அதுல தொடங்கி பாடுங்க.
1: ஆமா, யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா ராதான்னு?
2: ராஜலீலைகள் தொடராதா, ராதா காதல் வராதா, ராதா ராதா காதல் வராதா. இதுக்கப்புறம் பாட்டு தெரியல சார்.
1: போதும் போதும், அது வராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நிறைய நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சுமதி, ரொம்ப அழகாகவே பாடினீங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் என்ன பாடல் பாட போகிறார்? ராதா அப்படின்ற ஒரு பேரு, இந்த பேர்ல தொடங்கக்கூடிய ஒரு பாடல்.
3: காதல் ராகம் இசைக்கிறார், ராதா அழைக்கிறார், காதல் ராகம் இசைக்கிறார். உன்னை மின்னும் மன்ன கண்ணன் தோளிலே மாலையாய் கூடிடும் அன்பே வாதா அழைக்கிறாள்.
0: நன்றிங்க சையத். இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய நேயர்,
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுற?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பத்மாவதி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சரிங்க பத்மாவதி அம்மா, பாடலாமா?
4: பாடலாம் மேடம்.
0: ராதா அப்படிங்கிற வார்த்தை சொல்ல இருந்து பாடுங்க.
4: ராதா
0: இப்பதான் பாடுனாங்க,
1: இப்பதான் அழைச்சு முடிச்சுட்டு போனார் சையது.
0: வேற ஏதாவது பாட நிறைய இருக்கு, பழைய பாடல் கூட
4: யோசிக்கலாம்.
0: ராதை ராதை
1: ராதா ராதானே பாடல்கள் இருக்கும் பொழுது ராதைய
0: ஒரு நிமிஷம் கொடுங்க, நாங்க யோசிச்சுறோம். நானுமே யோசிக்கிறேன்.
1: சரி, அப்போ நம்ம வந்து அவங்க யோசிக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் இரண்டு முக்கியமான பாடல்கள் அதில் இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. மீண்டும் கோகிலா, அதில் வந்து ராதா ராதா நீ எங்கே பாடுங்க. அதை
0: நானே பாடல் நீங்க கேக்குறீங்களா?
1: இல்ல கேக்கலாம்,
0: நம்ம தனியா தனியா கூட நான் பாடி காமிச்சுக்கிறேன்.
1: அப்புறம் இன்னொரு பாடல் இருக்கு, சந்திப்போமா, அது என்ன ஒரு படம், ராதா ராதா அனுரா அப்படி ஒரு பாடல் இருக்கு. நிறைய பாடல்கள் இருக்கின்றன, அதனாலதான் நம்ம அதை எடுத்தோம். இன்னும் தெரியாத பாடல்களும் நிறைய இருக்கின்றன. நாம கேட்காத பாடல்கள்லாம் ராதா
0: ராதா ஓ ராதான்னு பழைய பாடல் இருக்கு. இந்த தொடங்கி வர்றது அந்த முன்னாடி இது குறு தொகையரா மாதிரி அப்படி சொல்லியுமே தொடங்கியிருப்பாங்க.
1: நிறையா பழைய பாடல் இருக்கு. அப்போ இருந்தாலும் இப்போ

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்.
5: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
4: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
5: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
4: A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
5: கவுன்சிலிங் கோட் 2620.
4: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நேரம் 11:18, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு பட்டாலும் இன்னைக்கு நாம
12: ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள்
11: ஒரு வாட்டி
12: பாடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாவே பாடுறாங்க
11: ராதா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
12: இன்னொரு அடுத்த வார்த்தை என்னன்னு
11: சொல்லி, ராதா அப்படின்னா இப்ப நான்
12: நீ தான் ராதை கண்ணன்.
11: கண்ணன், கண்ணன்ல பாட சொல்லாமா? எப்படி
12: கண்ணன்ல பாட,
11: கண்ணன்ல பாட சொல்லலாம். இப்ப அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ கண்ணன்ல தொடங்கக்கூடிய ஒரு பாடலை பாடுங்க பாப்போம்.
13: ஹலோ சார், வணக்கம்.
11: வணக்கம்.
13: புதுக்கோட்டை கணேசன்ல இருந்து வசந்தி.
11: வசந்தி
13: மீனா மேம் வணக்கம்.
12: வணக்கங்க வசந்தி.
13: ரொம்ப நாள் ஆளே காணும்.
12: வந்துட்டோம்ல, நீங்க நினைச்சீங்க நாங்க வந்துட்டோம் பாத்தீங்களா? சரிங்க வசந்திமா. கண்ணன்
13: வருவான், கவி சொல்லுவான், பொன்னமல தொட்டு கட்டி தாளாட்டுவான், பாட்டிசைப்பான், வலம்புரி சங்கெடுத்து பால் ஓட்டுவான், பழம்புரி சங்கெடுத்து பால் ஓட்டுவான், கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், பொன்னமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான்.
12: பஞ்சவர்ண கிளியிலிருந்து அப்படியே எடுத்து பாடிட்டீங்க, ரொம்ப அழகா
11: இருக்கீங்க வசந்தி. புதுக்கோட்டையிலிருந்து அழைத்திருந்தார், அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கத்தை வைக்கிறோம். யாருங்க?
14: வணக்கம் சார்.
11: யார் பேசுறீங்க?
14: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், திருமன் காலனி, திருமலை அன்னலட்சுமி சார். நல்லா இருக்கீங்களா?
11: நல்லா இருக்கும் திருமலை ஐயா. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை?
14: நல்லா போயிட்டு இருக்கு சார், நல்லா போயிட்டு இருக்கு.
11: சரி, இந்த நேரத்தில் கண்ணன் வந்திருக்கிறாரு, அந்த சொல்ல தொடங்கக்கூடிய ஒரு பாடல்
14: பாடியிருங்க.

0: தாளம் மாறினாள் கௌரவம் மாறுமா நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. நன்றி மேடம்.
1: நன்றி. இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணா அப்படின்னு பாடிட்டீங்க. கண்ணன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களே நிறைய இருக்கின்றன. நம்ம கண்ணன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம்.
2: துணைக்கால் கூட அப்படி வரக்கூடாது. கண்ணன் பாடணும்
1: இருக்கு, அதனால அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்ணன் பாடுங்க.
2: இருந்தாலும் நல்ல முயற்சி, நல்லா பாடு
1: கண்ணா. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி மேட்டுப்பட்டியிலிருந்து பா செல்வராஜ் பேசுறேங்க.
1: செல்வராஜ் ஐயா,
2: கண்ணன் தொடங்கி பாடல் பாடலாம்.
3: ஓகே, பாடுறேங்க. நான் வேற பாட்டு சொன்னேன், ஆனா இந்த பாட்டு பாடுறேன். கண்ணன் எந்த காதலன் கண்ணிலாடும் என்னையோ.
1: ஆனா இது இந்த வார்த்தை கிடையாது, அப்படியான பாடல். ஆனா நல்ல பாடல், கண்ணன் என் காதலன்
3: அப்படின்னு
1: செம்ம பாட்டு தான். இருந்தாலும் வார்த்தைகள் வந்து
2: கொஞ்சம்
1: கொஞ்சம் மாறியே இருச்சு. பரவாயில்ல, நான் நிறைய பாடல்கள் இருக்கின்றன மேலும். கண்ணன் வரும்,
2: கண்ணன் வரும் வேலை,
1: அந்தி மாலை அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய. அப்புறம் கண்ணன் வந்ததால தம்பி பொண்டாட்டி அப்படின்ற ஒரு
2: படம் இருக்கான்னு
1: கேட்பாங்க. இருக்கு, இருக்கு,
2: சரிங்க.
1: அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல, அருமையான ஒரு பாடல். அப்புறம் கண்ணன் ஒரு கை குழந்தை,
2: பத்ரகாளி படத்தில்,
1: பத்ரகாளி படத்தில் ரொம்ப
2: அழகான ரொம்ப அருமையான
1: நிறைய இருக்கு. கண்ணன் வந்தான் இங்கே, கண்ணன் வந்தான் அப்படின்ற பாடல்களும் இருக்கின்றன. அப்படின்றத நண்பர்களுக்கு நினைவூட்டிட்டு இப்போ ஒரு நாம ஒரு பாடலை தர காத்திருக்கிறோம், கேட்டு ரசிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
10: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 11:30 கொடை பன்மலையின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரே வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பெயர்கள் வரிசையில் இப்போ அடுத்த பெயர் என்னவோ
1: கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சரி, கண் அப்படின்னா கண்ணி அப்படின்னு இருந்தாலும் வேணாம், கண்மணி.
0: சரி, நீங்க கண்மணினாவே எனக்கு அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து
1: அது ஞாபகத்தில் வரும். இருந்தாலும் அவங்களும் அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க, வரக்கூடிய நேயர் அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கு. கண்மணி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் இந்த சிவகாமி பரமசிவம் பேசுறேங்க.
1: சரி, அருமையான பாடலோட தொடங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஏதோ ஓரளவுக்கு பாடலான்னு நினைக்கிறேங்க.
1: பாடுங்க.
0: முதல் பாட்டிலே க்ளூ கொடுத்துட்டீங்கல்ல.
1: இருக்கட்டும், பரவாயில்ல, அதை தவிர்த்துட்டு நீங்க வேற ஒரு பாட்டு பாடுங்க. அப்ப
0: இல்ல, நான் கண்மணியே பாடுறேன். கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் தொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா.
1: சிவகாமி அம்மா, அருமையான பாடல். அடுத்து வரக்கூடிய நண்பர் என்ன பாடல் பாட இருக்கிறார்? வணக்கம்.
2: எல்லா நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க?
2: மல்லிகாரமம் அருப்புக்கோட்டை விருந்தர் மாவட்டம்.
1: சரி, என்ன பாடல்?
2: கமலஹாசன் நடித்த படம் காட்சி சட்டை. அந்த படத்துல கண்ணே மௌனம் என்ன கூறு, என் கண்ணங்கள் இரு ஊராப்பூ, என் கண்ணங்கள் இரு ரோசாப்பூ, இப்பூவில் பூத்த பூவையே கண்ணே மௌனம் என்ன கூறு.
1: அருமையா பாடுனீங்க ஆறுமுகம் ஐயா, சூப்பரா பாடுனீங்க, நன்றி. அடுத்து வரக்கூடிய நண்பர்,
3: வணக்கம்.
4: வணக்கம். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே தெத்தூர்ல இருந்து துரையப்பா.
1: துரையப்பா, என்ன பாடல்?
4: பழைய பாட்டு, மஞ்சள் குங்குமம்ன்ற படம், கண்மணி தானே.
3: என் காதல் துரையப்பா அவர்களே.
1: துரையப்பா,
3: துரையப்பா, துரையப்பா,
4: துரையா
3: பாடி முடிச்சுட்டு பேசு.
4: காதல் கண்மணி.
1: நன்றி, நன்றி, நன்றி. என்னன்னா கண்மணி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்களை தான் நம்ம பாடிட்டு இருக்கோம். அப்ப என் அப்படின்னு தொடங்குமா, இல்ல இந்த பாடல் காதல் கண்மணின்னு தொடங்குமா, அப்படின்னாலுமே தப்பு தான். அப்ப என் காதல் கண்மணி அது வராது.
3: அப்ப கண்மணி நிறைய இருக்கு.
1: கண்மணி அன்போடு நான்
3: எழுதும்
1: கடிதம் கடிதாசி அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அப்புறம் கண்மணி காதல் வாழ வேண்டும், அந்த பாடல் வந்து ஒரே ஊருல ஒரு ராஜகுமாரி
3: படத்துல
1: ஒரு அருமையான பாடல். அப்புறம் கண்மணி நில்லு,
3: காரணம் சொல்லு, மறக்க முடியாத பாடல்.
1: கண்மணி நீ வர காத்திருந்தேன்,
3: இதுவும் மறக்க முடியாது.
1: கண்மணிக்குள்
3: சின்ன சின்ன மின்னல்கள்,
1: கண்மணிக்குள் சின்ன சின்ன மின்மினிகள் மின்ன மின்ன அப்படின்லாம் பாடல்கள் இருக்கு இல்லையா?
3: நிறைய இருக்கு. அதனால என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தையில தொடங்கிப்பானா இன்னும்
1: நிறைய இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்.
3: ஆமா,
1: அப்படின்ற ஒரு விஷயம்
3: இருக்கு. அந்த வார்த்தையில பாடல்கள் ஒன்னு ரெண்டுதான் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, நிறைய பாடல்கள்
1: இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஒன்னு ரெண்டு மூணு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான இதை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கமா இருந்தது. அதனால இப்ப நிறைய பாடல்கள் இருக்கின்றன அப்படின்றதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு பாடல் கொடுக்க இருக்கிறோம். கொடை பண்பலையின் பாட்டு பட்டாளம் இது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
2: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடி பண்பலை நுறுபுழையாய்ந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேரம் 11:40, கொடை பன்மலையின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. முதல் ஒரு வார்த்தை சொல்லணும்னா அந்த வார்த்தையில் அழகாக பாடிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வார்த்தையை நம்ம என்ன சொல்ல போறோம்னா
1: பேர் தான்,
0: என்ன பேர்,
1: வள்ளி. வள்ளி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை பாடலாம். வாங்க, இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
0: வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலங்க.
2: வணக்கம் மேடம். வினா மேடம், சென்னை. வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
2: சிவகாமி, திண்டுக்கல் மாவட்டம், சின்னாலப்பட்டி மேடம்.
1: சிவகாமி, சாப்பிட்டாச்சுங்களா? கேக்குதுங்களா அவங்க பேசுறது?
2: என்ன வார்த்தை சார்? ஹலோ.
1: வள்ளி, வள்ளி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் பாடுங்க.
2: வள்ளி வள்ளி என வந்தேலா, உள்ளி விட்டு கோலம் போட்டா கோலந்தா, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான் தெரியும்.
0: பாடிட்டோம்,
1: தெரிஞ்ச ஒரே ஒரு பாடலாம் தான், அந்த பாடலையும் பாடி முடிச்சாச்சு. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கங்க
3: சார். பரமத்தி வேலூர்ல இருந்து அம்சவேணி தனசேகர் பேசுறேங்க சார்.
1: ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன்.
1: பாடுங்க.
3: சொல்லுங்க சார்.
1: வள்ளி வள்ளி என தொடங்கும் பேரு தான் இன்னைக்கு.
3: சரி சரிங்க,
0: பாடுங்க.
3: வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தா,
1: இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு,
0: வேற ஒரு பாட்டு பாடுங்க.
3: புள்ளி வெட்டு புள்ளி போட்டான் புது கோலந்தா,
0: அம்சவேணிமா.
3: வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான். சொல்லித்தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான்.
1: சிவகாமி அப்படின்றவங்க இதே பாடலை பாடினாங்க. வேற ஒரு வள்ளிய கூப்பிடுவீங்களோ அப்படின்னு நாங்க
0: நினைச்சோம்.
1: இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ, வணக்கம்.
0: வாங்க. வணக்கம். வணக்கங்க.
1: வந்தாங்க,
0: என்ன அவசரமோ தெரியல,
1: கொஞ்சம் அவசரம் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இணைப்பில் இருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம். வணக்கம், வாங்கக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: வாழ்க வளமுடன். கரூர் மாவட்டம், தாமோதரன் பேசுறேங்க.
0: தாமோதரன் ஐயா.
4: மீனா மேடமும் காணல் மனையும் நல்லா
1: இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தாமோதர் அண்ணையா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மழைங்களா?
0: இல்லைங்க, மழை வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தண்ணி கண்ணில் படம்
4: நேத்து மழைன்னு சொன்னாங்க, அதுக்காக தான்
0: கே. இல்லைங்க இல்லை,
1: அது நேத்து,
4: அது நேத்து
0: கொஞ்சமோல அப்படி தூரிட்டு போகுதுங்க.
1: நேற்று கூட இல்லை, முந்தா நேத்து தான்.
4: அதாவது இருக்குது எங்கள் பக்கமாக. நான் நேற்றுக்கு எங்கள் ஊர்லேயும் சாயந்தரம் மழை தாங்க.
1: சரி, பரவாயில்ல. இப்போ என்னன்னா உங்களுக்கான சொல் வள்ளி அப்படின்னு, வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் அந்த பாடலை பாடிட்டாங்க. வேற ஒரு பாடலை பாடலாம் நீங்க. வள்ளி
4: இடைப்பட்ட தெரியுதுங்க, என்ன திடீர்னு போட்டு கிடைச்சிருச்சு. வள்ளி வர போரா, வர போரா, இந்த மாதிரி ரெண்டு பேர் தான் தெரிஞ்சியா.
1: ஏங்க சந்தனம் ஜவாது,
0: அது முன்னாடி வரும்.
1: முல்லைப்பூ, மல்லிப்பூ,
0: அதுக்கப்புறம் வள்ளி வரும்.
1: மாலை கட்டி நீங்க போட்டுக்கோ, வள்ளி வரப்போறா. இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி தாமோதரன் ஐயா. இருந்தாலும் நிறைய பாடல்களும் இருக்கின்றன அப்படின்றது தான் இருக்கு. வள்ளி வள்ளி தன் மன்னன் பேரை சொல்லின்னு ஒரு புதிய பாடல் கூட இருக்கு. வள்ளி வள்ளி வள்ளி தன் மன்னன் பேரை சொல்லி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. வள்ளி மயில் மான்குட்டி எங்கே போற அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன, அந்த ராகம் நமக்கு தெரியாதனால
0: பாடல் மட்டும்
1: இருக்கு, இப்படி இருக்கு, அப்படிலாம் இருக்கு. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, இப்ப இந்த பாட்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நாம சொல்றோம். இது பாட்டு பாட்டாலும் கோடை பண்பலை 100.5 MHz.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை நுறுப்புழையில் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 MHz இது பாட்டு பட்டாளம் தந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நாம் ஒரு சொல் சொல்லுவோம், அந்த சொல்லை தொடங்கக்கூடிய பாடலை பாடணும் அப்படின்றது தான் இன்றைக்கான விதிமுறை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதி இருக்கும் இல்லையா. இன்றைக்கி அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு சொல். அதிலும் குறிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு அந்த சொல் ஒரு பெயராக இருக்கிறது.
1: அதுலேயே தொடங்கி பாடுங்க. கொஞ்சம் நிகழ்ச்சியும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல அந்த நேயர் நம்ம பாட போகிற பாடலை பாடியிருக்காரா இல்லையான்றது தெரிஞ்சிட்டு கூட இப்போ நம்ம பாடிக்கலாம். நம்ம வேறு பாடல் யோசிச்சு பாடலாம்.
0: இப்போ அடுத்து வரக்கூடிய

0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகோண்டன்மட்டிலேருந்து ராஜலட்சுமி. காணல் மீனா நல்லா இருக்கீங்களா? வீணா அம்மா நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். இவங்க மீனா அம்மா.
1: வீணா தானா உங்க பேரு?
0: மீனா. மீனா.
2: சரி பரவாயில்ல. பாண்டியன் என்ன தொடங்கும் பாடல் ஒண்ணு?
1: பாண்டியனா எனக்கு பிடிக்காது. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது. காக்கா காக்கா பின்னால சுக்குறவே பின்னால நிக்கிறவே பார்த்தா பலிக்காதே மச்சா மச்சா மச்சானே. பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது. காக்கா காக்கா அவ்வளவுதாங்க.
2: பரவாயில்ல. நன்றி ராஜலட்சுமி, ஒரு நல்ல பாடலை பாடி இருக்கிறீங்க. அடுத்து வரக்கூடிய நண்பர் யாரோ? வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: விஜயலட்சுமி அம்சன் கோபிச்சநகரத்துல இருந்து பேசுறேன்.
0: எந்த ஊருங்க? எந்த ஊருங்க? ஊர் பேர் மட்டும் திரும்ப சொல்லுங்க.
3: கோவிந்த நகரம்.
2: எங்க இருக்கு கோவிந்த நகரம்?
3: தேனி மாவட்டத்துல.
0: மாவட்டத்தை சொல்லுங்க.
2: சொல்லிருங்க அப்படின்றாங்க. தெரியாது எங்களுக்கு கோவிந்த நகரம் தெரியாது இல்லையா அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க விஜயலட்சுமி, என்னமோ சொல்ல வந்தீங்களே.
3: பாண்டியன் கண்ணில் கண்டு கல்யாணமாயி நான் கொண்டேனை. பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலான வேண்டி நின்ற பையிழுக்கு உயலான.
2: ராஜ்யம் அல்ல, ராஜ்யம் நடக்கணும்னா வரி போடுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் ஒரு வரியை விட்டீங்க. பாண்டியன் ராஜ்யத்தில் ஒரு வரியை விட்டீங்க. பரவாயில்ல. ரொம்ப நன்றி விஜயலட்சுமி, கோவிந்த நகரத்திலிருந்து அழைச்சிருந்தீங்க. நன்றி. இப்போ வரக்கூடிய நண்பர் யாரோ? வாங்க. வணக்கம்.
0: வணக்கங்க.
2: இருக்கீங்களா? ஒரு விளம்பர இடைவேளை கேட்டலாமா?
0: கேட்டலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சரி மீனா,
1: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு
0: வந்தாச்சு. அடுத்து மகளிர் நேரம் வேற காத்திருக்கிறது. இன்னைக்கு பாட்டு பாட்டாலும் நம்ம மகிழ்ச்சியாக நிறைய நேர்கள் ஒரு சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களாக பாடினாங்க. குறிப்பாக இன்னைக்கு நம்ம பெயர்களில் கொடுத்துருந்தோம், ஒரு பெயர் கொடுத்துருந்தோம், அந்த பெயரில் தொடங்கக்கூடிய பாடல்களை சரியாகவே பாடினாங்க. ஒரு சிலரை தவிர அப்படின்றதையும் சொல்லிட்டு
1: நிகழ்ச்சி கேட்டுகிட்டே பாருங்கன்னா அதுவும் கூட தவிர்த்து வந்துருக்கலாம்
0: அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கொள்கிறோம். விடைபெறுகின்றோம்.
1: மீனா,
0: கானல் மேனன், நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று அவர் கூறினார். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

10,000 அரசு பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்கான சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். பாடத்திட்டங்களை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் அறிவித்தார். 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட், தண்ணீர் பாட்டில்களுடன் கூடிய நவீன சைக்கிள்களை வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பொது நூலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளுக்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி அளிக்க 3 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களிலும் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் 3,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 2031ஆம் ஆண்டுக்குள் 500,000 இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திறன் பயிற்சி அளிக்கப்படும். 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு வேலைவாய்ப்பு பயிற்சிக்கு 705 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணம் மூலம் ஆண்டுக்கு 1,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். முதியோருக்காக 1,000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும். ஹஜ் பயணத்திற்கான மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் திரு மரிய வில்சன் அறிவித்தார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மதுரை திருச்சி அணியையும் சேப்பாக்கம் நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷா பருவா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நண்பகல் நேரத்தை நயமிகு இசையால் இசைத்து பார்ப்போற்றும் பாவையரை பைந்தமிழ் ராகங்களால் வரவேற்று இன்னிசையால் அளவலாவ இது உங்கள் கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்று நாங்களும் நடிப்போம்ல. நடிக்க வாருங்கள் சகோதரிகளே. இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியிலும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகள் என்றால் 24, 24, 24 வழக்கமாக கொடை பண்பலின் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 வாங்க. முன் இணைப்பிற்கு 0452 நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கிட்டாதான் உங்களோட இணைப்பு நம்ம கொடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோட இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேரம் வணக்கங்கள் சகோதரிகளே.

0: நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சகோதரி யார் வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க? ஜெயஜோதி அவர்களே, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். நீங்க கேட்டோன்னா நடிச்சிருவீங்க. உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க. நடிங்க.
1: என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்து எனக்கு திருட வந்தா சொல்லுங்க. அப்ப
2: என்னங்க அப்படி கேக்குறீங்க? நானும் அவர் ஒன்னா
0: சொல்லுங்க. நல்ல முயற்சி. நன்றிங்க ஜெயஜோதி அவர்களே, நிகழ்ச்சியில் வந்து கலந்ததுக்கு. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்க இருந்து?
3: கரூர்ல இருந்து சுதாமணிங்கண்ணா.
0: கரூர்ல இருந்து
3: சுதாமணி.
0: சுதாமணி,
3: ஆமாங்கண்ணா.
0: வானொலி சத்தம் குறைச்சிக்கங்க, ஒரு மாதிரி இருக்கோ, அது கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சரிங்க, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேட்டு நடிக்கிறீங்களா? கேளுங்க.
4: தமிழ்நாட்டு அழுதாண்டா தங்காதேட்டியா, எங்க காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு, புகை, வரது குட்டி, இப்ப மணிக கடை,
3: அவ்வளவுதான்.
0: கேக்கலாம், இன்னொரு தடவை முறை கேக்கலாம். 10 ரூபாய் கேட்டாலும் கொஞ்சம் லேட்டா தான் புரியும்.
4: பொம்மநாட்டி அழுதாண்டா தங்காதேட்டியா, என் காலத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது.
3: பொம்மநாட்டிங்க அழுதா மனசு தாங்காது இல்லையா?
0: நன்றிங்க. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். 12:08 இப்ப யாரு? யார் பேசுறீங்கம்மா?
5: சுமதி பிரபு.
0: சொல்லுங்க, உங்களுக்கான வசனம் வந்துருச்சு, கேட்டு நடிக்கிறீங்களா?
5: நன்றிங்க
0: சுமதி பிரபு அவர்களே.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2

0: 673. Call 9245-0444.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடி பண்பலை நுறுப்புழையில் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. இப்ப யாரு வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார், சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி இருந்து பூவரசி பேசுறேன் சார்.
3: பூவரசி ஆத்தங்குடி?
4: ஆமா சார்.
3: சரிங்க, உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேளுங்க. கேட்டு அதே மாதிரி அடிங்க.
4: என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனே, லாரி வெடிச்சு
3: போச்சுன்னு.
5: என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனே, லாரி வெடிச்சு போச்சுன்னு. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு?
4: என்னடா பேய் மாதிரி வர? ஆயுத பூஜை கொண்டாடுனே, லாரி வெடிச்சிருச்சுனே. ஆயுத பூஜை என்ன அனுப்பிட்டாடா, லாரி வெடிக்கிறதுக்கு?
3: அவ்வளோதாம்மா, அதே மாதிரி ரெண்டு ஃப்ளோவும் மாற்றி மாற்றி. சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா. இப்போ அடுத்து யார் வாங்க? வணக்கம், வந்துட்டீங்க, பேசலாம்.
6: அன்பு தம்பி, தங்கமான தங்க தம்பி சுரேந்தர் அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க?
3: நலம், நீங்கள் நலமா?
6: ரொம்ப நல்லா இருக்கேன் தம்பி. ஒரு மாசம் ஆச்சு தம்பி உங்ககிட்ட பேசி, இப்பவே கிடைக்க மாட்டேங்குது, நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன்றீங்க, இந்த மகளிர் நேரத்தை விட.
3: அப்படியா?
6: ஆமா
3: தம்பி, இன்னைக்கு கேளுங்க.
6: பாட்டு பாடுறீங்க, வாசி நிகழ்ச்சி வருவீங்க, இப்ப ரெண்டு நேர நிகழ்ச்சி தான் வர்றீங்க நீங்க.
3: ரொம்ப மிஸ் பண்றீங்க.
6: ஆமா தம்பி, கிட்ட பேச முடியல, ரொம்ப வருத்தம்.
3: சரிங்க, தொடர்ந்து கேக்கலாம். இப்ப உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க. முதல்ல நீங்க பேரை சொல்லிருங்க நேயர்களுக்கு.
6: தஞ்சாவூர் அப்ரகாம் படவர் நகர் பத்மாவதி.
3: சரிங்கம்மா, இப்ப உங்களுக்கான வசனம் கேளுங்க.
5: அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதரா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, மகாலட்சுமா இருக்கடா, அதனாலதான் சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ணுங்கற? பொண்ணு பிடிக்கலன்னு
6: சொல்லுங்க. தம்பி விட்டு விட்டு கேக்குது தம்பி.
3: விட்டு விட்டு கேக்குதா? அப்ப உங்க இணைப்புல, அப்ப போன்ல மட்டும் தான் கேக்குறீங்களா?
6: இல்ல, ரேடியோ தூரம் நின்னு கேட்டேன் தம்பி, அதனால.
3: சரி, இன்னொரு கொஞ்சம் நீங்க இணைப்பு இருக்கிற இடத்துல இருந்து கேளுங்க. உங்க குரலும் விட்டு விட்டு தான் வருது.
6: இப்ப இன்னொரு தடவை ஒளிபரப்பு கேட்க தம்பி, நான் வெளியில வந்துறேன்.
3: சரி கேளுங்க.
5: அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதரா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, மகாலட்சுமா இருக்கடா, அதனாலதான் சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ணுங்கற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க.
3: உங்களுக்காகவே ஒரு வசனம் வருது, கேளுங்க.
7: நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங்.
8: நீ ஒரு பாக்கெட் முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறதுல நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங்.
3: டைமிங், அவ்வளவுதான். அருமம்மா, நன்றி நன்றி நன்றிங்கம்மா.
0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
9: Dear students, நல்ல placements தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் ஆகஸ்ட் 8 தேதி

0: சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
1: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பான நேர்களே. ஒரு சில தினங்கள் முன்பு ஒரு நண்பர் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு வந்து அதிகமாக வந்து தாகம் இருக்கிறதாவும் நீர் அதிகமாக போகிறதாவும், ஸோ இதில் வந்து எல்லா டாக்டருங்க போய் பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு அவருக்கும் தோணியிருக்க வந்து, ஏன்னா அவங்க வீட்டில் அப்பாவுக்கும் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கனால சரி நமக்கும் சர்க்கரை இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் போய் பல இடங்களில் சர்க்கரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு திருப்தியாக இல்லை. திருப்பியும் வந்து யாரும் ஸோ வந்து எஃப்எம் மூலமாக கேட்டு என்கிட்ட வந்தார். அப்போ நானும் என்னுடைய மைண்டும் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை இருக்கான்னு பார்க்குறக்கா நானும் செக் பண்ணி பார்த்து செக் பண்ணுறப்ப மற்ற செக்கப்பும் ரொட்டீன் செக்கப் எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அளவு எல்லாமே நார்மலாக இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவரோட வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் சொல்லுவாங்க சுண்ணாம்பு சத்து, அது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து அதிகமாக இருந்தது. நார்மலாக 10 வரைக்கும் இருக்கலாம், அவருக்கு வந்து 14-16 இருந்தது அவருக்கு. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே கால்சியம் சத்து அதிகமாக இருந்தாலும் உடம்புல இருக்கிற நீர் அதிகமாக போகும். இப்போ நீர் அதிகமாக போக என்ன இருக்கும், தாகம் எடுக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கல் அடைப்புகள் வரும் வயிற்றில். அதை கேட்டே அவர்கிட்ட அதே மாதிரி தான் அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து கால்சியம் வந்து ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காரு, கல் அடைப்புக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, சார் மிந்தி மாதிரி இல்லை சார், இப்போ ரொம்ப வந்து இப்பவுமே தனிமையாக இருக்கார், யார்ட்டுமே பேச மாட்டார், பிள்ளைகிட்டலாம் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ரீசெண்ட் டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு மாதிரி ஒரு மென்டலி வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரி இருக்கார் அப்படின்னா, அதாவது இதை நாங்கள் வந்து ஹைப்பர் கால்சியமியான்னு சொல்லுவோம். ரத்தத்தில் வந்து கால்சியம் அளவு அதிகமாக இருக்கிறனால நீர் அதிகமாக போகிறது, தாகம் இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் உருவாகிறது, அதே மாதிரி அது கல் உருவாகுது, ஸ்டோன் அடிக்கடி வந்து ரத்தத்தில் உருவாகுது, அதே நாங்க மனநிலை பாதிக்கப்படும். இதுக்கான எல்லா சிம்டம்ஸுமே இருந்தது. அதே மாதிரி கால்சியமும் குறையும். இப்போ எங்களுக்கு கொஸ்டின் எப்படி, ஏன் இந்த கால்சியம் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதை தேடல ஆரம்பித்தோம். பொதுவாகவே இந்த கால்சியத்தை வந்து சரி பண்ணுறது, அதாவது கால்சியம் கூடுச்சுனாவோ குறையுச்சுனாவோ அதை சரி பண்ணுறோட வேலையை பார்க்குற ஒரு ஹார்மோன் இருக்குது, பேரத் ஹார்மோன் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வந்து தைராய்டு ஒன்று ஹார்மோன் இருக்கும். தைராய்டு அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த தைராய்டு ஒன்று வந்து ஹார்மோன் சுரக்கக்கூடிய அந்த ஹைப்போதைராய்டுக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கும். அந்த உறுப்புக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேரத் தைராய்டு அப்படின்ற ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு இருக்கும். அதில் இருக்குது சுரக்கக்கூடிய பேரத் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது அப்படின்றது பொதுவாக. அப்போ நாங்கள் அதுக்கான டெஸ்ட்டுகள் எடுத்து படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு உறுதிப்படுத்துது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு கட்டி இருக்கிறது நாங்கள் உறுதிப்படுத்தி பார்த்தோம் ஸ்கேன் மூலமாக. அப்போ டெஸ்ட்டும் எடுத்து படம் அந்த பாரத ஹார்மோன் எவ்வளோ சுரக்குதுன்னு பார்க்குறப்ப அது அதிகமாக சுரந்துருச்சு. பாரத ஹார்மோன் அதிகமாக சுரக்குது, கால்சியம் லெவலும் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் இவருக்கு ஸ்கேன்லேயும் வந்து உறுதிப்படுத்தணும், இவருக்கு வந்து பாரத ஹார்மோன் கட்டி இருக்கு உறுதிப்படுத்தணும். அப்போ இதுக்கு இதனால தான் இவருக்கு வந்து அதிகமாக யூரின் போகுது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் யூரின் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு சுகர் தான் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி தவறான ட்ரீட்மெண்ட் போயிடறாங்க. யூரின் அதிகமாக போகிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஹைப்பர் கால்சியமா கால்சியம் லெவல் சுண்ணாம்பத்தோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் வரலாம். அப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையான வைத்தியங்கள் கொடுத்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகட்டினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எந்த தொந்தரவுமே இல்லாமல் எந்த மருந்து மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கார். ஆகிய நேர்களே, ஸோ நீர் அதிகமாக போனால் வந்து ஒரு சர்க்கரை மட்டும் கிடையாது, சர்க்கரை இல்லாமல் எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. அது முறையான வைத்தியத்தை போய் பார்த்து முறையான வைத்தியம் வந்து கரெக்டான டயத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எல்லாரும் போலும் நல்லமுடன் வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு

0: ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
6: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஆரோக்கியத்தின் முதல்வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.
9: தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், பால் கட்டுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பக்கம் மட்டுமே பால் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பால் கட்டிக்கும் அப்படின்னு பொதுவா சொல்லப்படுது.
10: ஆமா,
9: மருத்துவரினுடைய ஆலோசனை என்ன?
10: குழந்தை கேட்கும் போதெல்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கறாங்க. சோ இது ஆவரேஜா ஒரு நாளைக்கு 8-12 தடவை நடக்கும். சோ இது வந்து சாதாரணமா இருக்கும். குழந்தை வந்து ஆரோக்கியமா நல்லா ஃபீடிங் எடுத்திருக்காங்க அப்படின்னா பால் குடித்த பின்பு நல்லா அமைதியா தூங்குவாங்க. அடிக்கடி யூரின் போறது இதெல்லாம் வச்சு குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர வந்து பால் கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு நாள் முழுக்க கொடுக்காம இருக்கும் போதுதான் அந்த மாதிரி அதிகமா பால் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில நேரங்களில் தொடர்ந்து வந்து 10 மணி நேரம், 8 மணி நேரம் கூட சில குழந்தைகள் வந்து தூக்கத்திலேயே இருக்கும் போது சில பேர் வந்து குடுக்காமையும் விட்டுருவாங்க. அது ரொம்ப குடிக்காம இருக்கு அப்படின்றதுனாலயோ அல்லது நைட் நேரங்கள்லயோ வந்து குடுக்காம இருக்கும் போது அது ரொம்ப அதிகமா சுரந்து அது வந்து அந்த பால் கட்டின மாதிரி இருக்கலாம். அதுவே 2-3 நாட்கள் போகும்போது தான் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் பிரஸ்ட் ஆப்சஸ் அப்படின்ற நிலைக்கு போகும். ரொம்ப வலி வந்து அதிகமா வரும். இது இல்லாம மார்பகத்துல அடிக்கடி வலின்னு சொல்றது வந்து பொசிஷன் மட்டும் லாச்சிங் அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது சரியான நிலையில வந்து கரெக்டா வந்து பேபிய வந்து வயிற்றோட வயிற்ற அணைச்சு வச்சு மதர் வந்து சரியா கொடுக்கணும். அதே மாதிரி லாச்சிங் அப்படின்றது சரியான பிடிப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் குழந்தைக்கு. இது வந்து நியூ பார்ன் மதர்ஸ்க்கு வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சிரமமா இருக்கும். அவங்க அம்மாவோட ஹெல்ப்போ இல்ல அவங்க சிஸ்டர்ஸோட ஹெல்ப்போ இல்லாட்டி செவிலியர்களோட ஹெல்ப்லயோ வந்து அவங்க அதை 2-3 டேஸ் பழகிட்டாங்க அப்படின்னா குழந்தையும்

0: பழகிடும். சோ குடுக்க குடுக்க வந்து அவங்களும் அதை பழகிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வலி இருக்காது. சோ வலி இருக்கிறது வந்து பொசிஷனும் லாச்சிங்கும் கரெக்டா பண்ணல அப்படின்றப்பதான் அந்த வலி ஏற்படுதுங்க.
1: குழந்தைய வந்து எப்படி தாய் வந்து அரவணைச்சு புடிச்சுக்கணும் அப்படின்றது சொல்லுங்களா?
0: சொல்லுங்க. அதாவது அரவணைச்சு ரெண்டு கைகளையும் பயன்படுத்தலாம், நல்லா சாய்வா உட்காந்துக்கணும். அவங்களோட உட்கார்ந்த நிலையில ஃபீட் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களோட மதரோட பேக்கை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கணும். சோ ஒரு பிரைவசியான ரூம் இருக்கணும். அம்மா வந்து ரெண்டு கைகளையும் பயன்படுத்தி நல்லா அணைத்து வைத்துக் கொள்ளலாம். குழந்தையோட வயிறும் அம்மாவோட வயிறும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். மார்பக காம்பை வந்து கரெக்டா புடிச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து லாச்சிங். சரியான மார்பக பிடிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியான நிலை மற்றும் சரியான மார்க பிடிப்பை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: அப்ப வந்து தாய்க்கும் செய்யக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. பாலூற்ற தாய்மார்களுக்கு அந்த மார்பக வலியோ வீக்கமோ வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்?
0: மார்பக வலியோ வீக்கமா இருந்தது அப்படின்னாக்க உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். கன்சல்ட் பண்ணிட்டு அது வந்து வேற எதுவும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்னன்றத வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தெரிஞ்சுப்பாங்க. அல்லது மதருக்கு வந்து ஃபீவரோட சேர்ந்து இருக்கு, செக்அப்ல வந்து பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அல்லது மற்ற சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்ல இந்த பொசிஷன் சரியில்லாததுனால இந்த வலி ஏற்பட்டதா. டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. சோ பொசிஷன்னால இந்த வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு வந்து ஒரு சில மருந்துகள், அந்த ரிலீஃப்கான மருந்துகள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ அந்த ஆயின்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி குழந்தை தூங்குறப்ப 1 or 2 hours அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு தென் அதை வந்து மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு நம்ம மறுபடியுமே வந்து திரும்ப பால் ஊற்றுறது நல்லது.
1: இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறீங்க தாய்ப்பால் எப்படி வந்து குழந்தைக்கு கொடுக்கணும், எப்படி வந்து கையில அரவணைச்சு தாய் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்கிறீங்க. ஒருவேளை மார்பக வீக்கம் இருந்ததுன்னா அது எந்த மாதிரி காரணத்துக்காக வந்திருக்கு வீக்கம்ன்றது மருத்துவரினுடைய மருத்துவர் பரிசோதிச்சு அதற்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க, அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் டாக்டர் இதே நிகழ்ச்சியில. நன்றி.
0: நன்றி.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: நண்பகல் 12:40 நம் கோடி பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல? வாங்க. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: யார் பேசுறீங்க?
6: பூமாரி.
5: தேன்மாரி, நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி.
6: நன்றி சார். உங்களை பேசணும்னு 1 மணி நேரம் நமக்கு மணி நேரம் லைன் போட்டிருக்கேன்.
5: சரிங்க சரிங்க. சிவகாசியில் எப்படி மழை உண்டா?
6: மழை இல்லை சார், வெயில் தான்.
5: வெயில் எங்க இன்னும் வர மாட்டேங்குது. வந்துடும் வந்துடும்.
6: நடிக்க
5: ஆரம்பிச்சலாமா?
7: தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற?
5: இது வசனமே இல்ல, எனக்கு எதுவும் போறீங்களா? இல்ல வசனம் கேட்டு நடிங்க.
6: என்ன சார், ரொம்ப நீளமா இருக்கு.

0: இந்த வசனத்தை கேட்டாலே சொல்லிடலாம். கேளுங்க, இன்னொரு முறை கேளுங்க.
1: தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற?
2: தம்பி, போய் பேசலாம்,
0: ஆனா
2: ஒரு மனுஷன் ஏக்கர் கணக்கு போய் பேசக்கூடாது. கொஞ்சம் கூட மனசாச்சு இருக்க,
0: அதுல எப்படி கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம பேசுற?
2: கொஞ்சம் மனசுல ஈரம் இல்லாம பேசுற.
0: சரிம்மா, நல்ல முயற்சி, நன்றிங்க பூமாரி அவர்களே. இப்போ அடுத்து யார் இணைப்பில் வாங்க. வணக்கம்.
3: அண்ணா வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: அருப்புக்காட்டையிலிருந்து எம்ராணி பரமேஸ்வரி.
0: இந்திராணி பரமேஸ்வரி.
3: எம்ராய்டிங் பரமேஸ்வரி.
0: ஓ, எம்ராய்டிங். ரைட்டு. சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேட்குறீங்களா?
4: போங்க தம்பி, ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நான் அடிக்க வரேன், நீங்க வரவே இல்ல.
0: கேட்டிங்களா?
3: என்ன கொஞ்சம் புத்தியா புடுங்க.
0: அது நீங்க தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க. இன்னொரு முறை கேளுங்க.
4: வரும் தம்பி.
0: கேளுங்க.
4: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது.
3: போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத
0: ஏரியாவே கிடையாது.
3: அடி வாங்காத ஏரியாவே இல்ல.
0: எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தம் வராது, ஓடுனது கிடையாது.
3: எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தம் வராது, ஓடுனதும் இல்லையால.
0: அவ்வளவுதான்.
3: சரிங்க, நான் ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றிங்க. இப்ப யாரு வாங்க? வணக்கம். யார், எங்க, என்ன பேருமா? எங்கிருந்துமா? பழனியிலிருந்து. உங்களுக்காக ஒரு வசனம் வருது, கேக்குறீங்களா? கேட்டு அதே மாதிரி நடிக்கணும்.
5: சாமா வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த இடத்துல புளிப்பு மிட்டாயா? அஸ்கா ஒரு கிலோ, ஓமாயில் ஒரு டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா?
0: இன்னொரு முறை.
5: சாமா வாங்க வேண்டியிருக்கு, எடுத்த இடத்துல புளிப்பு மிட்டாயா? அஸ்கா ஒரு கிலோ, ஓமாயில் ஒரு டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டாளா?
3: சாமா வாங்க வேண்டியிருக்கு,
0: எடுத்த இடத்துல புளிப்பு மிட்டாயா?
3: கள்ளப்பருப்பு
0: 100. சரி, இருந்தாலும் நல்ல முயற்சி, நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள், நன்றிமா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீலவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கு பேசுறேன். வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ், அதுல இருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து என்னென்ன கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து என்னன்னா, நம்ம அந்த கிரைம்ஸ் அட்ரஸ்

0: அட்ரஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இஎஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து சைபர் குற்றங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ பார்த்தோன்னா சைபர் குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து எங்கே எப்படி படுக்கிறது என்னன்னு தெரியாமல் வந்து அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து அலைக்கழிக்கப்படுறாங்க. இஎஃப்ஐஆர் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சைபர் குற்றங்கள் குறித்த புகார்கள் வந்து 1930 அந்த உதவி எண் அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்றது வந்து ப்ரிலிமினரி என்கொயரி ஆரம்ப கட்ட விசாரணைக்கு பிறகே வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டது. இப்போ வந்து இந்த என்சிஆர்பியும் சிசிடிஎன்எஸும் வந்து ஒருங்கிணைந்து வந்து இஎஃப்ஐஆர் வந்து நேரடியா வந்து நம்ம நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும் போதே கொடுத்துருவாங்க. அது வந்து அந்த இஎஃப்ஐஆர் வந்து எந்தெந்த அந்த கன்சர்ன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் எது வருதோ அந்த சைபர் கிரைம் பிரிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அமைச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள சைபர் கிரைம் வந்து விரிவான விசாரணையை நடத்தி அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு அலைக்கழிப்பு வந்து குறைவதுடன் நடவடிக்கை வந்து உடனுக்குடன் துவங்கும். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து அது டிஸ்போசல் இருக்கணுங்கிறக்காகவே அது உண்மையா பொய்யா எப்படி இது பண்றது அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இஎஃப்ஐஆர் நடைமுறை வந்து மாதிரி சைபர் கிரைம் குற்றங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்கள் வந்து அலைகழிக்கப்படுறது எங்கே போடுதுன்னு தெரியாமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இஎஃப்ஐஆர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு போகிறதுனால நான் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். கேசஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம் உங்கள் வாக்கி டாக்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: வணக்கம், நான் சைந்தவி பேசுறேன்.

0: கோடை பண்பலை தொடர்ந்து கேளுங்க.
1: தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம்
0: சந்தோஷமா இருக்க போறோம், அதனால தொடர்ந்து கேளுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவு பெறுகிறது. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டரசு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர்வது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரம்.

0: சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம் நேர்களே.

நேர்களின் கடித வழி விருப்பகணங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடி பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தாராபுரம் ஆர சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக கணவனே கண்கண்ட தெய்வம் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தூத்துக்குடி கயத்தார், முனியசாமி, மகேஸ்வரி, காந்திமணி, மருது, தங்கமாரி. 1955 வெளிவந்த படம் ஹேமந்த் குமார் இசையில் குமா பாலசுப்ரமணியம் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

நேரம் பிற்பகல் 1:06. கொடை பண்பலையின் 5:00 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி காவல்காரன் படத்திலிருந்து பாடல், பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க காங்கேயம் மோலப்பாளையம், மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன், வானையருவி, மனோபிரியா, ஸ்ரீமதி. 1967 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில்

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
9: Chocolate, Wonder Cake, Vanilla and Strawberry, Milka, Wonder Cake.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி தாயை காத்த தனையன் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க கரூர் ராயனூர், சாகுல் ஹமீத், ராஜா முகமது, சாஹிரா பேகம், காத்தூன் பிபி. 1962 வெளிவந்த படம். KV மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில். பாடலை பாட இருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி எங்க மாமா படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவகங்கை இளையான்குடி, இக்பால், சித்திக், கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா. 1970 வெளிவந்த படம். எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
7: நம் கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேரம் பிற்பகல் 1:25. கொடை பன்மலை நற்பலை 5 கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி வியட்நாம் வீடு படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு ராஜீவ்காந்தி பத்ரகாளி கணேசன். 1970 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையின் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி படகோட்டி படத்தில் இருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன். 1964 வெளிவந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
3: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.

0: Eureka! Wonder Cake!
1: இனிய இசை மலரும் இன்பச் சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, தமிழ் இசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.
2: என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
3: நேரம் பிற்பகல் 1:37, கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை இனி இதயக்கணி படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தாராபுரம் பூனவாடி சாலை மகாலட்சுமி, கணேசன், தேவி, கீதா, கேசவன். 1975 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில், புலமை பித்தன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் சீர்காழி S. கோவிந்தராஜன், TM சௌந்தரராஜன்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: நேரம் 1:45. இது உங்கள் கொடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி என்னை போல் ஒருவன் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி, பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர். 1978 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

நேரம் 1:49. நெஞ்சில் நிறைந்தவையில் இனி என் கடமை படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி காமியகவுடன்பட்டி, பாலச்சந்திரன், வீரமணி, ஸ்ரீராம்குமார், மணிகண்டன், முருகன், மாரியப்பன். 1964 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா.

நெஞ்சில் நிறை நவியல் இனி ஆதி பராசக்தி படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி விளாத்திக்குளம் பெரியசாமிபுரம் அந்தோனி செல்வன். 1971 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேர்களின் நெஞ்சில் நிறைந்த பாடல்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மில்கா வண்டர் கேக். வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா.
2: Chocolate, wonder cake, and strawberry. Milka, wonder cake.

0: ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள், ஆயிரம் ஆயிரம் கதைகளை நம் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் காட்சிகளாக விரிவுபடுத்துவது புத்தகங்கள் மட்டுமே. அந்த புத்தகங்களுக்கு ஒரு திருவிழா. ஈரோட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவை நேரலையில் நம்மோடு நம் கண்முன்னே கொண்டு வர காத்திருக்கிறார், நம் மனக்கண் முன்னே கொண்டு வர காத்திருக்கிறார் உதயசூரியன். நிகழ்ச்சியில் இணைகிறார் உதயசூரியன். வணக்கம் உதயசூரியன்.
1: வணக்கம் சுரேந்தர்.
0: எப்படி இருக்கிறது புத்தக திருவிழா இன்று?
1: புத்தக திருவிழா என்ற வார்த்தைக்கு கனகச்சிதமாக பொருந்தர விதமாகத்தான் இருக்குங்க. புத்தகங்கள் பார்வையிட்டு மாணவர்கள் ஒரு பக்கம் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே போல நூல் வெளியீட்டு விழாவும் அப்படியே நடந்துட்டே இருக்கு காலையில. சரி, இதையும் தாண்டி அப்படின்னா இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு நாளும் அந்த சிந்தனை அரங்கம் என்பதும் அதற்கான திட்டமிடலும் மிகச்சிறந்த பேச்சாளர்களும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்காங்க.
0: சரிங்க, தொடர்ந்து நேரலையில் நேயர்களை சந்திக்கலாம், எல்லாத்தையும் சந்திக்கலாம். சந்திங்கள் உதயசூரியன் அவர்களே.
1: கோடை பண்பலை 100.5 புத்தக திருவிழாவின் 22 அறிவு கடல் என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி எங்கே கேட்பீங்க அப்படின்னா அந்த புத்தக திருவிழாவில்தான் அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் காதுகளில் விழும். நேற்று ஒரு கவிதையை வாசித்தேன், காதில் கேட்கும் கடிகாரம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணில் தானே பொதுவாக கடிகாரம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம பண்பலையில அடிக்கடி நேரம் சொல்வோம், அது நமக்கு ஒரு மன கடிகாரமாக நமக்கு ஓடும். அது போலத்தான் இந்த எழுத்துக்களாக நம் மனதில் விழுந்து நம்மை செதுக்கி கொண்டிருப்பது புத்தகங்கள். இந்த அரங்குகள் நிறைந்த புத்தகங்களில் நிறைய மாணவர்கள் இனிப்பை தேடும் எறும்புகளாக அங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த இந்த மிகப்பெரும் நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் நம்ம ஸ்டாலின் குலசேகர் ஐயா நம்ம முன்னாடி இருக்காங்க. ஐயா வணக்கம்.
2: வணக்கம். வணக்கங்க
1: ஐயா. இந்த புத்தக திருவிழா எத்தனை அரங்குகள் இருக்கிறது என்பதையும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் அப்படியே சொல்லுங்க
2: ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது வந்து மொத்தம் 230 மேற்பட்ட அரங்குகள். அரங்குகள் அதிகமாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அதாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்தபடியாக அதிகமான அரங்குகள், அது மட்டுமல்ல அரங்குகள் அதிகமாக எண்ணிக்கையில் இருப்பது என்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரங்கும் தனித்துவமிக்க அரங்குகள். அதாவது ஆங்கில புத்தகம் என்று சொன்னால் வட மாநிலங்களில் இருந்து, அதாவது ஆக்ரா, அலகாபாத், டெல்லி, மும்பை, கல்கத்தா போன்ற பெரு நகரங்களில் இருக்கக்கூடிய ஆங்கில புத்தக, அங்கதான் இந்த ஆங்கில புத்தக நிறுவனத்துடைய தலைமையகங்கள் இருக்கின்றன. அங்கிருந்து நாம வரவேற்கின்றோம். பெரிய பெரிய ஆங்கில புத்தக நிறுவனங்கள், நல்ல ஸ்டாண்டர்டான புத்தகம் போடக்கூடிய நிறுவனங்கள், அத்தனை நிறுவனங்களையும் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, தமிழ் புத்தக நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டால் முக்கியமான புத்தக நிறுவனம் ஒன்னே ஒண்ணு கூட விட்டுருக்காது. முக்கியமான புத்தக நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் அனைத்துமே ஈரோடு புத்தக திருவிழாவிலே கிடைக்கும். ஒன்று, அவர்களே நேரடியாக அரங்குகள் அமைப்பது, அது ரொம்ப ரொம்ப அரிது. அதாவது மிகப்பெரிய புத்தக நிறுவனங்கள் இருக்காங்களே அவங்க நேரடியாக அரங்குகள் அமைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஏஜென்சி மூலமா அல்லது யாராவது விற்பனையாளர் மூலமா தான் அந்த புத்தகங்களை கொடுப்பாங்க. ஆனா ஈரோடு புத்தக திருவிழாவிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்தன்மை என்பது என்னவென்றால் அந்த சொந்தக்காரர்கள் பதிப்பகங்கள் நேரடியாக அரங்குகள் அமைப்பதை மிகப்பெரிய வாய்ப்பாக மக்கள் கருத வேண்டும். ஆகவே மக்கள் அணி அணியாக வந்து இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் பொருட்டு ஏராளமான நூல்களை, அரிய நூல்களை வாங்கும் வாய்ப்பு, இது ஒன்று. அதே மாதிரி புகழ்மிக்க புத்தக விற்பனையாளர்கள், புத்தக விற்பனையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்தியா பூராவும் இருக்கிற அல்லது உலகத்தின் வேறு பல பகுதிகளில் இருக்கிற மிகச்சிறந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி அந்த விற்பனைகள் மூலமாக வெரைட்டியா கொடுப்பாங்க ஏராளமான. அதுலயும் ஸ்டாண்டர்டா யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஈரோடு புத்தக திருவிழாவிலே அரங்குகள் அமைத்திருக்கிறார்கள். சுருக்கமா சொன்னா ஈரோடு புத்தக திருவிழாவில புத்தகங்கள், மிகச்சிறந்த புத்தகங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு 80 ஸ்டால்களுக்கு மேல உறுதியாக நாம் சொல்லலாம், இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்டால்ஸ். எல்லா விதமான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய, நான் சொல்றது டெக்ஸ்ட் புக்ஸ் பாட புத்தகங்கள் அல்ல, அந்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான புத்தகங்கள். அவங்க நாலேஜ் டெவலப் பண்றது, அவனுக்கு பர்சனாலிட்டி டெவலப் பண்றது, அவனுக்கு எல்லா விதமான ஆற்றலை தனித்திறன்கள் டெவலப் பண்றது, அதுக்கான இலக்கிய புத்தகங்களோ அல்லது பெரிய தத்துவ புத்தகங்களோ அல்லது பெரிய பெரிய வித்தியாசமான புத்தகங்கள் அத்தனையும் கிடைக்கின்ற ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். அதுக்கு மட்டுமே 80 மேற்பட்ட ஸ்டால்கள் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதை பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஈரோடு புத்தக திருவிழாவின் தனித்தன்மையை அறிந்து கொண்டு அணி அணியா, இன்னும் 6 ஆயிடுச்சு, இன்னைக்கு 6வது சரியா பாருங்க, 12 6 இன்னைக்கோட முடியுது, இன்னும் 6 தான் பாக்கி இருக்கு. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மீதி இருக்கிற பாதி

0: நாள்ல அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இன்னொன்னு, இன்று மாலை இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி பாருங்க, மாலை சிந்தனை அரங்க நிகழ்ச்சி, முதல் நாள் இருந்தே சிந்தனை அரங்க நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா வந்துகிட்டு இருக்கு, மக்களுடைய மகோன்னதமான ஆதரவு. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு இன்னைக்கு சொற்பொழிவு கிடையாது, எப்பவுமே 12 நாள்ல ஒரு நாள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி மற்ற ஏற்பாடு பண்ணுவாங்க. கலை நிகழ்ச்சின்னா ஒரு சராசரியான கலை நிகழ்ச்சி கிடையாது, இந்த கலை நிகழ்ச்சி மிக மிக அரிய கலை நிகழ்ச்சி. மண்ணுயிர்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு நாடகம், பிரில்லியன், அதாவது மணிமேகலை காப்பியத்தை அடியொற்றிய தமிழ் நாடகம். இது ரொம்ப புது நாடகம், அதாவது மணிமேகலைங்கிறது பழசு அந்த காப்பியம், அது வந்து ஒரு நாடக வடிவத்துல வித்தியாசமா மண்ணுயிர்கெல்லாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு நாடகம். பிரில்லியன் நாடகத்துக்கென்று தன்னை வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கின்ற பிரில்லியன் அவர்கள், அவங்க நேத்தே வந்துட்டாங்க, 2 நாளா அந்த நாடகத்துக்கான தயாரிப்பு செஞ்சு கொண்டிருக்காங்க, இப்ப கூட மேடையில கடைசி ரிகர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான நாடகம் இன்று நடைபெற இருக்கிறது. இன்னொன்னு, அந்த நாடகத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உருமான இசைக்குழுவின் யாழ் இசை நிகழ்வு, இதை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா இந்த யாழ் இசை நிகழ்வுங்கிறது அவ்வளவு இனிமையானது, ரொம்ப வித்தியாசமானது, ஒரு பெரிய
1: மேங்காத இதயம் இல்லை.
0: ஆமா, அந்த பெரிய குழுவினர் இன்னைக்கு வர்றாங்க. ஆகவே இந்த இசை நிகழ்ச்சியும் நாடகத்தையும் கண்டுகளிக்க 1000கணக்கான பேர் மாலை நேரத்துல வரணும். வர்றதுக்கு முன்னாடியே நீங்க புத்தக கண்காட்சிக்கு உள்ள நுழைஞ்சு புத்தகங்களை வாங்க, எல்லோரும் ஆளுக்கு 1 புத்தகம் 2 புத்தகம், இல்லம்தோறும் நூலகம், அவங்க அவங்க வீடுகளில் நூலகத்தை அமைச்சு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அமைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறது. அதே போல
1: ஆட்சியர் காலையில புத்தக வெளியீட்டு விழாவின் போது பேசுறப்போ, ஒரு உலகத்தாதைக்கு நிகரான ஒரு சாதனையை வந்து செஞ்சிருக்கிறோம், அதை வந்து நம்ம தமிழ்நாடே வாசிக்கிறது, நம்ம அந்த விழா தொடங்கும் 31ஆம் தேதி இந்த அரங்கத்திலேயே வந்து நிறைய பேர் இந்த வாசிப்பை முன்னெடுத்து செய்தார்கள் என்று சொன்னார்கள், அதை பற்றியும் சொல்லுங்க.
0: அதாவது மக்கள் சிந்தனை பேரவை வாசிப்பை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த 28 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது இடையறாமல். அதனுடைய ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த பிறகு ஈரோடு புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது, அது தொடக்க நாளில் ஏதாவது ஒரு உலக சாதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அறிவித்தார். 2,06,000 பேர் ஒரே நாள்ல 22 நிமிடங்கள், ஏன்னா 22வது புத்தக மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தக திருவிழா தொடங்கி 22 வருஷம், அதை ஹானர் பண்ணும் பொருட்டு மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு 22 நிமிடங்கள் வாசிக்க சொன்னாரு ஐயா. சொல்லி வாசிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க வாசித்தவர்கள் எண்ணிக்கை 2,06,000 பேர், 519 மையங்கள்ல வாசிச்சிருக்காங்க, அது உலக சாதனையாக பதிவாகிவிட்டது. இதே போல நாளை நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. நாளை மாண்புமிகு நீதிபதி இரா சுரேஷ்குமார், சென்னை உயர் நீதிமன்ற மேலாள் நீதிபதி, அவர் நீதிபதி மட்டுமல்ல மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், நீங்க நேரா வந்து கேட்டாதான் தெரியும். அதே போல News 18 தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகவியல் ஆசிரியர் கார்த்திகை செல்வன், இந்த 2 பேரும் நாளைக்கு பேசுகிறார்கள். இன்னும் 6 நாள் இருக்கு, அந்த 6 நாளும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒன்று. ஆகவே சிங்கப்பூரை இந்த ஆண்டு சிங்கப்பூர் சிறப்பு நாள் எந்த ஒரு நாளை 9ஆம் தேதி அறிவித்திருக்கிறோம். இது மாதிரி ஏராளமான சிறப்பு நிகழ்ச்சிகள் உண்டு, இந்த வாய்ப்பை நழுவு விடாமல் அனைவரும் வருகை புரிந்து இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே சிறப்பிக்க வேண்டும். புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒண்ணு, கதை சொல்ற நிகழ்ச்சி ஒண்ணு, உலக தமிழர் படைப்பரங்கத்தின் நிகழ்ச்சி ஒண்ணு, மாலை நேர சிந்தனை நிகழ்ச்சி ஒண்ணு, இது ஒரு பெரிய அரிதினம் அரிதான வாய்ப்பு. 1000கணக்கான மாணவர்கள் காலையில இருந்து வர்றதை நீங்க பாத்துருப்பீங்க, அந்த பஸ்ல வந்து இறங்குறாங்க, இப்படியே மாணவர்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வண்ண வண்ணமா சீருடையோடு வந்து இறங்குகிறார்கள். ஒரு பெரிய அறிவு புரட்சிக்கு அடித்தளமிடக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை ஊக்கப்படுத்தும் பொருட்டு உற்சாகப்படுத்தும் பொருட்டு இதில் பங்கேற்று நிறைய புத்தகங்களை வாங்கி ஒரு மாபெரும் சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முறையில ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்று மாலை வருவது மட்டுமல்ல நாளை காலை 11 மணி, காலையில 11 மணிக்கு தொடங்கி 9:30 வரை இடையில் இடைவேளை இல்லாமல் அந்த புத்தக விற்பனை என்பது அரங்குகளில் நடக்கும். இடையில இன்டர்வலே கிடையாது, அவங்க அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க. காலையில கரெக்டா 11 மணிக்கு தொடங்கும், இரவு சரியா 9:30 மணிக்கு விசில் அடிச்சு ஊதியை முடிச்சிருவாங்க. ஆகவே அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. ஞான செல்வங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள், அதை நாம் அடையாளம் கண்டு அதிலிருந்து பல்வேறு சாரத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஐயாவுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேரிலே கொடை பண்பலை 100.5 நேரலை இன்று ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: Milka, want a cake in, you want a bread.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985714345. Wonder Cake.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.

0: ஒரு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஈரோடு புத்தக திருவிழாவில் தான் ஐக்கியமாயிருக்கிறது, கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இங்கேதான் ஐக்கியமாயிருக்கிறதோ என்று நினைக்க தோன்றுவதற்கு நிறைய பள்ளி மாணவர்கள் அதே போல இலக்கிய ஆர்வலர்கள் கலந்துட்டுருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், நான் கதிரேசன். பொதுவாக பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் படிப்பு அப்படிங்கறது வாசித்தல் அப்படிங்கறது நின்றது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. வாசிப்பு அப்படிங்கறது வாழ்க்கை முழுவதுமான விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே கூடிய விஷயங்கள். அந்த வகையில ஆசிரியர் மற்றும் ஜோதிடர் இவங்க எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் பொதுமக்களும் நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த புத்தக திருவிழாக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஜோதிடருங்க, அதனால கத்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே நம்ம அப்டேட்லயே இருக்கணும். அதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சமா புத்தகம் கலெக்ட் பண்ணிருக்கேன். மறுபடியும் வரணும், இன்றைய கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். மாணவர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்துகிட்டு நல்ல நல்ல புத்தகம் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, அனைத்தும் வாங்கி படிச்சு பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய, இன்னைக்கு வாங்கிட்டு போனா ஒரு வேளை உணவு எடுத்துட்டு அதன் பிறகு அடுத்த வேளை உணவு எதிர்பார்ப்பது போல நிறைய புத்தகங்களை வாங்கி வந்துட்டு இருக்காங்க.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வரவங்களுக்கும் புத்தகங்களுக்கான முதலீடு போடணும் அப்படின்னு நினைப்பீங்களா?
1: கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஏன்னா காலம் மாறிடுச்சு, எல்லாம் தொலைபேசி இணையமடையே எல்லாம் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் பழைய முறைப்படி நம்ம புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம தலையையும் நிற்க முடியும். அந்த விஷயத்தான் மக்கள்கிட்ட நான் எடுத்து சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அந்த வகையில புத்தகம் படிங்க, வாழ்க்கையில தலைமையில முடிங்க.
0: நன்றி. மாணவர்கள் வந்து அப்படியே வந்து அணியோட வந்து அப்படியே வந்து வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வி ஜெய் சார்.
0: எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கீங்க தம்பி?
2: கொங்குமெட்ரிக் ஸ்டேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: எந்த ஊருங்க?
2: கிளம்பாடி.
0: ஓகே, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மாணவர்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசுகிறவர்களே கோடைப்பம்பளை நூறு புள்ளியினுடைய புத்தகத்தில் உள்ள நேரலையாக

0: வாங்கிட்டு அப்படியே சிறு சிறு தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஸ்தஸ்திகா, நான் வந்துட்டு விவிசி.

0: பள்ளியில இருந்து நான் வரேன்.
1: இங்க புக் வாங்கிருக்கீங்க?
0: நான் வந்துட்டு 10 புக்ஸ் வாங்கிருக்கேன்.
1: புக் வாங்கிங்களா? சந்தோஷமா, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் நட்சத்திரா.
1: என்ன படிக்கிறீங்க?
0: நான் முல்லா கதைகள் படிக்கிறேன்.
1: நன்றிங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் வர்ஷித்ரா.
1: என்ன படிக்கிறீங்க, என்ன புக் வாங்கிருக்கீங்க?
0: நான் வந்து 5 புக் வாங்கிருக்கிறேன். இது வந்து விடுகதைகள்.
1: விடுகதைகள் அன்பர்கிட்ட எல்லாம் சொல்லி கேள்வியை கேளுங்க. ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் சுர்தா கீர்த்தி.
1: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
0: நான் வந்து சாமி புக் கந்தசஷ்டி
1: வாங்கிருக்கேன். நன்றிங்கம்மா, தொடர்ந்து படிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் ஸ்வஸ்திகா, நான் 7 படிக்கிறேன்.
1: மேடம் வணக்கம். எத்தனை மாணவர்கள் வந்தாங்க? இந்த புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குங்க?
2: சார், இப்ப நாங்க வந்து விவிசிஎஸ் எங்க வந்து மகளிர் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். எங்க கூட வந்து 140 குழந்தைங்களும் 11 டீச்சர்ஸும் வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஆர்வமா குழந்தைங்களுக்கான சிறுகதைகள் புத்தகம், நிறைய நாவல்கள் நிறைய வாங்கிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்க வகுப்பறையிலேயே இல்லாம ஒரு புது அனுபவமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாங்க, அவங்க நாங்க பாடம் நடத்தும் போது சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த பார்க்கும் போது இது நம்ம படிச்சிருக்கோம், இது நம்ம அங்க கேட்டிருக்கோம் அப்படின்றத அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறாங்க.
1: வணக்கம் மேடம். மாணவர்கள் நிறைய இருக்காங்க. தம்பி வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: என் பேரு நிரஞ்சன், நான் வந்து 7th B படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூலுங்க?
0: நான் வந்து அரசு மேல்நிலை பள்ளி வெள்ளட்டம் பரப்புல படிக்கிறேன்.
1: எத்தனை புத்தகங்கள் வாங்கி இருக்கீங்களா? வாங்க போறீங்களா?
0: வாங்கி முடிச்சிட்டோம்.
1: வாங்கி முடிச்சிட்டீங்களா? சரிங்க மா. வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தனுஷ்மதி. 9th B வெள்ளட்டம் பரப்பு ஸ்கூல்ல
1: வாங்கிட்டோம். என்ன புத்தகங்கள் வாங்கினீங்க?
3: ஈசப் புக், ஈசப் கதையின் புக் இருந்து.
1: நன்றிங்கம்மா.
0: என் பேர் யாழ்னிஸ்ரீ, 9th B அரசு மேல்நிலை பள்ளி வெள்ளாட்டம் மரப்புல படிக்கிறேன்.
1: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
0: ஈசாப் கதைகள், கதைகளை பத்தி.
1: கதைகள்லாம் நிறைய படிப்பீங்களா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ரம்யா, நான் வந்து 9th A வெள்ளாட்டம் மரப்பு ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வந்து கடிச்சோத் புக் வாங்கிருக்கேன்.
1: ஏதாவது கடிச்சோக்கு எடுத்து வைங்க, நான் திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்பேன். சரிங்களா, எடுத்து வைங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர்
1: என்
5: பேர் ஆர்ஜிதா, நான் அரசு மேல்நிலை பள்ளி வெள்ளட்டம் பரப்புல இருந்து
1: வரேன்.
5: புத்தகம்
1: உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் பவித்ரா தேவி, நான் 9th ஸ்டாண்டர்ட் பி ஏ செக்ஷன் படிக்கிறேன்.
1: பாடம் படிக்கிற நேரம் தவிர இந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போற புத்தகங்கள்லாம் எப்போ நேரம் ஒதுக்கி படிப்பீங்க?
6: சரி, எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப படிக்கிறேன்.
1: ஓய்வு நேரங்கள்ல புத்தகங்கள் படிக்கக்கூடியதா வாசிப்பீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் பூமிக்கா, நான் அரசு மேல்நிலை பள்ளி வெள்ளட்டம் படிக்கிறேன்.
1: படிக்கிறீங்க. புத்தகங்கள்லாம் அந்த அரங்குகள்லாம் சுத்தி பாத்தீங்களா? எவ்வளவு நேரம் சுத்தி பார்த்து ஒரு புக் எடுத்தீங்க?
7: 5 நிமிஷம்.
1: 5 நிமிடத்தில் தேர்ந்தெடுத்து. புரிஞ்ச புக் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? பேசிட்டீங்களா? பேர்
7: சொல்லுங்க.
1: என்ன படிக்கிறீங்க?
7: 8th ஸ்டாண்டர்ட்.
1: எத்தனை புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க?
7: 5 புக் வாங்க.
1: நன்றிங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் மல்ஸ்டி, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அரசு மேல்நிலை பள்ளி வெள்ளாட்டம்பரப்புல இருந்து.
1: எத்தனை புத்தகங்கள் வாங்கலாம்னு வந்தீங்க? நீங்க நினைத்ததை விட கூடுதலா வாங்கிருக்கீங்களா, குறைஞ்சதுல வாங்கிருக்கீங்களா?
8: அதிகமா வாங்கிருக்கீங்க.
1: அதிகமா வாங்கிருக்கீங்க. அந்த அளவுக்கு புத்தகங்கள் பிடித்திருக்கிறது. தொடர்ந்து வாங்க, மாணவர்களோடு சேர்ந்து படிங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. கொடைப்பண்பலை 100.5 நேரலை இந்த ஈரோடு புத்தக திருவிழாவில் இருந்து.
9: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக் வழங்கிய ஈரோடு புத்தக திருவிழா.

0: வந்து நேரடியாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கீங்க. வணக்கம்மா, எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: ஹரிணி.
0: ஹரிணி, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: 8A1.
0: ஓகே, எந்த பள்ளிக்கூடம்?
1: விசிஆர் முருகேஷ்னா.
0: வந்திருக்கீங்க?
1: 19 members.
0: ஆசிரியர் பெருமக்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன புத்தகம் கையில வச்சிருக்கீங்க?
1: டிராயிங் புக்.
0: நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவானி.
0: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: பெரியார் பற்றி புக்
0: வாங்கிருக்கேன்.
1: விடுகதைகளும் பொது கட்டுரைகளும்
0: வாங்கிருக்கேன். என்
1: பேர் ஷர்மிலி.
0: எத்தனை புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க?
1: நிறைய புக், நிறைய புக் வாங்கிருக்கோம். மாஸ்டர் பேர் வாங்கிருக்கோம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வைசுரி சாஸ்திரி.
0: நீங்க என்ன குட்டி புக்கா வாங்கிருக்கீங்க? இதை படிச்சிருக்கு.
1: நான் நிறைய புக் வாங்கிருக்கேன்.
0: நிறைய புக் வாங்கிருக்கேன் சார், இது மட்டும் கையில வச்சிருக்கீங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரீ கல்வெளி.
0: ஓகே, என்ன புக் வச்சிருக்கீங்க?
1: டிராயிங் புக்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கேஎல் பவிஷ்ணா.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஆர் கனிஷ்கா.
0: இது என்ன விடுகதை புக்ங்களா, இது என்ன புக்?
1: ஸ்டோரி.
0: ஸ்டோரி புக்ங்களா? படிச்சு அடுத்த வருஷம் ஒரு கதை சொல்லணும்.
1: ஓகே.
0: ஓகே, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: தன்யா.
0: தன்யா, நீங்க என்னம்மா?
1: வேர்ட் சர்ச்.
0: என்னது?
1: வேர்ட் சர்ச்.
0: வார்த்தை விளையாட்டுங்களா?
1: நிறைய புக்ஸ்
0: வாங்கிருக்கேன். புதிர் வீடு கணக்கா? சரிங்கம்மா, நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ரீமதி.
0: ஸ்ரீமதி, என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: நான் ஆழ்கடல் சாகசம் வாங்கிருக்கேன், அப்புறம் காமெடி புக், அப்புறம் பென்சில் ஷேடிங்.
0: நீங்களே தேர்வு பண்ணுறீங்களா? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் சஸ்வதிகா.
0: ஓகே, நீங்க
1: என்ன? நான் லிட்டில் மம்மை எடுத்தேன்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: மாஸ்டர் தனலட்சுமி. நான் திருக்குறள் நீதி கதைகள் வாங்கிருக்கேன்.
0: திருக்குறளே புரியல, அதுலயும் நீதி கதைங்களா? ஓகே, நன்றிங்க. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: நான் மண்டலா புக் வாங்கிருக்கேன்.
0: ஓகே, நன்றிங்க. கோடைப்பண்பலை 100.5. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? நேரலை நிகழ்வுல இருக்கீங்க, புத்தகத்தினுடைய பெயரை அப்படியே எடுத்து வாசிக்க தயாரா இருக்காங்க. சிம்பிள்லா, தேவதை கதைகளுங்களா? படிங்க, நன்றிங்க. புக்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் பிரதீக்ஷா.
0: நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: கலரிங் புக் வாங்கிருக்கேன்.
0: கதை புக்கா?
1: கலரிங் புக்.
0: கலரிங், சரிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: ரித்திஷா. நான் திருக்குறள் புக், மண்டலா புக் வாங்கிருக்கேன்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஐஷா.
0: எத்தனை புக் வாங்கிருக்கீங்க?
1: ரெண்டு புக் வாங்கிருக்கேன்.
0: புத்தகங்கள் எல்லாம் பத்திரம் வச்சிருக்கீங்களா? படிங்க நிறைய. உங்க பேர்
1: சாய் சௌகர்ணி. அப்துல் கலாம். 3 புக் வாங்கிருக்கேன்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கோடைப்பண்பலை
0: 100.5 நம்மை சுற்றி அப்படியே மாணவர் மாணவிகளாக அப்படியே வந்து எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க, அதே போல புத்தகங்களை வாங்கிட்டு அப்படியே வந்து தன்னுடைய பேருந்தை நோக்கி நடந்து வண்ண இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே, கோடைப்பண்பலை 100.5 புத்தக திருவிழா நேரலையாக.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
4: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
4: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன்

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670. 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ
1: 2608.
2: நிறைய புத்தகங்களை வந்து ஒவ்வொருத்தரா வாங்கிட்டு போறாங்க. அவங்க கிட்ட என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்கிருக்கீங்க அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு புத்தகம் எழுதுவதற்கு ஒருத்தருக்கு வந்து யோசனை தோன்றுகிறது என்றால், அதில் வந்து கால்வாசி வந்து அந்த புத்தகங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பங்களிப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மக்களிடையே பரவலாக அந்த புத்தகங்களை பற்றிய தகவல் எப்படி திறனாய்வாளனாக செய்கிறானோ, அதை விற்பனையாளர்களும் அந்த அளவிற்கு செய்ய வேண்டும். அப்போதுதான் என்ன புத்தகங்கள் எந்த ஆண்டு எப்ப வெளிவந்தது, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அப்படியே புத்தகங்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நிறைய புத்தகங்களே வாங்கிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கௌரி.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: ஈரோடு தான்.

0: இயர்ஸாக வந்துட்டீங்க?
1: லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்.
0: இந்த அதே சுத்தி பார்த்து நிறைய புத்தகங்கள் வாங்கணும்னு சில நேரங்கள்ல நம்ம வாங்குற புத்தகங்களை எல்லாத்தையுமே வாசிக்கிறோமா அல்லது எல்லாரும் வாசிக்கிறாங்களா?
1: கண்டிப்பா சொல்ல முடியாது, ஒரு 1% வாசிப்பாங்க, சிலர் வந்து சுகேஷ்ல கொண்டு போய் வைப்பாங்க.
0: ஒரு ஆர்வத்தின் மிகையினால
1: வாங்கிக்கிறோம், ஆனா ஃபுல்லா ரீட் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல.
0: ஆனா அதுக்கு திட்டமிடணும்.
1: ஆமா,
0: எந்த அளவிற்கு நாம வந்து கூடுதலாக வாங்குற ஆர்வத்தை படிப்பதிலும்
1: கண்டிப்பா காமிக்கணும்.
0: நீங்க இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க?
1: இப்ப வந்து ஒன்னுதான் வாங்கியிருக்கேன், மறுபடியும் சில்ட்ரன்ஸோட குழந்தைங்களோட வருவேன், அப்ப அவங்களோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்
0: அப்படின்னு. அவங்களே தேர்வு பண்ணிடுவாங்களா?
1: அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே தேர்வு பண்ணுவாங்க. அது ஒரு 2-3 சாய்ஸ் எங்க கிட்ட காமிப்பாங்க, அதுல எது பெஸ்டோ அதை நாங்க வாங்கி கொடுப்போம்.
0: விளம்பரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகத்தின் பால் அந்த ஆரம்ப காலத்துல ஒரு 20 இருந்ததை விட
1: ஊக்குவிக்கணும்ிருவிழாவுக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு கண்டிப்பா நம்ம கூட்டிட்டு வரணும் பசங்களை.
0: இத்தனை புத்தகங்கள் நம்ம இருக்கு, அதாவது காட்சிப்படுத்தி இருக்க புத்தகத்தினுடைய எண்ணிக்கை 25% இன்னும் காட்சிப்படுத்தாத புத்தகங்களுடைய எண்ணிக்கை 75% இருக்கலாம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா
0: தொடர்ந்து வாங்க. அம்மா வணக்கம், பேர் மட்டும் சொல்லுங்கம்மா.
1: அமுதா.
0: அமுதாம்மா, இன்னும் பெரிய கனமான புத்தகங்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்களா?
1: வாங்கி
0: கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா, எத்தனை தமிழே வெல்லும் அப்படின்னு சொல்லி வினா விடை வங்கியெல்லாம் இருக்கு. சரிங்க, இவங்க அவங்க படிப்பதற்கு நீங்க உதவி செய்வீங்க. நன்றிங்கம்மா உங்ககிட்ட பேசுனதுல. தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்பலை 100.5 புத்தக திருவிழாவிலிருந்து நேரலை நிகழ்வு.

0: எங்களுடைய புத்தக திருவிழாவில் நிறைய மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவங்களை வந்து எப்படி வந்து பெற்றோர்களை போல பாதுகாத்து அரவணைத்து இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்க வைத்து அழைத்து கொள்ள செல்லக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். நிறைய மாணவர்கள் வந்து நம்ம முன்னாடி இருக்காங்க. முதல்ல ஆசிரியர்கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க, எந்த பள்ளி கொடுங்க?
1: வணக்கம், என் பெயர் சாராஜா, ஊராட்சி நன்னிலைப்பள்ளி பெருந்தலையூர் ஈரோடு மாவட்டம்.
0: எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க?
1: 40 மாணவர்கள் பள்ளியிலிருந்து அழைச்சிருந்திருக்கோம். 6-7 மாணவர்கள் மட்டும். மாணவர்களுடைய புத்தகத்தின் மீது ஆர்வத்தையும் படிப்பின் மீது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காம இந்த மாதிரி திருவிழாவுக்கு நான் போயிட்டு வந்துக்கிறேன். இந்த ஆண்டு நாங்கள் பள்ளியில் முதல் முறையே இது பண்ணியிருக்கிறோம்.

0: முன்னாடி நாங்க இதுவா செஞ்சதில்ல.
1: சரிங்க,
0: திருச்சி கோபி ஒன்று
1: அனுமதி வாங்கி
0: அனுமதி முறையான அனுமதி
1: வந்து நீங்க செய்யறீங்க.
0: சரி,
1: அந்த முயற்சியில மாணவர்களுடைய ஆர்வம் அந்த அளவுக்கு இருக்குங்க?
0: மாணவர்கள் அவங்களுக்கு இந்த ஒரு புதுவித அனுபவமா இருக்குது. பாட புத்தகங்கள் மட்டும் பாக்குறவங்க இவ்வளவு நூல்களை பாக்குற போது அவங்களுக்கு இன்னும் நிறைய படிக்கலாம் அப்படிங்கிற போது புத்தகங்கள் சேகரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை தோன்றும்.
1: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹரிகரன்.
1: ஹரிகரன், என்ன படிக்கிறீங்க, எந்த பள்ளிக்கூடம்?
2: ஆறாவது ஊராட்சி ஒன்றிய நன்னிலை பள்ளி பெருந்தலை ஸ்கூல்.
1: என்ன புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க?
2: திருக்குறள், பொதறிவு.
1: ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகுமார்.
1: நீங்க புக்கே வாங்கலா? வாங்கிருக்கீங்களா? என்ன புக் வாங்கிருக்கீங்க? வினாவிடை.
2: பழமொழி
1: வாங்கிருக்கீங்களா? ஓகே நன்றி. வணக்கம் தம்பி, வாங்க, பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுதர்சன்.
1: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
2: நான் ராபின் ஹூட்.
1: ஓ, நான் துப்பறியும் நாவலா? சரி, நன்றிங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஸ்ரீதரன்.
1: என்ன புக் வாங்கிருக்கீங்க?
2: ராபின் ஹூட்.
1: ஓ, ரெண்டு பேரும் வரதானா? ஆனா வெவ்வேற புத்தகம், பதிப்பு வேற இல்லீங்களா? ஓகே, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கனிகா.
1: ஓகே கனிகா, என்ன வாங்கிருக்கீங்க?
3: கந்த சஷ்டிகா.
1: ஓகே நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: பூரி இலக்கியம்.
1: ஓகே, நீங்க புத்தகம் உங்க பேர் சொல்லுங்க.
3: பூரி இலக்கியம்.
1: என்ன வாட்டர் கேன் மட்டும் வச்சிருக்கீங்க, புக் உள்ள பேக்ல வச்சிருக்கீங்களா? சரிமா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹர்ஷிதா.
1: ஓகே, என்ன புக் வாங்கிருக்கீங்க?
3: சஷ்டி கவசம்.
1: ஓகே, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராமோகிதாஸ்.
1: நீங்க என்ன புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க?
3: நான் வந்து தமிழ் கதைகள் புக் வாங்கலாம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பா மேகவஸ்வி.
1: ஓகே, என்ன புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க?
3: கதைகள்.
1: கதைகள்லாம் நிறைய படிக்கிறது யாரும் இருக்கு இல்லைங்களா? வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சாபினயா.
1: எந்த பள்ளிக்கூடமா?
3: பெருந்தலையூர்.
1: ஊரா. எத்தனை புத்தகங்கள் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க?
3: ரெண்டு புத்தகம்.
1: நீங்க பேசிருக்கீங்களா?
3: நான் பேசுறேன்.
1: பேர் சொல்லுங்க.
3: ஆனூரில் முபஸ்திரா.
1: வெயில் கடுமையா இருக்கீங்களா? எத்தனை புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க?
3: ஒன்னு, ஒரு புக்.
1: ஒரு புக். உங்க பேருங்க?
3: பேசு தீக்ஷா.
1: ஓகே, உங்க பேருங்கம்மா?
3: பேசியா.
1: உங்க பேர் சொல்லுமா?
3: சே தேவஸ்ரீ.
1: சரி, என்ன புக் வச்சிருக்கீங்க கையில?
3: கலரிங்.
1: அப்புறம் இது
3: இது என்ன புக்?
1: உங்க பேருங்க? நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க?
3: ஹாபி கலரிங்.
1: உங்க பேருங்கம்மா?
3: கோதி தீபிகா.
1: என்ன புக் வாங்கலாம்னு
3: வந்திருக்கீங்க?
1: உங்க பேருங்க?
3: கனிகா.
1: சரி, தொடர்ந்து பேசுறவங்களா? ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் அந்த நேரம் கருதி அப்படியே வந்து அழைச்சிட்டு போய் அவங்களை அப்படியே வந்து நேரத்திற்கு இல்லத்திற்கு சேர்ப்பிக்க வேண்டும். தொடர்ந்து மாணவர்களை இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டப்போ இந்த கதைகள் படிக்கக்கூடியது, பல்வேறு புதிதாக இருக்கக்கூடிய காப்பியங்கள் இதிகாசங்களோடு இதையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, கோடைப்பண்பலை 100.5 நேரலை இன்று ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்சி மற்றும் சங்ககிரி.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
13: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்துரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இந்த இன்னைக்கு புத்தக திருவிழாவிலிருந்து கிட்டத்தட்ட 31ஆம் தேதி தொடங்கி அப்படியே 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பிற்பகல் அந்த 2 மணியிலிருந்து 3 மணி வரை இங்க அரங்கிற்கு வரக்கூடிய பொதுமக்கள் படிப்பின் மீது நாட்டம் அல்ல புத்தகத்தின் மீது நாட்டம் உள்ள பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நேரலை அப்படின்றது போயிட்டு இருக்கு. மேடம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க, எங்க இருந்து
1: வரீங்க? வணக்கம், என்னோட பேர் வெண்பா என்கிற ஆனந்தி மேபாலன். நாங்க எடப்பாடி வட்டம் ஆகல் பள்ளி அதாவது கொடைமாட்டத்துல இருந்து வரோம். உண்மையிலேயே 56 ஆசிரியர்கள், 2 பள்ளி பேருந்தோட 15 மாணவர்களோட வந்திருக்கோம்.
0: நீங்க
1: உண்மைதான்,

0: காட்பாடி வட்டம் ஆகல் பள்ளி அதாவது கொடைமாற்றக்கடையில இருந்து வரும்.
1: மூன்றரை லட்சம்
0: மதிப்புள்ள புத்தகங்களை வாங்கிட்டு
1: போறோம்.
0: என்னுடைய
1: முதலீடு அப்படிம்பாங்க
0: நன்றி சொல்லணும். கொடைமாட்சி அறக்கட்டளை நிறுவனர் ஆயிக்கொண்டன் அவர்கள் நாங்க நன்றி சொல்லணும். இறையன்பு தன்னோட புத்தகத்துல சொல்லியிருப்பாரு, நாம் காணாத பலரையும் நம்மை காணாத பலரையும் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் எழுத்து இல்லைங்களா. அந்த எழுத்தை இந்த குழந்தைங்க கிட்டையும் மற்றும் வாசிப்பாளர்கள் எங்க பள்ளியில நூலகம் இருக்கு, பிராலி நூலகம் எம்எஸ்ஜி நூலகம் ரெண்டு இருக்கு. ரெண்டு நூலகத்துல வாசிப்பு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப வாசிப்புக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஈரோடு புத்தக கண்காட்சியானது எங்களுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்ததுன்னே சொல்லலாம்.
1: நன்றி மேடம். நன்றி. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்கீங்க?
2: வாரத்துக்கு
1: ரெண்டு வகுப்பு. அந்த நேரங்கள்ல நம்ம நிறைய அதிக நேரம் அலைபேசியில செலவிடுறதாக கம்ப்ளைண்டே நம்ம எல்லாருக்குமே வைக்கிறாங்க பொதுவா. அதுல இருந்து நாம மீண்டு வரோம்னா என்ன பண்ணலாங்க?
2: நூலகத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் இருக்கு. அது நாங்க யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லி அதை பார்த்துதான் வாங்கியிருக்கோம். லைப்ரரிக்கு வந்துட்டு ரெண்டு பீரியட் இருக்கிறதுனால வர ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடா படிப்பாங்கன்னு சொல்லி ஒரு தாட்.
1: நமக்கு எது தேவையோ அது அலைபேசி இல்லாமலும் புத்தகத்தின் வடிவில் கிடைக்கும் அப்படின்றதுதான் விஷயம். அதனால அப்படி புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இல்லைங்களா. நீங்க எப்படி விளையாட்டு, சிறுகதை, கவிதை இதுல எது இந்த புத்தகங்கள் அதிகமா படிப்பீங்க?
2: நாங்க கதைகள்
1: இன்னொரு வணக்கமா, உங்க பேர் மட்டும் அப்படியே சொல்லிருங்க. பேர் சொல்லுங்க.
3: ஆரத்யா முத்துக்குமரன்.
1: என்ன படிக்கிறீங்க?
3: பௌஷிகா சிங்கத்தேன், 11th ஸ்டாண்டர்ட். ஃபஹீமா நிஃபர்ஷத், 11th படி. மஹிப்ரியாமோ,
1: 11th.
3: நான் வந்து கலரிங் புக்
1: வச்சிருக்கீங்க.
3: தஷ்னி.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. வளாகத்திலிருந்து விடைபெறுகிறார் உதயசூரியன். இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடர்வது உயிரெழுத்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடும் தமிழோடும் இதமாக ஒலிக்க காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுகா சுப்புலாபுரம் நடுத்தரு பா கனகா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்களை வழங்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. நேர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மச்சான் என்று அன்போடு அழைக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார். கோடை பண்பலை வானொலிக்கு 27 அடியெடுத்து வைத்து இடி முழக்கத்தோடு பல படிகள் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று அதற்கான வாழ்த்துக்கள் பல வணக்கங்கள் கோடி என்று சொல்லியிருக்கிறார். கிராமத்தில் பெண்கள் தனது கணவரை அல்லது முறை பயன்களை மச்சான் என்று அன்போடு அழைப்பது வழக்கம். அதனால் மச்சான் என்று இடம்பெறும் பாடல்களை தொகுத்து அனுப்பியுள்ளேன். இந்த இதை ஒளிபரப்புவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ இன்று ஒளிபரப்ப காத்திருக்கிறது அல்லவா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மக்களை பெற்ற மகராசி. அந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுக்கு பொழிப்புரை இவர் தந்திருக்கிறார். கிராமத்து மனம் கவழும் ஒரு இனிய பாடல். வயல்வெளியில் கணவர் வேலை செய்வதும் மனைவி அவருக்கு சாப்பாடு எடுத்து போவதும் வாடிக்கை. இங்கு நடிகர் திலகம் பானுமதி நடிப்பில் பற்பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டே வானொலி கேட்கும் அந்த தருணம். நேர்களின் களைப்பை போக்கும் வகையில் அமைந்த பாடல் இது. விசைத்தெறியில் வேலையுடன் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் என் கணவரின் களைப்பை போக்கும் என்று நம்புகிறேன் இந்த பாடல். ஒளிபரப்புவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ
1: கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஜட்டி தாளம் போடையிலே

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670. 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்துரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சங்கரன் கோவில் சுபலாபுரம் பா கனகா பாடல்களை தொகுப்பாக எழுதி அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரை. சுவையான விருந்து படைத்து காத்திருக்கிறேன், எங்கே என் மச்சான்? காணவில்லையே மயிலக்கா, குயிலக்கா, என் மச்சானை பார்த்தால் வரச்சொல்லுங்களேன் என்று கொஞ்சம் குரலில் கொஞ்சி பாடுவது இனிமை. இந்த மச்சான் வருவாரா என்று கேட்டிருக்கிறார். இதோ பாடல் வருகிறதல்லவா, வந்துவிடுவார்.

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஆட்டுக்கார அலமேல திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். தனிமையில் என்னை சந்திக்க வரும் மச்சானே, நாம் மனம் செய்து கொண்டால் ஓராரின் பழிச்சொல் மாறும் அல்லவா என்று நாயகி கூற, நாயகனும் அதற்கென்ன அனைவரின் வாழ்த்துக்களோடும் அந்த முருகப்பெருமானின் அருளோடும் உன்னை கரம் பிடிக்கிறேன் என்று வாக்கு தருகிறார்.

0: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
11: குடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சங்கரன் கோவில் சுப்புலாபுரம் பா கனகா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. மச்சான் என்ற தலைப்பில் அவர் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில்

வரக்கூடிய பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். உரசி விட்ட சந்தனம் மச்சான் நெற்றியில் சேர்ந்ததோ, தன் மன ஓட்டத்தை பதிவிட்டு அனுப்பிய கடிதம் அவன் கைகளில் சேர்ந்ததோ என்ற குழப்பத்தோடு தவிக்கும் நாயகி, அதனை புரிந்து கொண்ட நாயகன் இவர்களின் சந்தோஷத்திற்கு குறை ஏது இந்த பாடலை கேட்கும் பொழுது?

நேரம் பிற்பகல் 3:28. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சங்கரன் கோவில் சுப்லாபுரம் பா கனகா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. மச்சானே என்று குறிப்பிடும் வாரியான பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திலிருந்து. தெற்கு திரு மச்சானை எண்ணின் நாயகியும் வடக்கு திரு வண்ணக்கிளியை நோக்கி நாயகனும் பாடும் ஒரு இனிய பாடல். கேட்போமா அந்த பாடலை?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்.
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:34. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சுப்புலாபுரம் பா கனகா தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. மச்சானே என்று ஆரம்பிக்கக்கூடிய மச்சானே மையப்படுத்தி வரக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு பொழிப்புரையை எழுதியிருக்கிறார். உன்னுடனே இருப்பேன், உன் வெற்றி தோல்விகளில் தோள் கொடுப்பேன், உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்று வாக்கு தரும் நாயகி தனது மச்சானை எண்ணி பாடும் பாடல் அருமை, பிடித்த பாடல்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார்.

0: ஒரு நாளின் ஆறு சிறு பொழுதுகளுள் ஐந்தாம் சிறு பொழுது.
1: யாமம்
0: ஒரு நாளின் ஆறு சிறு பொழுதுகளுள்
1: ஐந்தாம் சிறு பொழுது.

0: பாட்டும் பதமும்
1: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்ற உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு சங்கரன் கோவில் சுப்பலாபுரத்தைச் சேர்ந்த பா கனகா அவர்கள் மச்சானை என தொடங்கக்கூடிய பாடல்கள் மச்சானை வர்ணிக்கக்கூடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து. நாயகி தன் தோழியரோடு சேர்ந்து நாயகனை கிண்டல் செய்து பாடும் பாடல். மச்சமுள்ள மச்சானுக்கு வாழுதான் கொஞ்சம் நீளம், அதை வெட்டிவிட துடிக்கும் நாயகியின் கலகலப்பான பாடலை கொஞ்சம் கேட்டுதான் பார்ப்போமா?

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து அதற்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். மாதங்கள் பலவாகினாலும் வருடங்கள் பல உருண்டோடி விட்டாலும் விட்டு போகாத ஒரே சொந்தம் மச்சான், அவன் நினைவின் சுகத்திற்கு ஈடு இணை இவ்வுலகில் ஏது என்று எழுதியிருக்கிறார்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சுப்லாபுரம் பா கனகா தந்திருக்கக்கூடிய தொப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் அதற்கு இவ்வாறு பொழிப்புரை தந்திருக்கிறார். புது நெல்லு புது நாத்து திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். இந்த நாயகிக்கு இந்த காதலிக்கு தன் மச்சானின் காதல் போதவில்லை போல. தேடி தேடி அழைகிறாள். ஏன் இவ்வளவு சிக்கனம் என்று மச்சானை கோபித்துக் கொள்கிறாள்.

கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுப்லாபுரம் பா கனகா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சூரியசக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வள திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று அதிமுக கூறியுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பத்துமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்வால் மற்றும் சூரச்சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகஹோமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதேதான்
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்,
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க.

0: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610
4: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: நின்னு கோரி வர்ணம் வர்ணம் இசை திடங்க என்னை தேடியே.
6: தம்பியே என்னனே இப்படி பாட்டா பாடி தள்ளிட்டு இருக்கீங்க?
5: அதாவது பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போறேன், அதனாலதான் பாடிட்டு இருக்கேன்.
6: நீங்க பாடுற பாட்டெல்லாம் கேட்டு விலங்குகள்லாம் தலதிரிச்சு ஓடிட்டு இருக்காமே.
5: ஓடிட்டு இருக்கா?
6: ஆமா, நான் நாட்டாமைட்ட பிராது கொடுக்க போறேன் உங்களை பத்தி.
5: நாட்டாமையே பிராதுல தான் இருக்காரு.
6: அடக்கடவுளே, ஏனே பாட்டீங்க இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க?
5: ஒண்ணும் இல்ல தம்பி, அதாவது பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதாவது பள்ளிக்கூடம் போய் முடிச்சுட்டு மாணவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பாட்டு டியூஷன் இருக்கலாம்னு ஒரு பிளான், அதனாலதான் பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
6: அதுக்கு நமக்கு முத பாட்டு வரணுமேனே.
5: வரும் தம்பி, அதுக்கு தான் ஜாதகம் பார்க்க சொல்லிருக்காங்கல்ல.
6: ஜாதகமா? நே அது கல்யாணத்துக்கு பாப்பாயினே.
5: இல்லப்பா, கழுத்து அளவுக்கு தண்ணியில நின்னுட்டு.
6: அட, அது சாதகம்னே.
5: சாதகமா? இது தெரியாம போச்சு. ஏதோ ஒண்ணு, அதனாலதான் லேக் பக்கத்துல நின்னு பாடலாம் அப்படின்னு நினைச்சேன்.
6: எதுக்கு உங்க பாட்டை கேட்டு எல்லாரும் அப்படியே லேக்குள்ள உழுவுது இருக்கா?
5: இல்லப்பா, அப்ப இங்கிட்டு திரும்பி பாடனா?
6: நே வேணாம்னே, இந்த பக்கம் போனீங்கன்னா ஆறுனே
5: ஆத்துக்குள்ள இறங்கிருவாளோ. ஒண்ணு இல்ல, அப்போ ஒன்று பண்ணுவோம், பாட்டு கிளாஸும் எடுக்கணும். சரி, இப்போ சரி, நம்மளுக்கு வர்றதை தெரிஞ்சதை பண்ணால் என்ன?
6: அதைத்தானே ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்.
5: தெரிஞ்சதா? நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? விடுகதை. விடுகதை கிளாஸ் எடுப்போமா?
6: எடுத்துருவோம். எங்கே எடுக்க போகிறீங்க?
5: நம்ம மாணவர்களுக்கு இல்லாமல் டியூஷனாக விடுகதை டியூஷன் வச்சுட்டா?
6: டியூஷன் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம முத அதுக்கு நீங்கள் எப்படி விடுகதை தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்குவோம்.
5: எனக்கு தெரியணுமோ? எனக்கு தெரியும்ப்பா, முடிந்தால் பரிச்சுட்டு பாரு.
6: சரி, அப்ப உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்கட்டுமா?
5: கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு உதவிக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க.
6: ஏன் அப்ப தெரியாதுன்றீங்க?
5: இல்லப்பா தெரியும், இருந்தாலும் உதவிக்கு நாளை நிறைய பேர் கூப்பிட்டோம்னா நம்ம வசதியா இருக்குமே.
6: சரி, அவங்களை எப்படி கூப்பிடுவீங்க?
5: அதுக்குதான் போன் நம்பர் இருக்குல்ல.
6: அப்புறம் என்ன சொல்லி விடுங்க.
5: 04542045542 கோட் நம்பர். இதை முன்னாடி இணைச்சுக்கணும். இணைச்சிட்டு 24 24 24, அது இல்லைன்னா 24 24 26 இருக்கு.
6: சரி,
5: அதுவும் இல்லைன்னா 24 24 29, இதில் வரலாம்ல.
6: உங்களுக்கு வந்து ஆள் செய்கிறதுக்கு இத்தனை நம்பர் கொடுத்துட்ருக்கீங்க.
5: இத்தனை எண்கள்லையும் வாங்க, விடுகதைக்கு பதிலாக சொல்லுங்கள், எங்களை காப்பாற்றி விட்டு போங்க.
6: ரைட்டு, அப்போ பார்த்துருவோமா?
5: கேட்டுருவோம்.
6: சரி, கேட்டுருவோம்.
5: வாங்க. யாருங்க?
7: ஹலோ, வணக்கங்க.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கோம். உங்க பேர் சொல்றீங்களா? யா?
7: ஈரோடு வெட்டுக்காட்டு வலசு மாறிப்பங்க, பழைய நேயர்.
5: அப்ப உங்ககிட்ட இப்ப உங்க தம்பி யாருன்னு சொல்லணும்ல? நானு நம்ம தம்பி தான், தம்பி வசீகரன் வந்திருக்காரு.
6: அண்ணே சுரேந்தரனே வந்திருக்காப்ல.
7: தம்பி
6: அண்ணே,
7: நல்லா இருக்கீங்களா?
5: ஆங்கண்ணே,
6: வாயு இருக்குது, அவனுக்கு வயிறு இருக்குது, கேக்குறப்பெல்லாம் சாப்பாடு குடுத்துட்டே இருக்கானே, ஆனா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்.
5: ஒல்லி பையன் வாயு இருக்கு வயிறு இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பாடு தரான், சாப்பிட மாட்டேங்கிறான். அவ்வளவுதான்.
6: ஒதுங்கி
5: கையில ரெண்டு கிலோ கல்லோட தான் போறாரு.
6: சரி, உங்களுக்கு அடுத்து யார் உதவருக்கு வர்றாங்கன்னு பாத்துருவோமா?
5: வாங்க.
8: வானவில் நட்சத்திரமா ஜொலிக்கும் நமது கோடை பெண்மலை ஊரு புள்ளியை எதுக்கு மாலை வணக்கம்.
5: எனக்கு ஆரம்பத்துல இதா காவு அம்சா அப்படி கேட்டுச்சு. யாருங்க?
8: இரண்டு சகோதரருக்கும் வணக்கம்.
5: பேரு?
8: கேர்த்தப்பூர் கோமதி குப்புசாமி.
5: கோமதி அம்மா
8: சொல்லுங்க. சகோதரரே,
5: விடுகது தம்பி கேட்டாரு.
6: கேட்டீங்களா?
8: இன்னொரு முறை சொல்லுங்களே.
5: அதான் ஒல்லி பையன், வாயும் இருக்கு வயிறு இருக்கு, சாப்பாடு கேட்கும் போதெல்லாம் தரான், ஆனா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்.
8: சாப்பாடு கேட்கும் போதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான்.
5: சாப்பாடு கேட்டா தரான், ஆனா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்.

0: நல்லபடியா கரெக்டா சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? கோமதிகா ஏதாவது தெரியுதா?
1: தெரியுதா வலிச்சா சொல்லுங்க. அதுதான் ஒல்லி பையன் சொல்லியாச்சு, வாய் இருக்கு வயிறு இருக்கு, சாப்பாடு கேட்டா நல்லா தரேன், ஆனா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க.
0: சரி,
1: என்ன கரண்டி பொதுவா சொன்னா
0: என்ன என்ன ஒரு பெரிய அமைதியா இருக்கீங்க. கரண்டிக்கு அப்புறம் அடுத்த சொல்லுங்கக்கா.
2: சொன்னீங்க
1: அது என்னன்னு கேட்ட தெளிவா சொல்ல மாட்டேங்க.
0: இருங்க கோமதி அக்கா சொல்லுவாங்க.
1: கோமதி அக்கா சொல்லிக்கலா? சொல்லுங்க அப்ப தெளிவா சொல்லுங்க.
2: நிறைய
0: குத்து வாங்கிருப்பா அப்படி போல இருக்கு. முள் கரண்டி எல்லாம் கண்ணுக்கு வந்துட்டு போகுது.
1: வருமா இல்லையா? இருந்தா பதில கரெக்டா சொல்லிவிட்டீங்க.
0: வாழ்த்துக்கள்கா.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
3: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
9: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
8: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
9: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
8: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
9: கவுன்சிலிங் கோட் 2620.
8: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
10: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
11: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
10: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
12: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
16: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
17: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
18: தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி புனித பனிமய அன்னை திருத்தல பெருவிழாவில் August 8 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி தேர்பவனி அன்னையின் அருள் பெற நேச கரம் கொண்டு அழைக்கிறது SUM பள்ளிகள் ராயப்பன்பட்டி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

என்ன கணக்கு போட்டுட்டீங்க விடுகதைன்னு சொல்லிட்டு கணக்கு.

0: டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: இல்லப்பா, அந்த தெருமுக்கில் பாட்டி கடை இருக்கல கிளவி கடை,
0: ஆமாம்,
1: வடை வாங்கினேன்.
0: சரி,
1: எவ்வளோ காசு கொடுத்தனா இல்லையா, எவ்வளோ வடை, எத்தனை கடன், எதுவுமே தெரியலையப்பா. அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் கணக்கு பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்.
0: சரி, அப்படி எவ்வளோதான் மிச்சம் வச்சிருக்கீங்க அந்த பாட்டி கடைக்கே?
1: மிச்சம்லாம் வைக்கல, மொத்தமுமே கொடுக்கலையே.
0: மொத்தமும் கொடுக்கலையா?
1: ஆமாம்.
0: சரி, அதையே இப்போ உட்காந்து கணக்கு பண்ணிட்டீங்க?
1: இல்லைப்பா, போகும்போது வரும்போது வலியை மறிச்சிட்டு கம்பை வச்சுட்டு நிற்கிது, காசை கொடுத்துட்டு நகருங்கடா அப்படின்றாங்க. சரி, என்ன பண்ணுவோம், அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, இந்த விஷயம்லாம் நம்ம நாட்டாமைக்கு தெரிஞ்சா எவ்வளவு மன கஷ்டப்படுவார்.
1: நீப்பா, வடை வாங்கினதே நாட்டாமைக்கு தானே.
0: அட தர்மேந்திரா,
1: ஒன்று பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சு.
0: சரி,
1: அந்த ஒரு ஒரு உண்டியல் ஒன்று வச்சுருக்கோம்ல.
0: ஆமாம்,
1: அந்த வீட்டில்.
0: ஆமாம்,
1: உண்டியலை உடச்சிட்டு பாட்டிக்கு செட்டில் பண்ணிட்டேன். என்ன,
0: அதை விட நான் இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? நம்ம கணினியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காருல, நம்ம சிக்கன் தரனே.
1: ஆமாம்,
0: அப்புறம் நம்ம அக்கா, அவங்க பேர் என்னது அந்த அக்கா பேர், அவங்ககிட்டையும் கொஞ்சம் காசை வாங்கிட்டு போய் எப்படியாவது செட்டில் பண்ணி தயவு செய்து கடையிலேருந்து காப்பாற்றி கூட்டு போங்கண்ணே.
1: நாங்கள் இங்கே இருக்கோம் சொல்லிடாதீங்க, சரிங்கிட்டாங்க.
0: அப்புறம் என்ன,
1: அப்புறமா
0: அப்புறமா இதை போகிறப்ப பார்த்துக்கலாம். நம்ம கேள்விக்கு வருவோமா?
1: எங்கே கேள்வி, விடுகதையில் இருக்கு.
0: விடுகதையே
1: கேட்போமா?
0: விடுகதையே நம்ம கேள்வி மாதிரி தானே கேட்டுட்ருக்கோம்.
1: ஆனா ஆமாப்பா, வாங்க வாங்க. ஹலோ,
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிலேருந்து பாத்தி.
1: கோத்தகிரி பாத்திமா,
0: பார்த்தீங்களா, இரவு இரவு அரசி இளவரசி.
1: சரிங்க, விடுகதை கேட்கலாமா? கேட்கலாமா? அப்படி சத்தமா சொல்லுங்க, நீங்க இருக்கீங்களா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குதுல.
0: கேட்கலாமா வேணாமான்னு? அக்கா, கால்கள் இல்லாத ஓட்டக்காரன், வேலையை சுத்தி சுத்தி செய்யற கெட்டிக்காரன், ஊருக்கு போகணும்னு கூடவே வரக்கூடிய வேகக்காரன். என்னக்கா? சைக்கிளா?
1: சைக்கிள்.
0: என்னக்கா, ஊருக்கு போனா சைக்கிள் தான் போவாங்க போல இருக்கு. அக்கா வந்து அக்காவா அப்பா அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்து விட்டுற வேண்டியதே.
1: எங்கா அப்படியா?
0: நமக்கு நாலு தங்க பதக்கம் அது வாங்கிட்டு வருவாங்க. என்னக்கா?
1: பதில் தெரியும் போது இதையே இவ்வளவு நேரம்
0: யோசிச்சோம். எழுதுற நமக்கு அப்படித்தான் இருக்குது.
1: அப்படியா? சரி வாங்க, அடுத்து வந்துட்டீங்க, வாங்க. 4:21 ஆச்சு.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: அதிபர் அவர்களுக்கும் பசீரன் அவர்களுக்கும்
1: வணக்கம்.
3: மாலை வணக்கம் கூறுவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டம் கஸ்தூரி மையன்.
1: ஐயா மயில் ஐயா, மயில் ஐயா,
3: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த விடுகதை கேட்டீங்களா ஐயா? நீங்க கேட்டிருப்பீங்க, வேற வானோடைய சத்தம் வச்சிருக்கும் போதே விடுகதை கேட்டிருப்பீங்க.
0: இருந்தாலும் திரும்ப நீங்க சொல்லணும், நாங்க கேட்கணும், சொல்லுங்க.
1: கால்கள் இல்லாத ஓட்டக்காரன், வேலையை சுத்தி சுத்தி செய்யற கெட்டிக்காரன், ஊருக்கு போகணும்னா கூடவே வர்றான் வேகக்காரன்.
0: என்னங்க
1: அவரு கீங் சவுண்டு கடிச்ச கிளம்பிட்டாரு?
0: உங்க கேள்வியில விடுகதையில கடுப்பாய் போயிட்டா இருக்க என்னன்னே இது,
1: நீங்களே எப்படின்னா. சரி விடுங்க, அடுத்து மனதைரியத்தோட அடுத்து யார் வர்றாங்கன்னு கேட்போம்.
0: இல்லை, அவரு இணைப்புல வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தாரு, என்னடா கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த தடவை வருவோம் அப்படின்ட்டு சொல்லாம கூட போயிட்டாரு.
1: அடுத்த தடவை வரும்போது தான் இதுக்கு பதில் தெரிஞ்சிடும்ல.
0: யார் அது?
1: வாங்க.
4: வணக்கம் சகோதர இருவருக்கும்.
1: யார் பேசுறீங்க?
4: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாம் இருக்கோங்கம்மா. வாங்க பதில சொல்லுங்க, விடுகதை கேட்டிருப்பீங்க.
4: நினைக்கிறேன்.
0: என்னங்க?
1: ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது.
0: கடமைதான் முக்கியம்.
1: அவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் கடமை நேரம்.
0: இப்ப வரவங்க சொல்லுவாங்க.
1: வாங்க.
5: ஹலோ
1: ஹலோ.
5: நாட்டமையாவுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நீங்க நிகழ்ச்சி கேட்கல நினைக்கிறீங்க, நாட்டம வரல.
0: என்னைய கூட்டு போய் நாட்டாமையிட்ட கோர்த்து விட்டுறாதீங்க ஐயா,
1: குதிரை கடிச்சு. சரிங்கய்யா.

0: இப்போ விடுகதை கேட்கலாமா?
1: கால்கள்
0: இல்லாத ஓட்டக்காரன்,
2: வேலையை சுத்தி சுத்தி செய்யக்கூடிய கெட்டிக்காரன்,
0: ஊருக்கு போகணும்னா கூடவே வர வேகக்காரன். வேகம் அதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில்.
2: ஆமாங்கய்யா, சுத்தி சுத்தி வருவாங்க. என்னங்கய்யா?
0: நிழல் இல்லைங்கய்யா, நிழல் இங்கய்யா சுத்தி சுத்தி வருது. இப்ப
1: கூடவே
0: வரும், ஆனா சுத்தி சுத்தியா வரும்.
2: இரவு நேரத்துல பயணப்படும் போது கூட வராது இல்லைங்கய்யா.
0: இது இல்லைங்கய்யா, இது அப்பயும் வரும்யா. பயணம்னாலே இந்த பையன் வந்துருவாங்கய்யா.
2: இவன் இல்லாமல் பயணமே இல்லைன்னு சொல்லாமய்யா.
0: சரிங்கய்யா, இப்போ என்னன்னா இங்கயா உங்களுக்கு நன்றிங்கய்யா, ஒரு கடமை ஒன்று. அண்ணே விளம்பரம்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610
0: வழங்கிய வண்ணத்துரிகை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்
9: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏற்ற மிஸ்டர் கோல்ட்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
10: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9245044444
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
11: முத பாட்டு கிளாஸ் நீங்க இப்ப என்ன ஒரு பக்கமா 1 2 3 சொல்லிட்டு கைகால இழுத்துக்கிட்டு
12: கிடக்குது.
11: என்னன்னே இதுக்கு டான்ஸ் கிளாஸ் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
12: இதுக்கு பேர் தான் தம்பி பிரேக் டான்ஸ்.
11: பிரேக் டான்ஸா? நீ முன்னாடி கண்ணாடி எல்லாம் இருக்குன்னே, எதையாவது உடச்சு கிடச்சு போடாதீங்கனே
12: தம்பி. அதுக்கு பேர் தான் பிரேக் டான்ஸ்.
11: ரைட்டு.
12: சுத்தி இருக்க பொருள்லாம் உடஞ்சிருக்கா, அதுதான் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணிடுறதுனால தான் பிரேக் டான்ஸ்.
11: அண்ணிட்ட நிறைய வாங்கியிருப்பீங்க போல இருக்கே தம்பி. காட்ட முடியாத கோபத்தை இங்கே காட்டுற மாதிரி தெரியுது.
12: ஏன் தம்பி, இது இதெல்லாம் சொல்லும் போதே தடுமாறதா இல்லையா? இதெல்லாம் எப்படி டக்குன்னு ஞாபகப்படுத்தி விட்டா எப்படி?
11: அப்ப எல்லா ஆண்களுமே ஒரு பீதியில தான் சுத்திட்டு இருக்கிறீங்க
12: தம்பிக்கு அந்த கவலையே இல்லை போல.
11: நம்ம வைஃப் தான் தூரதே.

0: தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க பிரச்சனை இல்லை.
1: ஓ அந்த குசி இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: சரி
1: தம்பி, முக்கியமா பாட்டு கிளாஸ் வந்தா போனா சமாளிச்சுக்கலாம், டான்ஸ் கிளாஸ் போனா சமாளிச்சுக்கலாம், ஆனா விடுகதையை மட்டும் விட்டக்கூடாது தம்பி. விடுகதை ரொம்ப முக்கியம்.
0: ரைட்டு,
1: விடுகதை முக்கியம். சிதம்பரம்
0: அண்ணே, வசீகரனே, என் பேர
1: ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா.
0: ஃப்ளோவில் எல்லாத்தையும் வாத்தக்கூடாது.
1: சரி, நம்ம விடுகதை கேட்போமா?
0: கேட்டுருவோம்.
1: இப்போ இன்னொரு விடுகதை இருக்கு, ஏகே மூணு கேட்டிருந்தோம்.
0: ஆமாம்,
1: இப்போ இன்னொரு விடுகதை கேட்போம்.
0: போன விடுகதைக்கே விடை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம்.
1: அதே இருக்கட்டும், அதுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். இப்போ கேட்க போகிற விடுகதைக்கு பதில் தெரிக்க இது தெரிஞ்சாலும் சொல்லலாம்ல.
0: ஓ, ரெண்டு கேள்வி, ரெண்டு விடுகதையில் ஒரு விடுகதைக்கு பதில் சொன்னாலும் போதும்.
1: ஆமாம்,
0: சரி கேட்டுருவோம்.
1: வாங்க, வந்துட்டீங்க.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டில இருந்து காந்தி மீனாட்சி பேசுறேன் மேடம். நலம் இல்ல.
1: காந்தி மீனாட்சியா?
2: காந்தி மதி.
1: காந்தி மதி. ஆ சரிங்கம்மா. அப்போ உங்களுக்கான அந்த விடுகதை கேட்டலாமா?
2: கேளுங்க, ஈஸியா கேளுங்க.
1: ஏகேமே ஒரு விடுகதை கேட்டமே, அதுக்கு பதில் தெரியுமா?
2: கேட்கல, கவனிக்கல சார்.
1: சரி, கால்கள் இல்லா ஓட்டக்காரன், வேலையை சுற்றி சுற்றி செய்கிற கெட்டிக்காரன், ஊருக்கு போகணும்னா கூடவே வருவான் வேகக்காரன். இது வந்து முதல்ல கேட்டது.
0: இதுதான்மா முதல்ல கேட்டது. சரி, இன்னொரு விடுகதை வச்சிருக்கீங்களா, அதை கேளுங்க.
2: இப்போ சரியா இருக்கான்னு பார்க்குறீங்களா?
0: சொல்லுங்க.
2: செப்பலா சார்?
1: என்னது,
0: காலனி தான் சொல்றாங்க மறுபடியும்?
1: இல்லைங்க, அது காலனி பாதகை அதெல்லாம் இல்லைங்க. சரி, இந்த விடுகதைக்காவது தெரியுமா? இதுதான் அந்த இது சொல்லல. சரி, இதுக்காக சொல்லுங்க. மரம் தடி பிடிச்ச, அத மரத்தோட தடி பிடிச்ச இரும்பு வீரன் வேலைன்னு வந்தா தலையில முட்டுறான்.
0: தலையிலயா?
1: ஆமா, வேலை முடிஞ்சா மூளையில கிடக்குறான்.
0: மல்யுத்த வீரனா இருப்பானோ?
1: இருக்கும்.
0: அம்மா
1: அம்மா
2: சொல்லுங்க.
1: அதாவது மரத்தோட தடியை பிடிச்சிட்டு வர இரும்பு வீரன் வேலைன்னு வந்தா தலையில முட்டுறான், வேலை முடிஞ்சதும் மூளையில கிடக்குறான்.
0: காந்தி மதியமா?
1: கோடாலியா? இல்லையே.
0: அம்மாவுக்கு ஏதாவது குழு கொடுங்களேன்.
1: இவ்வளவு குழுவா? அதுலயே மரத்தை தடி பிடிச்ச இரும்பு கிடைக்க வேலைன்னு வந்தா மண்டையில முட்டுறான்.
0: சொல்லுங்கம்மா, வந்துட்டீங்க.
1: அதே மாதிரிதான், அந்த பசங்களோட சேர்ந்தவன் தான்.
0: எல்லாம் ஒரு ஒரு ஒரு ஒரே கூட்டாளி.
1: இல்லைங்க, இதுக்கு முன்னாடி விடுகதையில அதுக்கான குழு வேற இருக்கு.
0: அப்படிங்களா?
1: இந்த விடுகதைக்கு அதுல குழு இருக்கு. சரிங்க, போயிட்டு வாங்க. இப்ப இன்னொருத்தவங்க இருக்காங்க. வாங்க, வந்துட்டீங்க.
3: ஏனங்க சாமி கும்புறன் சாமியோ?
0: கும்புறன் சாமியோ? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சாமி?
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேன் சாமி. எப்படி இருக்கீங்க?
0: சுரப்பா இருக்கும். கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? ரெண்டு விடுகதை சொன்னோமே, கேட்டீங்களா?
1: அதாவது ஏற்கனவே கேட்டது, கால்கள் இல்லா ஓட்டக்காரன், வேலைய சுத்தி சுத்தி செய்யற கெட்டிக்காரன், ஊருக்கு போகணும்னா கூடவே வருவான் வேகக்காரன்.
3: நம்ம நிழலுங்க அது?
1: இல்லங்க,
0: இரவு நேரத்துல பயணம் பண்ணா நிழல் வந்து கூட வருமா?
1: எந்த பயணமா இருந்தாலும் சரி, இவன் எல்லாம் பயணமும் கிடையாது. இல்லங்க, கால் மிதியும் கூட்டிட்டு போறீங்க.
0: அண்ணன் கால் மிதியும் கூட எடுத்துட்டு போவார் போல இருக்குது, போற இடத்துல தான்.
1: சரி, இப்ப இது அடுத்த விடுகதை. மரம் தடி பிடிச்ச இரும்பு வீரன் வேலைன்னு வந்தா தலையில முட்டுறான், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மூளையில கிடக்குறான்.
3: மூளையில கிடக்குறானா?
1: இதுக்கு முன்னாடி இல்லங்க, இதுக்கு முன்னாடி கேட்ட விடுகதையிலே பதில் வச்சிருக்கோம்.
0: எல்லாத்துலயுமே பதில் இருக்கு.
1: போயிட்டு வாங்க. அப்ப ஒரு விடுகதைக்கான பதில உடச்சு விட்டுருவோம். இப்ப அவங்க சொன்னாங்கன்னா சரி, இல்லன்னா இப்ப உடச்சிருவோம் பதில.
0: வாங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: தென்காசி மாவட்டம்.
1: வாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லிடுவீங்கன்னு நம்புறேன்.
4: கண்டிப்பா தெரியாது.
0: இல்ல, அவங்க சொல்லும் போது நான் கூட ஒரு தீர்க்கமா வந்து ஒரு நான் பார் இப்ப சொல்றேன் பாருன்ற மாதிரி வந்தாங்க.
1: பதில் சொல்வீர்கள் என்று நான் நம்பியதுக்கு எனக்கு ஏமாற்றம் தானா? ஒரு முறை கூறுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட விடுகதை, கால்கள் இல்லாத ஓட்டக்காரன், வேலையை சுத்தி சுத்தி செய்கிற கெட்டிக்காரன், ஊருக்கு போகணும்னா கூடவே வருவான் வேகக்காரன். வேகம்
0: வேகம் வேகம்.
1: இவன் இல்லாம பயணமே. பைக்கா? பைக் எப்படி போகும்?

0: சரி, இது இருங்க இருங்க, இதுக்கான பதில் இப்ப சொல்லிடலாம். இப்ப அடுத்த விடுகதை கேளுங்க. மரம் மரத்தோட தடி பிடிச்ச இரும்பு வீரன், வேலைன்னு வந்தா தலையில முட்டும். சுத்தியல், சுத்தி சுத்தின்னு சொல்லிட்டாங்க.
1: சுத்தி ஒரு வழியா சுத்தியில கண்டுபிடிச்சிட்டீங்க,
0: சுத்தியல் சொல்லிட்டீங்க. இதுக்கு முன்னாடி விடுகதைக்கான பதில் வந்து சக்கரம், சரிங்களா? சக்கரம்
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
6: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.

0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: மற்றும்
4: சேலம்
5: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: சரி தம்பி
1: சொல்லுங்கண்ணே.
0: அடுத்து இன்னும் விறுவிறு விறுவிறுன்னு இவ்வளோ நேரம் போனதே தெரியல, 4:50.
1: ஆமாண்ணே,
0: மக்களோட மனசில் நிறைஞ்ச நம்ம கோடை பண்பலை 100.5 இவ்வளோ நேரம் அழகாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவ்வளோ நேரம் நேரம் போனது கூட தெரியல.
1: ஆமாம் ஆமாம்.
0: அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னொரு விடுகதை இருக்கு.
1: இன்னொன்னா
0: கேப்போமா?
1: கேட்டுருவோம்
0: பாக்கே.
2: ஹலோ
0: ஹலோ அக்கா. ஆங்கக்கா
2: சொல்லிட்டோம்.
0: சரி சரி,
1: அந்த ரெண்டு விடுகதையும் தெரிஞ்ச ஒரு அக்கானால இந்த விடுகதையை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பாத்துருவோமா?
0: ஈஸியா கண்டுபிடிப்பாங்க
1: பாருங்க.
0: கேளுங்க,
1: கேக்குறேக்கா விடுகதையை கேளுங்கக்கா. புத்துல பறப்பாங்கா, மழை காலத்தை தேடி ஓடி வருவாங்கா, கொஞ்சோண்டு நேரம் சிறகடிச்சு பறந்துட்டு இருப்பாங்கா, அப்புறம் சிறக கழட்டி வச்சுட்டு போயிருவாங்க.
0: புத்துல பிறப்பான், மழை காலத்தை தேடி வருவான், கொஞ்ச நேரமாவது சிறகடிச்சு பறந்துட்டு சிறக கழட்டி வச்சுட்டு
2: போயிருவான்.
0: ஆஹா ஆஹா ஆஹா, ஈசல் ஈசல், பதில் அழகான ஊசல் ஊசல்.
1: அக்கா இப்போ இப்போ நம்புறீங்களா? அக்கா அடுத்து முன்னாடி சொன்ன ரெண்டு விடுகதையும் கண்டுபிடிச்சதே.
0: அங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன
1: பார்த்தீங்களா? விடுகதை என்ன ஊர் சொன்னாங்க?
0: விருவீடு.
1: விடுகதை விருவீடு விஜயா. எப்படி எல்லாமே வீலே இருக்கு பார்த்தீங்களா
0: தம்பி? அருமை தம்பி, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தம்பி.
1: ஏடே என்னை இங்கே துரத்தி உள்ள பார்க்குறீங்க?
0: அப்படி இல்லைப்பா, அவ்வளோ ரைமிங்கா டைமிங்கா. அதனால இப்ப என்ன பண்ணுவோம்னா, அண்ணனும் கையில ரெடியா வச்சிருக்காரு.

0: தம்பி
1: அண்ணே
0: வந்தாக, அக்கா வந்தாங்க,
1: சரி
0: கீதாக்கா வந்தாக, தம்பி டீ போட்டு வச்சிருக்கேன் குடிச்சிட்டு தான் போடுவோம் சொன்னாங்க. தம்பி
1: அடடா என்னண்ணே அக்காவுக்கு நம்ம மேல அம்பிட்டு பாசம்.
0: அக்காப்பா
1: சரி, அக்கா போறப்ப இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா?
0: என்ன சொன்னாங்க? சரியா காதுல விழுகலையப்பா.
1: சும்மா இல்லாம அக்கா வேற நாலு தடவை சொல்லி விட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளவி இருக்குல்ல, காசு கொடுக்கணும்ல, நீங்க
0: வடைக்கு காசு கொடுக்கணுமே.
1: அந்த கிளவியத்தே அந்த கிளவி வாசல கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
0: அச்சோ அச்சோ, என்னப்பா இது? இது ஒண்ணு பண்ணுவோமா தம்பி? அந்த டீ அது எல்லாமே அங்கேயே இருக்கட்டும்.
1: சரி,
0: அந்த டீய பாட்டிக்கு கொடுக்க சொல்லு. பாட்டிக்கு கொடுக்க சொல்லிட்டு அவர்கள் இப்பொழுது இங்கே இல்லையாம், அடுத்த வாரம் வருவார்களாம், அப்பொழுது வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி விடுவானே.
1: அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாட்டி டபுள விட்டுட்டு போயிடும். நே தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது முக்காடு கடை ஏதாவது ரெடி பண்ணுனே. உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிட்டு இருக்கேனே இப்ப.
0: ஒண்ணு இல்ல தம்பி, ரெண்டு கதவு, ரெண்டு இங்கிட்ட ஒரு ரெண்டு கதவு, அங்க ஒண்ணு மூணு ஒரு நாலு, நாலு கதவு ஒரு கேட் இருக்கு தம்பி, அதெல்லாம் தாண்டி போகணும். ஒன்னு பண்ணுவோமா அக்கா? வேற அக்கா தம்பி எப்படி மாட்டி விட்டியக்கா? தம்பி நீ இந்த பக்கம் கிளம்பு.
1: யாருனே? நம்ம கீதா காவானே?
0: இல்லப்பா.
1: ஐயோ மறுபடியும் மறுபடியும் அக்கா பேரே சொல்றோமே.
0: சொல்லாதப்பா அக்கா, அப்புறம் காபில ஏதாவது.
1: சரி பாத்துருந்துக்கணும், எப்படியா தப்பிக்கிற வழிய பாப்போம்.
0: நீ இந்த பக்கம் கொடு, இந்த பக்கம் வரேன்.
1: ரைட்டு.
2: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
8: மிஸ்டர் கோல்ட் எக்ஸலென்ட்
9: விட்டமின் ஏ டி ஈ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
10: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: வழங்கிய வண்ணத்துரிகை.
1: அண்ணே இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிக்கு இந்த பொறியியல் நுட்பம் எல்லாம் பார்த்தாங்களா? அவங்க பேரு
0: நாகராஜ் மணிவண்ணன் அனீஸ்.
1: அண்ணே அப்புறம் இவ்வளவு நேரம் பாட்டு அழகா

0: ஏத்தி ஏத்தி இறக்கி விட்டாரு கணினியாக்கம். அவர் யாருனே?
1: அவன் சிக்கந்தர்னே.
0: அண்ணே, அழைப்புகள் தான் ஒருங்கிணைத்தாங்கல்ல அவங்க?
1: தேவி பிரியா அவங்க.
0: சரி, அதுக்கப்புறமா இப்போ இவரை பார்த்தீங்களா?
1: ஆமா, கொடுமுடி கோவால வந்தாரு.
0: அண்ணே, கூடுமுடி ரகுநாதனே.
1: ஐயோ ஆமாப்பா, அவர் பேர் தான் மாற்றி சொல்லிட்டேன். அவர் வந்து இந்த செவ்வானத்தில் போயிட்டு இசையோடு சேர்ந்து சிவக்க வைக்க போகிறேன்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தார். சித்திர செவ்வானம் பண்ண போகிறாரு.
0: அதற்கு முன்னாடியா நம்ம செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 4 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அடுத்த நிதியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு கொண்டுவர வாய்ப்புள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நிலக்கரித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களின் மூலம் அதன் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதன் மற்றும் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை தாவேக அரசு குறைத்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவொரு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் சேவை உரிமை சட்டம் மற்றும் நீர்வளத் திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள பாமக, கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாமல் இருப்பதும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. சமச்சீரான வளர்ச்சிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை வழிவகை செய்யும் என்று மதிமுக கூறியுள்ளது. தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்னாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஜியார்ஜியாவில் நடைபெற்ற பட்டூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஓம் செம்பால் மற்றும் சுராஜ் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். யோகோஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் இந்தியா சார்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வப்பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244500.

0: 4444
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் சித்திரச்ச வானம். காதல் வானில் இதய நிலாவை வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். இதழ்கள் கவிழதும் இனிய ராகங்கள், சித்திர ஓவியத்தில் சிதறும் தாளங்கள், ரசிக்கலாம் சித்திர சுபானம் நிகழ்ச்சியுடன் குறுமுடி ரகுநாதன். வணக்கம் நேர்களே.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Dear students, நல்ல placements தர college பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
10: தங்கள் அன்புடன்
9: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
10: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
9: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
10: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
9: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
10: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
9: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
10: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
9: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
10: நமது கோடை பண்பலை 100.5.
11: கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
12: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
13: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் சித்திரச்ச வானத்தில். கனவுகள் நிறைந்த காதல் தேசத்தில் உத்தேசமாய் உயிர்ப்பிக்கிறது இரு இதயங்கள். நேரம் கணியும் வேளையில் புன்னகை பூக்கிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவமிக்க பேரா.

0: ஆசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்,
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்சுவானம். ஓரக்கண்ணில் மட்டும் 1000 முறை சந்தித்துக் கொள்ளும் பார்வையின் வெக்கத்தை ஒரு நொடியில் மறக்கச் செய்கிறது.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்சபானம். அன்பாய் அணைக்கும் அவன் கரங்களுக்குள் அடங்கி போனது அவள் உலகம். அவனுள் இயங்கும் எல்லா செயல்களும் அவளின் அதிர்வுகள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திரச்ச வானம். அவள் விழியோடு அவன் மனம் பேசும் போதெல்லாம் ஒரே நொடியில் அவள் அவனாகிறான். இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அவளாகவே மாறிவிடுகிறது.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வணக்கம், கோடை வானொலி நிலையம் துணியோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
5: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
4: கோடை FM 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.
6: ஓம் ததீன் ததீன் பதங்கள் பாட, ஜகம் நடுங்க என் பதங்களோட.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 23, அருவிப்பாதை தொடர்ச்சி. சிவனடியார் வேடத்தில் இருந்த நரசிம்மவர்மர் பொன்னனிடம் தன் சிற்பக்கனவை கூறிக்கொண்டிருந்தார். இனி ஆமாம், உங்கள் பார்த்திப மகாராஜா மட்டும்தான் கனவு கண்டார் என்று நினைக்கிறாயா? அவர் சோழ நாட்டின் பெருமையை பற்றி மட்டுமே கனவு கண்டார். நானோ தமிழகத்தின் பெருமையை குறித்து கனவு கண்டு கொண்டிருந்தேன். பார்ப்பொண்ணா, புண்ணிய பூமி ஆகிய இந்த பரதகண்டம் வடநாடு தென்னாடு என்று பிரிவுபட்டிருக்கிறது. கதையிலும் காவியத்திலும் இதிகாசத்திலும் வடநாடுதான் ஆதி காலத்திலிருந்து பெயர் பெற்று விளங்குகிறது. வடநாட்டு மன்னர்களின் பெயர்கள்தான் பிரசித்தியடைந்திருக்கின்றன. பாடலிபுத்திரத்து சந்திரகுப்தன் என்ன, அசோக சக்கரவர்த்தி என்ன, விக்ரமாதித்தன் என்ன, இவர்களுக்கு சமமாக புகழ் பெற்ற தென்னாட்டு ராஜா யார் இருந்திருக்கிறார்கள்? நம்முடைய காலத்திலேதான் வடநாட்டு ஹர்ஷ சக்கரவர்த்தியின் புகழ் உலகெல்லாம் பரவி இருப்பது போல் மகேந்திர பல்லவரின் புகழ் பரவியிருந்தது என்று சொல்ல முடியுமா? தென்னாடு இவ்விதம் பின்னடைந்திருப்பதின் காரணம் என்ன? இந்த தென்னாடானது ஆதிகாலம் முதல் சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு என்று பிரிந்து கிடந்ததுதான் காரணம். பெரிய ராஜ்யம் இல்லாவிட்டால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பெரிய காரியங்களை சாதிக்காமல் பெரிய புகழ் பெறவும் முடியாது. வடநாட்டில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ராஜ்யமானது நீளத்திலும் அகலத்திலும் 200 காத தூரம் உள்ளதாயிருக்கிறது. இந்த தென்னாட்டிலோ 10 காத தூரம் போவதற்குள்ளாக 3 ராஜ்யத்தை நாம் தாண்ட வேண்டியிருக்கிறது. இந்த நிலைமை, அதாவது தமிழகம் முழுவதும் ஒரே மகாராஜ்யமாய் இருக்க வேண்டும், தமிழகத்தின் புகழ் உலகெல்லாம் பரவ வேண்டும் என்று மகேந்திர பல்லவர் ஆசைப்பட்டார். நானும் அந்த மாதிரி கனவுதான் கண்டுகொண்டிருந்தேன். என் வாழ்நாளில் அந்த கனவு நிறைவேறலாம் என்று ஆசையுடன் நம்பியிருந்தேன். ஆனால் அந்த ஆகாச கோட்டையானது ஒரே ஒரு மனுஷனின் சுத்த வீரத்துக்கு முன்னால் இடிந்து தகர்ந்து போய்விட்டது என்றார் சிவனடியார். சுவாமி, யாரை சொல்லுகிறீர்கள் என்றான் பொன்னன். எல்லாம் உங்கள் பார்த்திப மகாராஜாவைத்தான். ஆஹா, அந்த வெண்ணாற்றங்கரை போர்க்களம் இப்போது கூட என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. என்ன யுத்தம், என்ன யுத்தம்! வெண்ணாறு அன்று இரத்த ஆறாக அல்லவா ஓடிற்று? பூரணச்சந்திரன் வெண்ணிலாவை பொழிந்த அந்த இரவிலே அந்த போர்க்களந்தான் எவ்வளவு பயங்கரமாயிருந்தது! உறையூரிலிருந்து கிளம்பி வந்த 10,000 வீரர்களில் திரும்பி போய் செய்தி சொல்வதற்கு கூட ஒருவன் மிஞ்சவில்லை என்றால் அந்த போர் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள் என்று சுவாமியார் ஆவேசத்துடன் பேசினார். ஐயோ, அந்த 10,000 வீரர்களில் ஒருவனாயிருக்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்றான் பொன்னன். போரில் உயிரை விடுவதற்கு வீரம் வேண்டியதுதான் பொன்னா, ஆனால் உயிரோடிருந்து உறுதி குலையாமல் இருப்பதற்கு அதை காட்டிலும் அதிக தீரம் வேண்டும். அந்த தீரம் உன்னிடம் இருக்கிறது, உன்னை காட்டிலும் அதிகமாக வள்ளியிடம் இருக்கிறது. நீங்களும் பாக்கியசாலிகள்தான் என்றார்.

0: சுவாமியார். சுவாமி, வெண்ணாற்றங்கரையை போரை வெண்ணாற்றங்கரை போரை பற்றி இன்னும் சொல்லுங்கள் என்றான் பொன்னன். இந்த வீரப்போரை குறித்தும் பார்த்திப மகாராஜா அந்திம காலத்தில் சிவனடியாரிடம் கேட்ட வரத்தை பற்றியும் எவ்வளவு தடவை கேட்டாலும் அவனுக்கும் சலிப்பதில்லை. சிவனடியாரும் அதை சொல்ல அலுப்பதில்லையாதலால் அந்த கதையை மறுபடியும் விவரமாக சொல்லிக் கொண்டு வந்தார். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்செவ்வானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எழுந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். துடிப்பது அவன் இதயம் என்றால் துடிக்க வைப்பது அவள் நினைவுகள்தான். மாறாத போதும் மாற்றிவிடுகிறது இரு மனங்களை.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இதுவரை இணைந்து ரசித்தோம் சித்திரச்சு வானம். பிரியம் நேரம் பிரியாதேசியோடு விடைபெறுகிறேன். கொடுமுடி ரகுநாதன் நன்றி நேயர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் பள்ளிக்கொண்டு துர்க்கை ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

துர்க்கை அமர்ந்த கோலத்திலோ அல்லது நின்ற கோலத்திலோ பார்த்திருப்பீர்கள். சயன கோலத்தில் பார்த்திருக்கிறீர்களா? வாருங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே உள்ள வடக்கு சிலியநல்லூர் பகுதியில் தரிசனம் தரும் பள்ளி கொண்ட துர்க்கையை தரிசனம் செய்யலாம். இந்த அம்மனை தரிசிப்பது குடும்ப மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் உத்தரவாதம். விவசாயி ஒருவர் சமைத்த மீனை தலையில் சுமந்தபடி கோயில் அருகே வந்தபோது அம்மன் அருளால் மீன்கள் உயிர் பெற்றன. இதனால் செத்த மீனை பிழைக்க வைத்து செலியநல்லூர் துர்க்கை என்று பக்தர்கள் அழைத்தார்கள். தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அம்பிகையைத்தான் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். சிவராத்திரியன்று சிறப்பு பூஜைகளும் செய்கிறார்கள். தல வரலாறு தெரிந்து கொள்ளலாம். செலியன் என்ற சிற்றரசன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். கிராமத்தின் காவல் தெய்வங்களாக வடக்கில் செலிய அம்மனையும், கிழக்கில் தர்மசாஸ்தாவையும், தெற்கில் வளம்புரி விநாயகரையும், மேற்கே தன்னுடைய குல தெய்வமாகிய வன துர்க்கையையும் அமைத்து தன் குடும்பத்தோடு வழிபாடு செய்தான். அப்படி ஒருமுறை வழிபாடு செய்தபோது அரசனின் 8 வயது மகள் காட்டிலேயே காணாமல் போனாள். அவ்வழியே வந்த திருடன் குழந்தை அணிந்திருந்த தங்க நகைகளை திருட முயன்றான். குழந்தை பயத்தில் அழுதபடி வனதுர்க்கை சிலையின் பக்கம் சென்று அம்பிகையை ஆற தழுவி அணைத்துக் கொண்டாள். திருடனும் குழந்தையை பிடித்து இழுத்தான். நெஞ்ச கோலத்திலிருந்த அம்பிகை சிலை குழந்தையுடன் சேர்த்து பின்புறமாக சாய்ந்து விட்டது. அந்த நிமிடமே அம்மன் பிரசன்னமாகி திருடனை வதம் செய்து தன்னுள் குழந்தையை அடக்கம் செய்து கொண்டாள். குழந்தையை தேடி அங்கே வந்த அரசனிடம் அம்பிகை சொன்னாள், உன் குழந்தையை தேட வேண்டாம், என்னும் சேர்த்துக்

0: நாட்டின் தலை உருவமாக தெரிகின்றது. மேஷத்தின் மேல் அம்பிகை இருப்பதாக ஐதீகம். அம்பிகையை சுற்றிலும் நாகராஜா பரிவாரங்களுடன் வானம் பார்த்த சந்நிதியாக அமைந்திருக்கிறது. அருகில் தலவிருட்சமான வேப்ப மரத்தின் இலைகள் குறைந்த கசப்பும் அதிக துவர்ப்பும் கொண்டதாக இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, எந்த பெரிய காற்றுக்கும் மழைக்கும் ஈடு கொடுத்து அம்மன் சிலைக்கு எந்த பாதகமும் ஏற்படாமல் இன்றைக்கும் காத்திருப்பது அம்பிகையின் கருணையே. ஆலயம் அருகில் சிறிய ஓடை ஓடுகிறது. மற்றொரு சந்நிதியில் புதியதாக நின்ற கோலத்தில் வைஷ்ணவி துர்க்கை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பிரகாரத்தில் வளப்புரி விநாயகர் பாலசுப்ரமணியர் சிலைகளும் பார்க்கலாம். முதலில் வனதுர்க்கைக்கு பூஜைகள் செய்த பின்புதான் வைஷ்ணவி துர்க்கைக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. நவராத்திரி நாட்களில் தினமும் அபிஷேகம், அலங்காரம், சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறுகிறது. எல்லா ஆலயங்களிலும் நின்று அமர்ந்து தரிசனம் தரும் துர்க்கை செலியநல்லூரில் சயன திருக்கோலத்தில் காட்சி தருவது அபூர்வம். ஆடியில் பள்ளி கொண்ட துர்க்கை அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் பள்ளி கொண்ட துர்க்கை ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

ஆலயத்தில் அம்பிகை 5 அடி நீளத்தில் 8 திருக்கரங்களோடு அதிரூப அழகோடு 5 தலை நாகம் குடைப்பிடிக்க பஞ்சவில்வ மரங்களில் ஒன்றாக கருதப்படும் மகாலிங்க மரத்தின் கீழ் சயனகூலத்தில் காட்சி தருகின்றாள். அம்பிகையின் பாதத்தின் கீழ் ஒரு

சர்வலோக ஜீவகாரிணி அன்னபூரணி, ஜகம் ஆளுகின்ற பூரணி சர்வகாரிணி, யுகத்தை படைத்த தாயும் நீ மாயரூபிணி, தயாவரி சதா உன்னை துதிக்கிறேன்.

0: பண்பலையின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 6:07.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: இசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. இதுக்கு புகழ் அப்படின்னு ஒன்று ஒரு பொருள் உண்டு. ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்தில் ஒலி, ஓசை, மற்றவையும் நம்ம சொல்கிறது உண்டு. இசை மனித வாழ்க்கையில் வேண்டுமா ஒரு கேள்வி கேட்குறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டில் மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. அடுத்ததாக மூங்கில் காடுகளில் நெருப்பு பிடித்ததன் காரணமாக அதிலே அந்த துளைகள் விழ, அது வழியாக வண்டு வெளியே சென்று உள்ளே சென்று வர, காற்று புகுந்து வெளியே வர, அது ஒரு ஓசை கேட்கும். அருவியின் ஓசை, அலைகளின் ஓசை, எல்லாவற்றையும் பார்த்த மனிதன் இந்த ஓசையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறான். அப்போ தான் இசை அவனுக்கு கிடைக்குது. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. இசையால் வசமாகா இதயம் எது என்று ஒரு பாடல் நம்ம கேட்டிருப்போம். அப்போ இசை தேவையான்னு கேட்டால், இசை கட்டாயம் வேணுங்க. எப்படி இசை வேணும்னு நினைக்கிறோம்னு கேட்டால், தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டால், தாயினுடைய இதய ஓசையைத்தான் முதல்ல கேட்குதான். லஃப்டப் லஃப்டப் அப்படிங்கிற அந்த தாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீரிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டால் அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிடுது. அப்போ அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்ளுகிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தைய வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது, அந்த லயத்திலே அப்படியே தூங்கிடுது. அப்போ பாருங்கள், இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையாக இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டு இருக்கு பாருங்கள். தாள் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தையை தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. கண்ணதாசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், என்னுடைய தாயார் நான் சிறுவயதாக இருந்தபோது எனக்கு பாடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு தான் என்னை வந்து பாட தூண்டியது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை என்கிற அந்த பாட்டில் அவள் கவி

0: கவிஞனாக்கினாள் என்னை அப்படின்னு ஒரு வரி கூட அவர் சொல்வார். அவள் கவிஞனாக்கினாள் என்றால் என்னுடைய தாயினுடைய அந்த தாக்கம் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் சொல்றார். அப்ப இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவபெருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீது என்று பாண்டிய மன்னனுக்கு அந்த வெப்ப நோயை போக்குவதற்கு திருஞான சம்பந்தர் பாடியதும் ஒரு இசைப்பாடல் தான். போன உயிரை மீட்டுக் கொன்ற முடியுமா என்றால் இசையால் முடியும் என்று நம்புகிற காலம் இருந்தது. இவை எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இசை மிகுதியான சத்தத்தையுடையதாக மாறிவிட்டதன் காரணமாக நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசை இதனை பாம்பறியும் சொன்னா, இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமே உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமை.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் வணிகங்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நாவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: மாலை வணக்கம் நேயர்களே. மலர்கள் நிறத்தில் வேறுபட்டாலும் மனத்தில் ஒன்றிணைகின்றன. இசைகள் தாளத்தால் வேறுபட்டாலும் உணர்வுகளில் சங்கமிக்கின்றன. மனங்கள் ரசனையால் வேறுபட்டாலும் மகிழ்ச்சியில் இணைகின்றன. அந்த இனிய சங்கமத்தின் ஓர் இசை கதம்பமாய் கோடை பண்பலை 100.5 கதம்பம் மலர்கள். இன்றைய கதம்ப மலர்களை இனிதே தொடுக்க உங்களோடு நான் வசீகரன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌடமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: ஏற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மாலை நேரத்தை இனிமையால் நிரப்பும் உங்கள் இசைத்துணையாய் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளைக் கண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். திடமாக காலூன்றி நிற்கவும் முடியாத கிழவர்கள்

கிழவிகளும் கிழவிகளும் கோலூன்றி நின்றார்கள். தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீரத் திருமுகத்தைப் பார்க்கும் ஆர்வத்தினால் தள்ளாடிக் கொண்டு நின்றார்கள். சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்துக் கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். யௌவன பெண்கள் தங்களுக்கு இயற்கையான கூச்சத்தை அடியோடு கைவிட்டு அந்நிய புருஷர்களின் கூட்டத்தினிடையே இடித்து பிடித்து கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். யௌவன புருஷர்களோ அத்தகைய இளம்பெண்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல், அவர்களின் மீது கடைக்கண் பார்வையை கூட செலுத்தாமல், இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேகர் அந்த மாளிகையில் வெளிமதில் சுவரின் பேரிலும் ஏற முயன்று அரண்மனை காவலர்களால் கீழே இழுத்து தள்ளப்பட்டார்கள். பச்சை குழந்தைகளை இடுப்பில் வைத்து கொண்டு இளம் பெண்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்திலே பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீர தமிழகத்தின் மகாவீராதி வீரர் வீரபாண்டியன் தலைகொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார், அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரைப் போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். இம்மாதிரியே காதலர்கள் தங்கள் காதலிகளிடமும், தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாக ஆதித்த கரிகாலரின் வீரப்புகழ் நாடெங்கும் அந்த காலத்தில் பரவியிருந்தது. 12வது பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும், சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும், 19வது பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இத்தகைய வீரபுருஷரை பற்றி சென்ற 3-4 வருஷ காலமாக பற்பல வதந்திகள் உலாவி வந்தன. ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் ஆன பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனத்தாங்கல் வந்துவிட்டது என்றும், ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்துக்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் காஞ்சியில் தனிராஜ்யம் ஸ்தாபித்து பல்லவர் பெருங்குலத்தை தொடங்கி வைத்தது போல் ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனியரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர். அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மனிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பட்சபாதமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர். இதை அடியோடு மறுத்து, கரிகாலனையும் அருள்மொழியையும் போல நேயபாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள். இளவரசருக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள். அரசகுலத்து மங்கை யாரையும் கரிகாலர் மணப்பதற்கு மறுதளித்து ஆலயபட்டர் மகளை மணந்து அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தந்தைக்கும் மகனுக்கும் வேற்றுமை நேர்ந்த காரணம் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆதித்த கரிகாலருக்கு சித்தப்பிரமை என்றும், பாண்டிய நாட்டு மந்திரவாதிகள் சூனிய வித்தையினால் அவரை பைத்தியமாக்கி விட்டார்கள் என்றும், அதனாலேயே சக்கரவர்த்திக்குப் பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சிற்றரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக் கொண்டார்கள். எது எப்படியாயிருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகாலர் விஜயம் செய்யப் போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்றுப்பக்கங்களில் பெருங்கிளர்ச்சி உண்டாகியிருந்தது. அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம் பக்கத்தில் 2 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள். அந்த கூட்டத்தை ஜனசமுத்திரம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருந்தது. 1000 ஜனங்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த பேச்சு குரல்கள் உரு தெரியாத ஒரே இறைச்சலாகி சமுத்திர கோஷத்தைப் போலவே கேட்டுக்கொண்டிருந்தது. மாளிகையின் முன்வாசலுக்கு எதிரே இளவரசரும் அவருடைய பரிவாரங்களும் வருவதற்கு அரண்மனை காவலர்கள் வழிவகுத்து நின்றார்கள். பின்னாலிருந்த ஜனங்கள் வந்து மோதியபடியால் முன்னால் இருந்தவர்கள் தள்ளப்பட்டு அந்த வழியை அடைக்க பார்த்ததும், காவலர்களால் தள்ளப்பட்டு அவர்கள் மீண்டும் பின்னால் சென்றதுமான காட்சி சமுத்திரக்கரையில் அலைகள் வந்து மோதிவிட்டு பின்வாங்குவதை ஒத்து இருந்தது. மரத்தின் மேல் இருந்த ஒருவன் திடீரென்று "அதோ வருகிறார்கள்!" என்று கூவினான். "எங்கே, எங்கே?" என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது. கூட்டத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது. குதிரையின் காலடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கி அடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டு வழிவிட்டார்கள். "இளஞ்சம்புவரையன்!" என்று கத்தினார்கள். ஆம், வந்தவன் கந்தமாறன்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு

0: அதற்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையைச் செலுத்திக் கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அங்கே நின்று கொண்டிருந்த சம்புவரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, இளவரசர் வருகிறார், ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை, திடீர் திடீரென்று கோபம் வருகிறது, முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன், நல்லபடியாக ராஜோபச்சாரம் செய்து வரவேற்க வேண்டும், அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறிச் சென்றான். பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, தேவி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன், இளவரசரை அழைத்து வந்தேன், அதோ வந்து கொண்டிருக்கிறார், ஆனால் மதம் பிடித்த யானை போல் இருக்கிறார், அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை என்றான். ஐயா, அதை பற்றி என்ன கவலை, மதம் பிடித்த யானையை அடக்கி ஆழ்வதற்கு தங்கள் சகோதரியின் இரு கண்களாகிய அங்குசங்கள் இருக்கின்றன என்றாள் நந்தினி. மணிமேகலை, அக்கா, இது என்ன பேச்சு என்றாள். கந்தமாறன், மணிமேகலை, பழுவூர் ராணி கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே, ஆதித்த கரிகாலரை போன்ற வீராதி வீரரை பதியாக பெற தவம் செய்ய வேண்டாமா என்றான். மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா என்று கேட்டாள். ஆம் ஆம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவனும் வருகிறார்கள். நந்தினி மணிமேகலையை குறிப்பாக பார்த்துவிட்டு, எந்த வந்தியத்தேவன், தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்கள், அவனா என்றாள். ஆம், என்னை பின்னாலிருந்து குத்தி கொல்ல பார்த்த அந்த பரம சிநேகிதன்தான், அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான், இளவரசருடைய தாட்சிணியத்துக்காக பார்த்தேன், இல்லாவிடில் அங்கேயே அவனை என் கத்திக்கு இரையாக்கியிருப்பேன் என்றான். மணிமேகலையின் முகம் சுருங்கி புருவங்கள் நெறிந்தன. அண்ணா, அவர் உங்கள் முகத்தில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அவர் உங்கள் முதுகில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும் என்றாள். கண்ணே, நீ பேசாமல் இரு, அதெல்லாம் புருஷர்களின் விஷயம், நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்றைக்கு கட்டிப்புரழுவார்கள் என்றாள் நந்தினி. கந்தமாறன் புன்னகை புரிந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாயிற்று. ஓஹோ, கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தணிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார், அதோ வந்து விட்டார்கள், நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளில் இறங்கிப் போனான். அந்த முன்வாசலின் மேன் மாடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டிய தூரம் பறந்திருந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே சுழிக்காற்றினால் ஏற்படும் நீர் சுழலைப் போல ஓரிடத்தில் தோன்றிக் கொண்டிருந்தது. அந்தச் சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயைப் போல மூன்று குதிரைகளும் அவற்றின் மேல் வந்த வீரர்களும் சில சமயம் தோன்றினார்கள். மறுகணம் ஜனசமுத்திரத்தின் பேரலைகளினால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவ்விதம் ஏற்பட்ட சுழல் மேலும் மேலும் பிரயாணம் செய்து கோட்டையின் முன்வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசியில் கோட்டை வாசலுக்கே வந்துவிட்டது. கோட்டை வாசலை அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் வீற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும்தான். அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்களெல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்களின் பெருமுழக்கம் சிறிது நேரம் ஒலித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது ஏறி நின்று இடிமுழக்கக் குரலில் கூவினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவனை கண்டதுமே குதூகலம் தாங்க முடியாம ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து குதித்து விரைவா போய் அவனை கட்டி தழுவி கிட்ட காட்சியை நினைவுபடுத்திப்போம். இது பார்த்திபேந்திரனுக்கும் கந்தமாறனுக்கும் எரிச்சலை தந்தது. ஆத்திரத்துல வல்லவரையின் பேர்ல குற்றச்சாட்டுகளை அடுக்கி இவன் விஷயத்துல நீங்க ஜாகிரதையா இருக்கணும்னு பட்டத்து இளவரசனும் வடதிசை மாதண்ட நாயகனும் வந்தியத்தேவனை தன் ஆருயிர் நண்பனாக கொண்டவனுமான

0: ஆதித்த கரிகாலனுக்கே எச்சரிக்கை விடுத்தான் இந்த இளஞ்சம்புவரையன். குற்றச்சாட்டை கேட்டுட்டு ஆதித்த கரிகாலன் உடல் குலுங்கு சிரித்ததும் கடும் கோபமே வந்துடுச்சு கந்தமாறனுக்கு. நீ எதற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய்? இப்படி கேட்டு அந்த நகைச்சுவை ரசிக்கவே கடும் கோபம் ரொம்ப உக்ர நிலைக்கு போயிட்டது. அதன் விளைவு பாவம் கந்தமாறனின் வேல் ரெண்டு துண்டா போயிட்டது. அடுத்து என்ன நடக்குமோன்னு பதறி போய் எச்சரிக்கை செய்ய எல்லாருக்கும் முன்னால கோட்டை வாசலுக்கு வந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நேர்களே, இந்த பகுதியில் முண்டி அடித்து கொண்டு பட்சபாதமாக நடந்து கொள்வதால் தாறுமாறாக பேசினாலும் ஆகிய தொடர்களுக்கான அர்த்தங்கள் தெளிவாக இருந்தாலும் இவற்றின் சொற்பிறப்பியல் சுவையா இருக்குது. முண்டி அடித்தல், முந்துதல், முன்னேறுவது, விரைந்து மற்றவங்களுக்கு முன்னால போவது, இதிலிருந்து முட்டு முண்டி இதெல்லாம் உருவாகுது. முட்டி மோதின்னு பேச்சு வழக்கில் இருப்பதையும் அறிவோம். பட்சபாதம் ஒருதலை சார்பாக நடப்பது. பட்ச பக்கம் ஒரு தரப்பு, பாதம் வீழ்ச்சி, குறிப்பாக சாய்வதுன்னு பொருள். முன்பின்னா திருப்பி பாரபட்சம்னு பேச்சு வழக்கில் வருது. தாறுமாறு ஒழுங்கில்லாத நிலை, குழப்பம். தாறு இது வேர்ச்சொல், இதன் பொருள் விரைவு. தரித்தல் துண்டிப்பது பிரிப்பது, ஒழுங்கான அமைப்பை சீர்குலைப்பதுன்னு கொள்ளலாம். மாறு மாறுபடுதல், மொத்தமாக பார்த்தா ஒழுங்கான நிலையின் சீர்குலைவினாலே ஏற்படுற குழப்பம். கூட்டத்தில் இருந்த சிலர் கந்தமாறனை இளஞ்சம்புவரையன்னு குறிப்பிட்டதை கேட்டோம். தந்தையின் பெயரிலிருந்து பிரித்து அறிய பெரும் இளம் இந்த முன்னொட்டுகளை பயன்படுத்தினாங்க. பெரும் கடுங்கோ இளங்கடுங்கோ, அந்த வகையில் கந்தமாறன் இளஞ்சம்புவரையன். சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயை போல்னு ஒரு வர்ணனை வருது. நாவாய், வங்கம், கலம் இதெல்லாம் பெரிய கப்பல்களை குறிக்கும் சொற்கள். நாக்க போல நுனி குறுகி காணப்படுறதால நாவாய் என்ற சொல் உருவாகி இருக்கலாம்னு ஒரு கருத்து நிலவுது. நடியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக, இந்த புறநானூற்று பாடல் பகுதி நினைவுக்கு வருது. காற்றை கட்டுப்படுத்தி மரக்கலம் செலுத்திய மாவீரன் மரபில் வந்தவனேன்னு சோழ மன்னன புலவர் பாராட்டுறார். இதே மரபில் வந்திருக்கிற ஆதித்த கரிகாலன் எதையெல்லாம் கட்டுப்படுத்த போறான் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: மனதை வருடி சென்ற இந்த நொடிகள் இனிய வாசமாய் என்றும் நிறைந்திருக்கட்டும். இனிதே நிறைவிற்கு வருகிறது கதம்ப மலர்கள். இன்றைய கதம்பத்தை உங்களுக்காக தொடுத்த நான் வசீகரன்.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு. இதயமும் இசையும் இணையும் நேரம், கவியின் ஓசையில் கரையும் நேரம். இதயம் நேசிக்கும் பாடல்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் இதமாக்க வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க கட்சபி எனும் வாட்ஸ்அப் எண்ணான 94 86 28 24 24 என்ற எண்ணில் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், என்ன படம் என்பதை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பாடலும் உலாவரும் நிகழ்ச்சிகள்.

0: நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள்,
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். படம் உனக்கும் எனக்கும், பாடல் உன் பார்வையில் பைத்தியமானேன். விருப்பம் பழனி வட்டம் கொளமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். நன்றி.
0: நிகழ்ச்சியில் அவருக்கான பாடல் வருகிறது.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர்,
1: கோடை எஃப்எம் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் வேதம் படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சி பேசும் தமிழ் பூவே என்ற பாடல், ரெங்கநாயகி, தூத்துக்குடி மாவட்டம், வடக்கு திட்டங்குளம். நன்றி, வணக்கம்.
0: இது அவருக்கான பாடல் நிகழ்ச்சியில்

0: கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு, ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.
1: கூடை பண்பலைக்கு வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து அமுதன் பேசுறேன். யாரடி நீ மோகினி படத்திலிருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அந்த பாட்டு போடுங்க.
0: நிகழ்ச்சியில் இதோ யாரடி நீ மோகினி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை

0: வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
0: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670. 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: கோடை பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின்மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நிகழ்ச்சியில் எடுத்த பாடல்.
1: வணக்கம், என் பெயர் கண்மணி, நான் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குளூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பெரியண்ணாலிருந்து எது அண்ணானே தாமரப்பு என்ற பாடல். எனக்கு தருமாறி இருக்கிறேன்
0: நிகழ்ச்சியில் பெரியண்ணா பட பாடல். இது அவர்களுக்காக

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு நேயர் நம்ம கூட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. என்ன நம்ம கிட்ட கேட்பாங்க, என்ன நம்ம பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோட இருக்காங்க. இப்ப அவங்களோட பேசிடலாம். வணக்கங்க ஐயா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சையத் முகமது.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நான் தேனியில இருந்து வரேன்.
0: தேனி மாவட்டம் நல்ல ஒரு பசுமையான ஏரியா இல்லைங்களா?
1: பாக்குற
0: இடங்கள்லாம் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
1: உண்மைதான்.
0: சரிங்க, தேனியில என்ன வேலை பாக்குறீங்க?
1: நான் வந்து மத்திய அரசு நிறுவனத்தில் உர நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு என்னுடைய நிலம் இருக்கிறது ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பு வச்சிருக்கிறோம். அதில் விவசாயம் பண்ணுறோம். அது இல்லாமல் தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்புலாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: தேனி வளர்க்குறீங்க?
1: தேனி வளர்க்குறோம்.
0: தேனினாலே ஒரு வித பயத்தை கொடுக்குமே எல்லாருக்குமே, உங்களுக்கு எப்படி?
1: அது வந்து எங்களை பொறுத்தமல்ல, நண்பன்.
0: தேனி,
1: தேனி வந்து உங்களுக்கு இல்லைன்னா மனித வாழ்வே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய வயல் மறந்த சேர்க்கையினால தான் இன்னைக்கு வந்து தானியங்கள் எல்லாமே விளையுது. அதெல்லாம் அப்படி அது இல்லைன்னா 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட நம்மளுடைய தானிய உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிரும். இது வந்து ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு. 4 வருடங்கள் தேனி இல்லைன்னு சொன்னா நம்ம மனித வாழ்வே க்வெஸ்டின்ல ஆயிரும்.
0: சரிங்க, எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலை
1: பாக்கறீங்க? தேனி நான் ஒர்க் பண்ணது வந்து 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்ப தேனி வளர்ப்பு இந்த இதுல வந்து ஒரு 20 வருஷமா.
0: 20 வருஷமா எத்தனை கொட்டைகள் வாங்கியிருப்பீங்க தேனி?
1: நிறைய. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஓபன் பண்ணி அதை கிளீன் பண்ற பிறகு ஒவ்வொரு வாட்டியுமே 10 கொட்டை 5 கொட்டை வாங்கிட்டு தான் இருப்போம்.
0: தேனி கொட்டுறது வந்து உடம்புக்கு நல்லதுன்ற?
1: ரொம்ப ரொம்ப நல்லது. மூட்டு வலி இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மூட்டு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனியை வச்சு கொட்டை விட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு வைத்தியமாகவே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வைத்திய முறையாக பண்ணுறாங்க.
0: சரிங்க, என்னென்ன தேனீகள்லாம் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க?
1: இத்தாலிய தேனி இருக்குது, இந்திய தேனி இருக்குது, கொசு தேனி இருக்குது. இதுதான் நம்ம வளர்க்க முடியும் சாதாரணமாக.

0: ஆமாம்,
1: நீங்கள் அந்த தேனீக்களோட பேர் சொல்லும் போதே எங்களுக்கு பயம் வந்துடுது.
0: அது வந்து நம்ம வந்து அதை கையாள்ற முறையில் கையாண்டோம்னா எந்த விதத்துலையும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது வந்து அந்த டைமிங் கரெக்டான டைமில் நம்ம அதை ஓப்பன் பண்ணும் பராமரி பண்ணணும், அப்போ வந்து பெரும்பாலும் கொட்டுறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வெற்றிகரமாக செய்யுங்க. என்ன பாடல் வேணும் கோடை பண்பலை 100.5
0: 16 வயதில் செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே என்ற பாடல்
1: சில்லென்ற காற்று இப்போ உங்களுக்கு வேணும் இல்லையா? சரி, கோடை பண்பலை 100.5 உங்களுக்காக அந்த பாடல். நன்றிங்கய்யா.
0: நன்றி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு, ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் நல்லசொலி விளையத்திலிருந்து கீதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் தாண்டவம் படத்திலிருந்து ஒரு பாதி கதவு நீயடி என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி.
0: இது தாண்டவம் திரைப்பட பாடல் உங்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் இருக்கு கூ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
1: ஹாய் கொடை எஃப்எம், நான் கொடைக்கானல்ல இருந்து ஷேர்லி பேசுறேன். எனக்கு அனேகன்ல இருந்து ஆத்தாடி ஆத்தாடி சாங் வேணும். தேங்க்யூ.
0: இது அனேகன் திரைப்பட பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசியலூருக்கு கூ நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல்.
4: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஈரோடு மாவட்டம் விஜயமத்திலிருந்து வேணி பேசுறேன். எனக்கு வந்து பொற்காலம் படத்துலேருந்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து பாட்டு போடுங்க.
3: நிகழ்ச்சியில் பாடல்

0: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழிப் பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: இனி நாம் கேட்கலாம் செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் 1 மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் அளித்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இதற்கேதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார்.

திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். எல்னினோ அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெருநகரங்களில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நிலவும் சவால்களை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறினார். மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்தின் போது வழங்கப்படும் நிதியுதவி 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்பு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் 193,000 மீனவ குடும்பங்கள் பயனடையும் என்றும் திரு ஸ்ரீநாத் கூறினார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யோகஹாமா சர்வதேச டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 11-8, 11-6, 12-10 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சோஃபியா போல்கனோவாவை வென்றார். உலக பூமரங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜார்ஜியாவில் நடைபெற்ற பதூமி ஓபன் உஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று ஒரு கேள்விக்கான பதில நம்ம சில நொடிகள்ல ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பொத்தான அழுத்தினாலே போதும், நமக்கு தேவையான தகவல் எல்லாமே கிடைச்சிருது. தொழில்நுட்பம் நமக்கு உதவலாம், ஆனா நம்ம கற்பனைக்கும் சிந்தனைக்கும் முடிவெடுக்கும் திறனுக்கும் மாற்றாக இருக்கவே முடியாது. அறிவு என்பது பதில்களை மனப்பாடம் செய்வதில் மட்டும்

0: மட்டுமே கிடையாது, புதிய கேள்விகளை உருவாக்குவதிலும் புதிய வழிகளை யோசிப்பதிலும் தான் இருக்கிறது. அந்த சிந்தனைக்கு சிறகுகள் கொடுக்க தயாரா? உங்கள் அறிவையும் நினைவாற்றலையும் சோதிக்க தயாரா? வெற்றியை விட கற்றல்தான் மிக முக்கியமானது. அதற்கு தயாரா? சிந்தனையோடு முளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? கோடை பண்பலையின் 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்த 2 சுவாரஸ்யமான விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இன்றைக்கு கூட்டீஸோட சுடிதனமா விளையாட உங்களோட இணைந்திருக்கேன் நான் வசீகரன். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம்னு யோசிக்கிறீங்களா? எப்படி விளையாடணும்னு சொல்லுறதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டுன்னு நாம தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம விளையாட போற 2 விளையாட்டு ஆனா அவனா குண்டக்க மண்டக்க. என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டோம், எப்படி விளையாடணும்னு சொல்லிடலாமா? நான் ஒரு தமிழ் எழுத்தை சொல்லுவேன். அந்த எழுத்துல குறில் அல்லது நெடியில் தொடங்கக்கூடிய ஊர் பெயர், பறவை பெயர், விலங்கு பெயர், உணவு பெயர், பயன்படுத்தும் பொருள் ஆகிய 5 வகைகளிலிருந்து தலா ஒரு பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த விளையாட்டான குண்டக மண்டக்கல நான் 10 கேள்விகள் கேட்பேன். முதல் கேள்விக்கு ஏதாவது தொடர்பே இல்லாத பதிலை சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் முந்தைய கேள்விக்கான பதிலை சொல்லணும். விளையாட ரெடியாக இருக்கீங்களா? அறிமுக குட்டிஸா நீங்கள்? அப்போது 2424 எண் இருக்கும். இதற்கு முன்னாடி நிறைய முறை விளையாண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க 2424 26 2424 29 அப்படின்ற எண்களையும் தொடுங்க. மறக்காமல் முன்னிணைப்பு என்னான சுழியம் 4542 என்பதை சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. இன்றைக்கு இணைப்பில் இருக்கக்கூடிய முதல் மாணவ செல்வம் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அர்னிதா.
0: அர்னிதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அர்னிதா?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: சரிங்க. இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? சரியா அர்னிதா, கேக்குதுங்களா? 3 ஆகுது. சரி, இந்த 9th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் புதுசா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க உங்களுக்கு? யாருமே தெரியலையா? நிறைய ஃப்ரெண்ட்ஸா? சரிங்க. சரி, விளையாட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா. உங்களுக்கான எழுத்து த. ஆமா, தங்கம் சொல்லுவாங்களா த. சரி. ஏமா, நான் கேட்டது தா தா கேட்டேன். த தன்ற வார்த்தையில் ஒரு ஊர் பேர் சொல்லுங்க பாப்போம். சரி, பறவை பெயர், விலங்கு பெயர், உணவு பெயர். சரி, தயிர். வேற ஏதாவது பொருள் ஏதாவது சொல்லுங்க. தங்கம். சரி, தங்கம் நிறையா அர்னிதா யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. வாழ்த்துக்கள்மா, விளையாட்டில் பங்கேற்றமைக்கு நன்றி.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய மாணவ கண்மணி வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஹரிஹரன், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஏழாம் வகுப்பு. சரி, விடுமுறை நாட்கள்ல என்ன விளையாடுவீங்க?
1: தாயம்.
0: தாயம், வேற? சரி, ரைட்டு. சரி, நம்ம இன்னைக்கு கூட விளையாட்டுக்குள்ள போயிடுவோம். உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. விளையாட்டு விதிமுறை தெரியும்ல? வானத்தின் நிறம் என்ன? மண்ணின் நிறம் என்ன? நிலவின் நிறம் என்ன? என்னாச்சு?
1: செம்மண்.
0: செம்மண்ணா? சரி, புல்லின் நிறம் என்ன?
2: என்னதான்?
0: சரி, அடுத்த மாணவ கண்மணியை சந்திச்சிருவோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம். கானடிகாத்தான்.
0: சரி,
1: ராஜா அண்ணாமலை நகர்லேருந்து.
0: சொல்லுங்க.
1: அன்புமணி பேசுறேன்
0: சார். சரி அன்புமணி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: 12ஆம் வகுப்பு சார்.
0: 12ஆம் வகுப்பு. பொது தேர்வை பத்தி ஏதாவது அச்சம் இருக்கா?
1: இருக்கு சார்.
0: இருக்கு. சரி சரி சரி சரி. எப்பயுமே வந்துட்டு முன்னேற்பாடுகளோடு நம்ம இருக்கும் பொழுது எந்தவித அச்சமுமே தேவையில்லை. நல்லா படிங்க. இப்போ தான் 3 மாத காலம் ஆகிருக்குது. நல்லா படிங்க, நிறைய அனுபவித்து படிங்கள். அதை நல்லா நுனிப்புள் மேயாமல் படித்தோன்னாவே நமக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு அறிவை வந்து பெருக்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா?
1: ஆ சரிங்க சார்.
0: கடலின் நிறம் என்ன?
1: மஞ்சள்.
0: சூரியனின் நிறம் என்ன?
1: நீலம்.
0: மேகத்தின் நிறம் என்ன?
1: மஞ்சள்.
0: வானவில்லின் அதிகமாக தெரியும் ஒரு நிறம் என்ன?
1: நீலம்.
0: நீலமா? மரத்தின் இலையின் நிறம் என்ன?
1: பச்சை.
0: சரி, ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டீங்க. தொடர்ந்து கொடைப்பண்பலின் நிலைமை பேசுகிறதுல நீங்கள் விளையாடுங்க. அடுத்த மாணவ கண்மணியை சேர்த்து விடலாம். வணக்கம். அடுத்த குட்டீஸ் யாரோ? யாருமா? ராஜவர்ஷா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: நிறைய இருக்காங்க.
0: அப்பா, பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போல இருக்கே. சரிம்மா, உங்களுக்கு இப்போது குண்டக்க மண்டக்க விளையாட போகிறோம். சிறப்பாக விளையாடணும், சரிங்களா?
2: ஓகே.
0: தர்பூசணி உள்ள என்ன நிறத்தில் இருக்கும்? எலுமிச்சை என்ன நிறம்?
2: சிவப்பு.
0: கொய்யாப்பழம் உள்ளே என்ன நிறம் இருக்கும்?
2: மஞ்சள்.
0: மாம்பழம் என்ன நிறம்?
2: வெள்ளை.
0: நாவல் பழம் என்ன நிறத்தில் இருக்கும்?
2: மஞ்சள்.
0: தேங்காய்க்குள்ள என்ன நிறம் இருக்கும்?
2: கத்தரிப்பு.
0: சிறப்பு, ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டீங்க ஹர்ஷா. உங்களுக்கு கோடை பண்பலையுடைய வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.

0: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் குழந்தைகள் கூட நம்ம சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த குழந்தை யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
1: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகள் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
0: சிறப்பு. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இணைப்பில் யாரோ?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம்பாட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகர் பேசுறீங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கும் திவாகர். எப்படி இருக்கீங்க? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: 11ஆம் வகுப்பு.
0: 11ஆம் வகுப்பு. சரி, விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா?
1: போயிடலாங்க சார்.
0: ஆப்பிள் நிறம் என்ன?
1: திவாகரன்.
0: வாழைப்பழம் என்ன நிறம்?
1: சிவப்பு வண்ணம்.
0: ஆரஞ்சு பழம் என்ன நிறம் திவாகர்? சரி, ஆப்பிள் என்ன நிறம்?
1: திவாகரன்.
0: வாழைப்பழம் என்ன நிறம்?
1: சிவப்பு வண்ணம்.
0: ஆரஞ்சு பழம் என்ன நிறம்?
1: மஞ்சள் நிறம்.
0: திராட்சை என்ன நிறம்? சரி, ரொம்ப தடுமாற்றமாக இருக்கீங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நல்லபடியாக வந்து இன்னும் அடுத்த முறை சிறப்பாக விளையாடணும். சரிங்களா?

0: வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன படிச்சிட்டு
1: இருக்கீங்க?
0: 6th ஸ்டாண்டர்ட்.
1: எஸ் சார்.
0: உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
1: சார்?
0: சரி, இப்போ விடுமுறை நாட்களில் அம்மா கூடலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா?
1: ஹெல்ப் பண்ணுவேன் சார்.
0: அப்படியா, என்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்க அம்மாக்கு? ஹலோ, இனிப்பில் இருக்கீங்களா? இனிப்பில் இருக்கீங்களா?
1: இருக்கேன் சார்.
0: என்ன ஹெல்ப்லாம் பண்ணுவீங்கம்மா? என்னம்மா?
1: அம்மா,
0: உங்கள் இனிப்பு ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. இனிப்பு மட்டும் தடுமாற்றமாக இருக்கா என்னன்னு தெரில. சரி, விளையாட்டுக்குள்ளே போயிடுவோமா? ஆனாவனா விளையாண்டுருவோமா?
1: சரிங்க சார்.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வா. வா சொல்லுவாங்கல்ல, வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த வா.
1: வானம்.
0: ம். உணவு பெயர். ஆனால் அவனை சொல்லி விளையாட்டு தெரியும் இல்லையா? ஒரு பேர், ஒரு எழுத்து சொன்னோன்னா அதில் இருக்க ஒரு ஊர் பெயர், பறவை பெயர், விலங்கு பெயர், உணவு பெயர், பயன்படுத்தும் பொருள், இதை ஐந்தும் நீங்கள் சொல்லணும். சொல்லுங்கள், ஊர் பெயர் சொல்லுங்கள். யாரோ பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லி கொடுக்குறவங்க சீக்கிரமாக சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். சரி, அடுத்து விலங்கு பெயர். என்னமாச்சு? வாத்து. வாத்து வந்து விலங்கா? அது பறவை இல்லையா? சரி, ஊர் பெயர், நிறைய ஊர் பெயர் இருக்குது. வாலை, விலங்கு பெயர் சொல்லலாம், வௌவால் இருக்குல்ல, சொல்லலாம் இல்லையா? சரி, அடுத்த முறை இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? இன்னும் சிறப்பாக விளையாடணும், சரிங்களா? நன்றி.

0: நேரம் 8:30. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைக்கு இளமை பேசுகிறதுல பள்ளி குழந்தைகளோடையும் கல்லூரி மாணவர்களோடையும் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அந்த மாணவ செல்வம் யாரோ, வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அம்மா, உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நாகதேவி பேசுறீங்க
1: தானே?
0: நாகதேவி, அப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க நாகதேவி, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரி, 5th ஸ்டாண்டர்ட்னா நீங்க இப்போ சுற்றுலாக்கெல்லாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த இடத்துக்கு போவீங்க உங்க ஃபேமிலியோட சேர்ந்து?
1: கொடைக்கானல்.
0: ஆஹா, ஏன் கொடைக்கானல் இருந்து கால் பண்றதுனால கொடைக்கானல் சொல்றீங்களா? நிஜமாவே வா. சரிங்கம்மா, சரி, விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? உங்களுக்கான எழுத்து க.
1: கங்காரு.
0: கங்காரு, சொல்லுங்க.
1: கப்பல்.
0: கப்பல்,

0: எங்க தடுமாற்றமா இருக்கே?
1: கதவு,
0: கதவு,
1: கண்ணாடி,
0: கண்ணாடி. உணவு பேர் எதுவுமே இல்லையா? என்னாச்சு தடுமாற்றமா இருக்க? என்னதுமா உணவு? உணவு பொருள், உணவு பொருள் சாப்பிட்றீங்களா? டெய்லி சாப்பிட்றீங்களா? நிறைய அம்மா விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. அம்மா கூட அடுப்பங்கரைக்கெல்லாம் போகிறது உண்டா?
1: கத்திரிக்காய் பொரியல் சாம்பார்.
0: ஆ, கத்திரிக்காய் சாம்பார். சரி, கத்திரிக்காய் பொரியல் உணவு வந்துட்டு. பயன்படுத்தும் பொருள் நிறையா சொல்லிட்டீங்க. விலங்கு பேர் ஒன்றே ஒன்று சொல்லுங்களேன்.
1: கங்காரு.
0: கங்காரு, அருமை, ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. சரிங்களா, அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம கூட விளையாடுறதுக்கு வரணும். சரிங்களா, நன்றி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: வணக்கம் நேயர்களே, இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில குழந்தைகள் ரொம்ப அருமையாக பங்கேற்றுட்ருக்காங்க. இனிப்பில் இருக்கக்கூடிய அடுத்த மாணவ செல்வம் யாரோ, வருக. வணக்கம்.
3: பேர் ஹரிமுத்து.
2: ஹரிமுத்து,
3: நான் வந்து
2: சரி, என்ன படிச்சிட்ருக்கீங்க?
3: டென்த்து.
2: ம், அப்படியா? புது தேர்வுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா அப்போ? ஆ, சரி, விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா? உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. ஒரு கையில் எத்தனை விரல் இருக்கும்? ஆ, சரி, மறுபடியும் ஆரம்பிப்போம். முதல் கேள்விக்கு சம்பந்தமில்லாத பதில் சொல்லணும், சரிங்களா? ஒரு கையில் எத்தனை விரல் இருக்கும்?
3: எட்டு.
2: ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கும்?
3: அஞ்சு.
2: ஒரு மனிதனுக்கு எத்தனை கண்கள் இருக்கும்?
3: பன்னெண்டு.
2: சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்கும்?
3: இரண்டு.
2: ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்?
3: நான்கு.
2: ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்?
3: நான்கு.
2: நான்கா? முந்தைய கேள்வி என்ன, சிலந்திக்கு எத்தனை கால்கள் இருக்கும்ன்றதானே முந்தைய கேள்வி? அதற்கு சரியான பதில் எட்டு. சரி, ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்த்துடலாமா? இணைப்பில் இருக்கும் அடுத்த மாணவ செல்வம், வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம்.
2: பானுமதி, என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க பானுமதி? 8th ஸ்டாண்டர்ட். சரி, ஆனா அவனை விளையாடிடுவோமா? விளையாடிடலாம். சரி, உங்களுக்கான எழுத்து த. தா சொல்லுவாங்கல்ல, தா தா சொல்லுவாங்கல்ல, அந்த த. த, தா சொல்லுங்க. என்னமா? தட்டு. என்னது, தாடியா? கேக்குதுங்களா?
4: கேக்குது.
2: சொல்லுங்க பானுமதி, நீங்க தான் சொல்லணும், நீங்க பேசணும், நான் கேட்கணும். சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க.
4: தாடிக்கொம்பு.
2: ஊரு தாடிக்கொம்பு, சூப்பர். அடுத்து பறவையோட பேரு, விலங்கோட பேரு பானுமதி? என்னம்மா ஆனாவனா விளையாடணும்னு ரொம்ப ஆசையா வந்தீங்க? நிறைய பயிற்சி பண்ணுங்க, இன்னும் நிறைய வார்த்தை வளங்களை சேர்த்துக்கோங்க, அப்பதான் அண்ணா கேட்ட உடனே அப்படியே அள்ளி தரலாம், சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி.

0: விளையாடி மகிழவும் சிந்தித்து வெல்லவும் அழைக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தின் இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த உற்சாக குரலை சந்தித்து விடலாமா? வரக வணக்கம்.
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாணவன்பட்டிலிருந்து பவானி ஸ்ரீ சார்.
0: பவானி ஸ்ரீ, என்ன படிச்சிட்டு
1: இருக்கீங்க? 10th சார்.
0: 10th படிக்கிறீங்களா? என்ன பவானி ஸ்ரீ, ரொம்ப பயந்து பேசுறீங்களா என்ன?
1: இல்ல சார்.
0: இல்லையா? சரி, உங்களுக்கு இன்னைக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க. விளையாட ஆரம்பிச்சிடலாங்களா? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்?
1: பவானி ஸ்ரீ.
0: ஒரு கார் பொதுவாக எத்தனை சக்கரம் இருக்கும்? கார் இருக்கு இல்லையா, அதுக்கு
1: 24 மணி நேரம்.
0: ஒரு மனிதனுக்கு எத்தனை மூக்கு இருக்கும்?
1: 4 வில்.
0: 4 மூக்கு இருக்குதாவா பவானி ஸ்ரீக்கு? ஒரு சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்?
1: 1 மூக்கு.
0: முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள்?
1: 2 சக்கரம்.
0: ரொம்ப சிறப்பாக விளையாடுனீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வருக வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு?
2: சேலம் மாவட்டம் பூலாவரியிலிருந்து சஸ்ரீ பேசுறேங்களா?
0: சொல்லுங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th ஸ்டாண்டர்ட். உங்களுடைய ஹாபீஸ்லாம் என்னம்மா?
2: புக்கு படிப்பேன்.
0: புக்கு படிப்பீங்க? அப்படின்னா என்ன புக்கு கடைசியாக படிச்சீங்க? என்னது புத்தக பேர் தான் நமக்கு? சரி, புத்தகம் படிப்பேன்னா அதோட சரின்னு விட்டுறணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி தானே? சரி, உங்களுக்கான விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, சரிதானே? ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்கும்?
2: 15.
0: ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்கும்? ஆ சொல்லுங்க, கரெக்டு தான்.
2: 500.
0: ஆ 500ஆ? 500ஆ 100ஆ?
2: 100.
0: சரி, ஒரு மனிதனுக்கு எத்தனை காதுகள்?
2: ஃபர்ஸ்ட்லன் சொல்லுங்க.
0: சரி, முதர்ந்து வரலாம். ஒரு ரூபாயில் எத்தனை பைசா?
2: 100.
0: என்னம்மா நேரடியாக பதில் சொல்கிறீங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு முறை உங்களுக்காக. ஒரு ரூபாயில் எத்தனை பைசா உள்ளது?
2: 15.
0: ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்?
2: 100.
0: ஒரு மனிதனுக்கு எத்தனை காதுகள்?
2: 24.
0: ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள்?
2: 2.
0: ஒரு நிமிடத்தில் எத்தனை வினாடிகள்?
2: 12.
0: ஒரு கையில் எத்தனை விரல்கள்?
2: 60.
0: ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டீங்க.
2: நன்றி.

இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய மாணவர்கள் ரொம்பவே ஆர்வமா கலந்துகிட்டாங்க, சிறப்பா விளையாடவும் செஞ்சாங்க. எல்லோருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். விளையாட்டோட சேர்த்து நிறைய தமிழ் வார்த்தைகளும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய தமிழ் வார்த்தைகளை கத்துக்கோங்க, சந்தோஷமா விளையாடுங்க. முயற்சியும் பயிற்சியும் இருந்தா வெற்றி நிச்சயம். இதே உற்சாகத்தோடு இன்னொரு கலகலப்பான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கு பங்கேற்க முடியாத மாணவர்கள் யாரும் தெரிவு கொள்ள வேண்டாம். நாளைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்கு விளையாட்டோடு வளம் வர காத்திருக்கிறது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வசீகரன்.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் கோடை தென்றல். காற்றில் வரும் கீதத்தில் கவியும் புவியும் கலந்து விடுகிறது. இதய வாசலில் திறந்தே இருக்கட்டும் என்றும் இப்போதும் ரசிக்கலாம் கோடை தென்றல்.

கொடை பொன்பிள்ளை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் கனவு மகள் உலா வருகிறாள். ஒப்பனை காட்சியில் ஒளி பிறந்திருக்கிறது.

0: காற்றில் உங்களோடு கைகுலுக்கிக் கொள்கிறேன்.
1: காற்றை போலே கனவில் என்னை தழுவிய பாதியில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி.
0: கோடை பண்பலை தமிழும் இசையும் கவிதையும் பாடலும் துடிதுடிக்கும் இதயங்களை படபடக்கும் பறவைகளாக்கும், மூச்சு குழல்களை மிதக்கும் புல்லாங்குழல்களாக்கும்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல். கண்களால் பேசிடும் மொழியை மனதால் சொல்ல துடிக்கும் நேரத்தில் மௌனமே மொழியாகிறது.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் வருடி செல்லும் தென்றலாய் அவன் கனவும், தழுவிச் செல்லும் துறலாய் அவன் நினைவும் மனதோடு மாலையாய் சூடுகிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை தின்றல் அவள் பேசாத போதும் பேசி மகிழ்கிறது அவள் நினைவுகள். ஓராயிரம் முறை உச்சரிப்பதும் உயிர் கொடுப்பதும் அவள்தான்.

சம்மதம் சம்மதம்

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் அவனுள் வாழும் உன்னை துளைத்து விடவில்லை. அன்பால் அணைத்து காதலால் தழுவும் கனவுகள் எப்போதும் நிஜமாக்கும்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்க

கோடை பண்பலை நூறுபுலேந்து எல்லாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல் அவளை காணும் ஒரு நொடிக்காக அவன் கடக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம்தான், அதுவும் ஒரு சுகம்தான்.

0: உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இனிய இசை மனதை வருடும், அழகிய நினைவுகள் நித்தமும் இதயத்திற்கு இதம் சேர்க்கும், வாழ்க்கை பக்கத்தின் வசந்தங்களை அவ்வழகிய நினைவுகளை இசையோடு இணைந்து மீட்டெடுக்க வருகிறது உங்கள் கோடை பண்பலையின் 100.5 நினைவே சுகம். விருப்ப பாடலை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க உங்களோடு நான் வசீகரன். இன்று 2 மாவட்ட நேயர்களை சந்திக்க வருகிறது நினைவே சுகம். கம்பீரமான சிமெண்ட் நகரம், வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம், 12 முதல் 14 கோடி ஆண்டுகளுக்கு முன் கடலுக்குள் மூழ்கியிருந்த நிலப்பரப்பு, 6.5 கோடி ஆண்டுகள் பழமையான டைனசர் முட்டைகளும், இந்தியாவின் அரிதான புதைப்படிவ பூங்காவும் அமைந்த தொல்லியல் சொர்க்கமான அரியலூர் மாவட்ட நேயர்களையும், சின்ன வெங்காயத்தின் தலைநகரம், ஆன்மீக சிறப்புமிக்க வாழிகண்டபுரம் வால்மீகீஸ்வரர் கோவில், வரலாற்று பெருமை மிக்க ரஞ்சன்குடி கோட்டை, ஆடை காலணி உற்பத்தியில் புதிய அத்தியாயம் படைக்கும் மாவட்டம், 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான கடல்சார் பாறை படிமங்கள் நிறைந்த பெரம்பலூர் மாவட்ட நேயர்களையும் சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவே சுகம். அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக நேயர்கள் அழைக்கலாம், 2424424. மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய எண் 2424426. முன்னிணைப்பிற்கு 2 4 5 4 2 ஐ மறக்காமல் சேர்க்கவும்.

இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களோடு வளம்னு கொண்டிருக்கிறது. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 2424224, மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய 2424429. முன் இணைப்பிற்கு சுழியம் 4542

0: மறக்காமல் சேர்க்கவும். மற்ற அனைத்து நேயர்கள் என்றவுடன் மற்ற மாவட்ட நேயர்கள் அழைப்பதை தவிர்க்கவும். இன்று அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களுக்காக மட்டுமே. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்க பெயர்?
1: அரியலூர் இருந்து கோபி பேசுறேன்.
0: கோபி ஐயா, சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: சிறப்புங்க ஐயா. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா?
1: கேட்டுக்கோங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க விருப்ப பாடல்.
1: வருஷம் 16 படத்துல இருந்து பூ பூக்கும் மாசம் பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் ஒலிக்க காத்துட்டு இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சார், அரியலூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க உங்களுடைய, சொல்லுங்க ஐயா உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எல்லாமே காட்டுக்குள்ளே.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்கள் ஐயா. நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களின் விருப்ப பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க
1: சார்? அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொடத்துல முருகசாமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? எல்லாம் பவர் லூம் தெரியும் சார்.
0: சிறப்புங்கய்யா, உங்களுடைய விருப்ப பாடல் தெரிஞ்சுக்கலாங்களா
1: சார்? செந்தூர்ப்புகள்லேருந்து வரப்பே தனையான அந்த பாட்டு வேணும் சார்.
0: உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: நேரம் 10:24. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ, வருக வணக்கம். பெரம்பலூர் ரவிசங்கர் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
1: நான் ஒரு உணவகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சிறப்புங்க ஐயா. இரவு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா?
1: இரவு உணவு சாப்பிட்டேன்.
0: சரிங்க ஐயா, உங்களுடைய விருப்பம்.
1: சின்ன கருத்துங்க, உங்களோட பேர்ல இருக்க மாதிரி வசீகரமா இருக்கு சார். உங்களோட பேச்சு, உங்களோட வார்த்தைகள் நல்லா இருக்குதா?
0: மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய
1: பேர் காரணம் நீங்க எல்லாம், உங்களோட பேச்சு வந்து எங்கெல்லாம் வசீகரிக்கிறீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டு சொன்னீங்கன்னா இன்னமும் சந்தோஷப்படுவோம் ஐயா.
1: ஐயா, இந்த வள்ளி படத்துல வந்து என்னுள்ளே என்னுள்ளே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிறந்த சாங் இருக்கு, இளையராஜா ஐயாவோட மிகச்சிறந்த
0: ஸ்வர்ணலதா அம்மாவுடைய இனிமையான குரல்ல உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றிங்க
0: ஐயா, நன்றிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா.

0: இன்னிசையால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பிலிருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடத்துல இருந்து கமலி பேசுறீங்க.
0: கமலி அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சிமா,
0: உங்களோட

0: பேசினதுல உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்கம்மா.
1: இதய கோவில் படத்துல இருந்து இதயம் ஒரு கோவில் அந்த பாடல் வழங்குகிறேன்.
0: அருமைம்மா, உங்களுக்கான பாடல் ஒலிக்க காத்துட்ருக்கு. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.

0: நேரம் 10:43. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ, வருக. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: நிச்சயமாகமா,
0: உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது இதோ.

0: இன்னிசையால் இதயங்களை வருடி கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலையின் 1.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. நான்
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமன் வட்டம் சிலுவைச்சேரி சின்னத்துறையன்.
0: சொல்லுங்க சின்னத்துறையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். தங்கள் நலமறிய ஆவல்
1: நிலையத்தில் இருக்கும்போது நாங்கள் நலமா சார்.
0: மகிழ்ச்சி. நான் உங்களுடைய விருப்ப பாடல் சொல்றீங்களா?
1: சம்சாரம் அது மின்சாரம் படத்துல இருந்து சார்.
0: சரிங்கண்ணா.
1: சம்சாரம் அது மின்சாரம் அந்த பாடல்.
0: அருமை அருமை அருமைனா அண்ணா மின்சாரம் தாக்கப்பட்டு இருப்பார் போல இருக்குது. உங்களுக்கான விருப்ப பாடல் ஒலிக்கிறதுனா. நன்றிண்ணா.

இன்றைய நினைவே சுகத்தின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருப்பது ஐயாவா அம்மாவா? வணக்கம் அம்மா, கேட்குதுங்களா?

இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசையால் இசை சிறகடித்து உங்கள் உள்ளங்களில் இனிமையை விதைக்கவும், நினைவுகளில் வாசலில் மெதுவாய் திறக்கவும், உணர்வுகளுக்கு உயிரூட்டவும் இரவின் நெஞ்சில் இன்னிசை பூக்கள் மலரச் செய்ய வருகிறது. கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு உங்கள் இரவுக்கு இசைச்சிறகாக உங்களோடு நான் வசீகரன்.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, காலை 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் தொடக்கமாக புதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 கேட்கலாம் ஆலய உலா. 6:30 அணில் கொழுக்கட்டை பாபு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 8:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகளின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் நத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில், தலைப்பு உங்கள் உயர்வுக்கான படிக்கட்டுகள் நீங்களா மற்றவர்களா, 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால், தாய்ப்பால் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் சாந்தவிபாலா. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்ஸின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. 3 மணிக்கு உயிரெழுத்து ஈரோடு சென்னிமலை சேகர் அவர்கள் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்கு விளையாட்டுகளோடு. 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம். 11:00 இரவு சிறகு. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதல்.

0: சிறப்புரைத்தல் குறள் எண் 1130.
1: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்
2: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 1130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்
2: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 1130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
3: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும்

0: சிறப்புரைத்தல் குறள் எண் 1130.
1: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்
2: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 1130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏரிலர் என்னும் இவ்வூர்
2: எப்போதும் என் காதலர் என் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து தங்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஊராரோ அவரை அறியாமல் அவரை அன்பற்றவர் என்று பழித்துரைக்கின்றனர். குறள் எண் 1130 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
3: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவிற்கு வருகின்றன. மீண்டும் நாளை அதிகாலை 4:51 மணிக்கு வள்ளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100

இருள் விலகி சுடரொளி வீச ஆயத்தமாகும் அதிகாலை பொழுது. அதை மெருகேற்றும் புள்ளினங்களின் கீச்சிடுமிசை, செங்கதிரொளியோடு துளிர்விடும் புன்னகை பூக்கள், இதனுடன் உங்கள் புன்னகையும் மலரட்டும், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5.

இப்பொழுது முதலில் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, ஸ்ரவண 15, பரபவ ஆடி 21, 2026, ஆகஸ்ட் 6, வியாழக்கிழமை.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இறைவனின் துதிப்பாடும் இனிசு கீதங்கள் இசைக்கும் வேளையில் கோடி இன்பம் தந்து மகிழ்ச்சியுடன் இனிய நாளை வரவேற்கிற கீதம் பாடக்கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.